ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 4ஆம் நாள் ஸ்ரீ பாரபவ வருடம் வைகாசி திங்கள் 11ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே.

ஆரம்பமாகிறது. நேரம் 5:56. மங்கள இசை கேட்போம். சங்கராபரண ராகத்தில் அமைந்தது.

சங்கராபரண ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். நேரம் 5:59. குறள மதம் இன்றைய குறளும் பொருளும், இன்மையின் இல்லாது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இதனுடைய பொருள், வறுமையைப் போல் துன்பமுடையது எது என்று கேட்டால், வறுமையைப் போல் துன்பமுடையது அந்த வறுமையே ஆகும். நல்குரபு அதிகாரம் 105 முதலாவதாக அமைந்த குறளும் பொருளும் இது. குறளும் பொருளும் மீண்டும், இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. வறுமையைப் போல் துன்பமுடையது எது என்று கேட்டால், வறுமையைப் போல் துன்பமுடையது அந்த வறுமையே ஆகும். குறளமுதம் கேட்டோம். இனி தொடர்கிறது நிலையத்தில் என்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்பு. இன்றைய எமது காலை ஒளிபரப்பில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்தும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர்

0: இவர் எஸ் பிரியாக அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர். நலமுடன் வாழ. குழந்தைகளுக்கு பிறப்பிலேயே ஏற்படும் மரபணு கோளாறு குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்கானம் நிறைவாக சட்டம் அறிவோம். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிராக துன்புறுத்துதல் தடுப்பு சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்குரைஞர் தன்யா ஜோசப் அவர்கள். ஏழு 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நல்கிரீஸ். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள். 7:50 நுட்பம் கற்போம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 திரைக்கானம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். சாதனை சிற்பிகள் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 பயணிகளின் விருப்பம் நேயர்கள் கருத்து பகிர்வு. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை திரைக்காணம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 1:55 திரைக்கானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் காட்டு நாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை இடம்பெறும். சொல் நேயர்கள் கருத்து பகிர்வு. மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5:00 புதுடெல்லி ராஷ்டிரிய பவனில் நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 2026 பத்ம விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வு. நேரடி நிகழ்ச்சி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இனி தொடர்கிறது.
1: This is Akashvani. The news read by Neena Arakel. External Affairs Minister Dr. S. Jaishankar has said that India and the United States have a strong interest in combating terrorism in all its forms and manifestations. Addressing the gathering at 250th Independence Day celebration of the United States in New Delhi yesterday, Dr. Jaishankar said that India and US must always be clear about zero tolerance for terrorism, and that is why their counter-terrorism cooperation is so important. He said that both nations have a common interest in de-risking the global economy and providing the world with more choices. Mentioning the visit of U.S. Secretary of State and NSA Marco Rubio, Dr. Jaishankar said, "This visit highlights the significance of India-U.S. ties in contemporary times." He added that a year ago, Prime Minister Narendra Modi and U.S. President Donald Trump set out a pathway for the further development of both nations' enduring partnership. U.S. President Donald Trump dialed Secretary of State Marco Rubio during an event celebrating America's 250 years of independence at Bharat Mandapam in New Delhi yesterday. U.S. President described Prime Minister Narendra Modi as a friend and stated that ties between the two nations had never been closer. He even called himself a big fan of PM Modi. Mr. Trump said India can count on him 100%.
2: I just want to say hello to everybody. I love the Prime Minister. Modi is great. He's my friend. I just want to say a very good evening to everybody this morning here and this evening there. And I just want to say you're great. And we've never been closer to India. And India can count on me 100% and our country.
1: U.S. President's remarks came amid Mr. Rubio's four-day visit to India. Mr. Rubio met Prime Minister Modi on Saturday, followed by his meetings with External Affairs Minister S. Jaishankar and National Security Advisor Ajit Doval yesterday. President Draupadi Murmu will present 66 Padma Awards at the first civil investiture ceremony for 2026 to be held in Rashtrapati Bhavan today. During the ceremony to be attended by Vice President C.P. Radhakrishnan, Prime Minister Narendra Modi and Union Home Minister Amit Shah, among others, the President will confer 2 Padma Vibhushan, 6 Padma Bhushan and 58 Padma Shri Awards. For the year 2026, the President has approved conferment of 131 Padma Awards, including 5 Padma Vibhushan, 13 Bhushan and 113 Padma Shri Awards. The remaining Padma Awardees will be conferred in the second round of the ceremony to be held later. In West Bengal, BJP candidate Debangshu Panda has won the Falta Assembly seat by a margin of over 1 lakh votes. Mr. Panda defeated his nearest rival and CPIM's candidate Shambhunath Kurme, who secured with 40,645 votes. The repoll in Falta was held in all 285 booths on May 21 under the security blanket of around 35 companies of Central Forces. Prime Minister Narendra Modi has congratulated BJP candidate Debangshu Panda for winning the Falta Assembly repoll with a record margin. In a social media post, the Prime Minister said that the victory indicates the unwavering faith of the people of West Bengal towards BJP. Union Home Minister Amit Shah has said that the government has made special provisions to exclude all tribal communities from the ambit of the Uniform Civil Code, UCC, ensuring that their rights are fully protected. Addressing the Janjati Sanskritik Samagam in New Delhi, Mr. Shah said the UCC will not infringe upon any tribal rights. The Central Board of Secondary Education, CBSE, has extended the last date for obtaining scanned photocopies of answer books for Class 12 board examination by one more day until today. CBSE said that the decision was taken to provide adequate time to students for submitting requests. The National Testing Agency, NTA, has postponed the Common University Entrance Test undergraduate CUET 2026 examinations scheduled for 28th of this month. And that is the end of this news bulletin.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மழையை பாதுகாப்போம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு என திருவள்ளுவர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். புனல் இல்லாமல் புனல் என்றால் நீர் என்று பொருள். அந்த நீரினை பாதுகாத்தால்தான் அந்த நாட்டில் மிகப்பெரிய வளமாக அமையும். அதனால்தான் மழை நீரை வீணாக்காமல் அந்த காலத்தில் அழகாக குளங்களையும் நீர்நிலைகளையும் அமைத்தார்கள். அதுதான் மன்னனுடைய மிக முக்கியமான கடமையாக இருந்தது. நம்முடைய ஔவையார் கூட மிக அழகாக பாடியிருப்பார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று பாடியிருக்கிறார். எப்பொழுது நிலவளம் நன்றாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் நெல் உயரும். இவையெல்லாம் அடிப்படையாக உயர்வதற்கு மழை வளம் அவசியமாகிறது. அதனால் ஒரு மன்னன் என்பவன்

0: வளத்தை மிக அருமையாக பாதுகாக்க வேண்டும். அப்படி காத்தால்தான் அவனுடைய பெருமை உயர்வடையும் என்பதை இந்த இடத்தில் மிக அழகாக சொல்கிறார். இதை எளிமையாக கொன்றை வேந்தனில் சொல்லும் பொழுது மாறி அல்லது காரியம் இல்லை என்று சொல்வார்கள். பாரியை நாம் மிகவும் புகழ்ந்துதானே சொல்வோம். அந்த பாரியானவன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் இல்லையா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் என்ன பொருள்? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் ஓரறிவுடைய தாவரத்திற்கே நன்மை செய்யும் பொழுது ஆறறிவுடைய மனிதர்கள் வரை அவன் பாதுகாக்க மாட்டானா என்பதுதான் அந்த பொருள். அப்படிப்பட்ட பெருமையுடைய பாரியை சொல்லும் போது கூட மாரி போன்றவன் பாரி என்பதனை மறைமுகமாக சொல்வார்கள். மாரியாவது எப்போதாவது பெய்யும், சில நாள் பெய்யாமல் கூட போய்விடும், ஆனால் பாரி எப்போதுமே கொடுப்பான் என சொல்வதற்காக, அவனை போற்றுவதற்காக மழையைத்தான் அந்த புலவர் பாடியிருக்கிறார். மழைதான் தான் எடுத்துக்கொண்ட உப்பு நீரை கூட என்ன செய்யும், உப்பாக கொடுக்காமல் தூய்மையான குடிநீராகவே கொடுக்கிறது. அப்படிப்பட்ட மாரி போல் அல்லவா நாம் வாழ வேண்டும். யாராவது நம்மை கடுஞ்சொல்லால் பேசிவிட்டால் கூட அவரிடம் நாம் இனிய சொல்லைத்தான் பேச வேண்டும். இதைத்தான் நமக்கு மழை கற்றுக் கொடுக்கிறது. மழையானது நல்ல பண்பினையும் கற்றுக் கொடுக்கிறது, நிலத்தையும் அழகாக ஆக்கிவிடுகிறது. அதனால் தான் மழையை போற்ற வேண்டும். மழையை எப்படி போற்றுவது? எல்லா அணைகளையும் கட்டி அந்த நீரை சேமிக்க வேண்டும். ஆறாக இருந்தாலும் சரி, எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அது அடிப்படையில் வானத்திலிருந்துதான் வர வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்கிறார்கள். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் என ஔவையார் நல்வழியில் பாடியிருக்கிறார். நம்முடைய சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் தொடங்கும் பொழுது இயற்கையை போற்ற வேண்டும் என்று சொல்வார். முதலில் சொல்லும் போது திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர் தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகளித்தலால் என்று பாடுவார். அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போர் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலால் என பாடுவார். அடுத்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகில் கவனலி போல் மேல் நின்று தான் சுரத்தலால் அவனைப் போல இதுவும் சிறப்பதால் அதனை போற்ற வேண்டும். மன்னனின் பெருமையை சொல்லும் பொழுது கூட மழை நீரின் பெருமையை சொல்லக்கூடிய அழகினை பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்திலும் பெய்யக்கூடிய மழையானது மனிதர்களுக்கு மட்டும்தான் பயன்படுகிறது என்று நாம் நினைக்காமல் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பயன்படக்கூடிய அளவிற்கு இருப்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அதனால்தான் அந்த காலத்தில் மக்கள் எல்லோரும் நீரினை தெய்வமாக வணங்கி பூக்களை எல்லாம் போட்டு மகிழ்ந்த நிலத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஊரணி ஊற்று ஏரி ஓடை கிணறு கடல் என எத்தனை நீர்நிலைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அத்தனையும் போற்ற வேண்டியது நம்முடைய கடமை. எனவே மழையை போற்றுவோம், வளமாக வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் மழையை பாதுகாப்போம் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நேரம் 6:15. ஊட்டி எஃப்எம் 101.8 அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: அருள் செய்தி தொடர்கிறது.

அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. இனி தொடர்கிறது வானிலை குறித்த சில தகவல்கள். மழைக்காலங்களில் கால்நடைகளை மரத்திலோ அல்லது மின்கம்பங்களிலோ கட்ட வேண்டாம். போதிய வடிகால் வசதி விவசாய நிலங்களில் வழங்க வேண்டும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழைக்காலங்களில் ஒத்திவைக்கலாம். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க வேண்டும். விதைகளை ட்ரைகோடர்மா அசோஸ் பயிரிடலாம். 1 கிலோவுக்கு 4 கிராம் அல்லது பேசிலிஸ் செப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோவுக்கு கலந்து விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நிறுத்தி செய்யலாம். எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்ய வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் லேட் பிளைட் நோய் காணப்பட்டால் இதனை கட்டுப்படுத்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேங்கோ செஃப் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் அல்லது குளோரோதோலோனில் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பாகற்காய் நடவு செய்துள்ள விவசாயிகளே, காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளை கைப்பற்ற வேண்டும். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்க வேண்டும். நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீளம் மஞ்சள் முறையே ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். அவசியப்பட்டால் டைமிதியேட் 1 லிட்டர் நீரில் 2 மில்லி அல்லது இமிட்டா குளோரோபிட் 1 லிட்டர் நீரில் 0.2 என்ற அளவில் கலந்து தெளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள் கேட்டோம். இனி தொடர்கிறது மாநில செய்தறிக்கை சென்னை.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்கள்

மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டாக்டர் கலிங்கப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், டாக்டர் எஸ்

0: ஸ்ரீஹண்டே, திரு கே விஜயகுமார், திருமதி சிவசங்கரி, டாக்டர் ஸ்ரீதர், திரு என் சுவாமிநாதன், திரு ஆர் கிருஷ்ணன் கிட்னா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இரு நாடுகளும் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலகளவிலான பொருளாதார சிக்கல்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் அக்கறையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை இணைப்பது குறித்தும் இதற்கான வழித்தடங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை இந்த நதிகளுடன் இணைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தெரிவிக்க ஏதுவாக நம்ம திருச்செங்கோடு நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் ஆதரவுடன் தவிகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளதாகவும் இதனை ரீல்ஸ் ஆட்சி என விமர்சனம் செய்வது முறையல்ல என்றும் கூறினார். மின்வெட்டு பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்கும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு காந்திராஜ் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் மருக்காணத்தை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகள் என்று கருதாமல் இதுபோன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாதவாறு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் ராசிபுரம் வள்ளலார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சித்ராதேவி, அவரது மகள் தர்ஷினி ஆகியோர் இராப்பட்டணம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கனமழை காரணமாக அங்கிருந்த சுவர் திடீரென இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சித்ராதேவி என்ற பெண்மணி உயிரிழந்தார். அவரது மகள் தர்ஷினி படுகாயமடைந்தார். இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பம் 100 டிகிரி எட்டிய நிலையில் 1 மணி நேரம் பெய்த

0: மழை காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறைக்காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக அப்பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், கிரிசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக முன்னதாகவே மின் நிறுத்தம் செய்யப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: இருவரி செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே கட்டுமானத்தில் இருந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 24 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 900 கடந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இம்மாதம் 28 தேதி நடைபெறுவதாக இருந்த பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 83 நகரங்களில் 2000 மேற்பட்ட மையங்களில் நேற்று நடைபெற்ற மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 549,000 பேர் தேர்வு எழுதினர். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடற்தகுதியை வலியுறுத்தி 1000 மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இம்மாதம் 27 தேதி நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி கல்வி உதவியாளர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.

0: இயற்கையின் மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். நம் சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து கேட்க போகிறோம். இதுல வந்து என்னென்ன யூஸ்ஃபுல் பிளான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
1: நம்ம சோலா ஃபாரஸ்ட்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டிஃபரெண்ட் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் நீலகிரி. டிஃபரெண்ட் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறப்போ சோலா ஃபாரஸ்ட்லயே டிஃப்ரெண்ட் அதோட நிலப்பரப்பை வச்சு நிறைய சோலா ஃபாரஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறைய ட்ரீஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹையர் எலிவேஷன்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அந்த ஹையர் எலிவேஷன்ஸ் அப்படிங்கிறப்போ மலைப்பகுதியில் வளரக்கூடிய நிறைய சோலா ஃபாரஸ்ட்டும், அடுத்தது வந்து லோவர் பிளைன்ஸ் அப்படிங்கிறோம். அந்த லோவர் பிளைன்ஸ் அப்படிங்கிறப்போ தாழ்வான பகுதியில் வரக்கூடிய சோலா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறோம். ரெண்டுத்துக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸான மரங்கள் வந்து இருக்கும். இந்த சோலா ஃபாரஸ்ட் வந்து எப்படியெல்லாம் அந்த யூசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஹையர் எலிவேஷனாக இருக்கட்டும் ஆர் லோவர் பிளைன்ஸாக இருக்கட்டும், அங்கே வளரக்கூடிய ட்ரீ ஸ்பீஷஸ் எல்லாமே ஒரு 87% வந்து தெர் ஆர் த ப்ரைமரி ஆர்னமெண்டலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அழகு பொருட்களாக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது வந்து ட்ரெடிஷ்னல் மெடிஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடியது, தெர் ஆர் 60% ஆஃப் ட்ரெடிஷ்னல் மெடிஷன்ஸ் ஆர் ஹர்பன் ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிற நகர்ப்புறத்தில் வளரக்கூடிய ட்ரீஸை வந்து மெடிசினலாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஒரு 54% வந்து சாக்ரட் குரூவ்ஸ் அப்படிங்கிறோம், ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இதுக்காகவே நம்ம வந்து அந்த ட்ரீஸ் வந்து வளர்க்குறாங்க. அண்ட் அபவுட் ஒரு 30% என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு எடிபிள் ஃப்ரூட்டுக்காக வளர்க்குறாங்க. ஸோ அது இல்லாமல் தெர் ஆர் த டிம்பர் அதிகமாக நீலகிரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எதுக்குன்னா, ஸோ இந்த மரத்துக்காகவோ மரம் செய்கிறதுக்காகவோ இல்லை அடுத்தது எரிக்கிறதுக்காகவோ அதுக்கான டிம்பர் யூசேஜுக்கு வந்து அதிகமாக 30% ஆஃப் ட்ரீஸ் சோலா ஃபாரஸ்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
0: வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு நன்றி.
2: நிகழ்ச்சியில் இதுவரை சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி கல்வி உதவியாளர் முனைவர்

0: நிறமேழ்மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் நீரழிவு நோய் பற்றிய முக்கியமான தகவல்கள் அளிக்கிறார் பொதுநல மருத்துவர் முகமது ஈசா அவர்கள்.
4: பிரெக்னன்சி முடிஞ்சதுமே அது வந்து குளுக்கோஸ் லெவல்ஸ் கம்மி ஆயிரும். அவங்க வந்து மறுபடியும் ரெகுலர் லைஃப்ல டேப்லெட்ஸ் போட வேண்டிய தேவை இருக்காது. பட் ஆல்ரெடி வந்து பிரெக்னன்சி டைம்ல குளுக்கோஸ் லெவல்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் ஹை ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஃபியூச்சர் டயபெட்டிஸ். நம்மளுடைய சொன்ன மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான தன்மை இருக்குன்றது நம்ம அது மூலமா தெரிஞ்சிக்கலாம். ஸோ அவங்க வந்து அப்பப்போ அவ்வப்போது டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. அண்ட் பிரெக்னன்சி டைம்ல சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல்ல இல்லாமல் போச்சு அப்படின்னா குழந்தைக்கு சில சிக்கல்கள் ஏற்படும். ஏன்னா வந்து ஒரு குழந்தைக்கும் வந்து ஊட்டச்சத்து அதிகமாக போகும், சுகர் லெவல்ஸ் குழந்தைக்கு அதிகமாக இருக்கிறதுனால

0: மேக்ரோசோமியான்னு சொல்லுவோம், தலை பெருசா இருக்கும், இந்த மாதிரி செல் சிக்கல்கள்லாம் வரும். அதனால வந்து கர்ப்ப காலத்தில் கண்டிப்பாக வந்து அந்த மூணு டைம் அந்த சுகர் லெவல்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அது கண்டிப்பாக பார்த்துடணும். பார்த்துட்டு அதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா மருத்துவர்கிட்ட அணுகி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ சுகர் வந்து நமக்கு வராமல் நம்ம பராமரிச்சிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இது கேப்பீங்க, நம்ம வந்து நைட் டைம் டியூட்டி பார்க்குறோம், நம்ம வந்து லேட் நைட்ஸில் உட்காந்து சாப்பிட்ற வேலை செய்கிற மாதிரி இருக்குது, லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது, நைட்டில் முடிச்சிருக்கனால பகலில் தூங்கிட்டு நைட்டில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறுது. அந்த டைமில் நம்ம வந்து எப்படி நம்ம குளுக்கோஸ் சுகரில் வராமல் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கணும், இல்லை வீட்டில் அப்பா அம்மாக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நம்ம வந்து நம்ம ஃபியூச்சரில் வராமல் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னு நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ இதுக்கான முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, பேசிக் ரூல்ஸ் தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, முடிஞ்சளவுக்கு வந்து வீட்டு ஃபுட்டை சாப்பிட பாருங்க. இப்போ நீங்கள் வந்து லேட் நைட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கு, ஒரு வேலைக்கு நீங்கள் போறீங்க, நைட் டியூட்டி போறீங்க அப்படின்னா கூட வீட்டிலேருந்து கட்டிட்டு போகிறது பெட்டர். நம்ம என்ன அவுட் சைட் ஃபுட்ஸ்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க அளவுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்காது. வெளியில் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த இனிப்புக்காக அந்த டேஸ்ட்காக நிறைய வந்து உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்டிங்காக நிறைய பேர் போட்டுட்டுருக்காங்க. நம்ம வந்து ஏதோ ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நினச்சி குடிப்போம், நம்ம வந்து ஒரு ஸ்டைலுக்காகவோ இல்லை வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு தியேட்டருக்கு போகிறோம், ஈஸியாக வந்து நமக்கு ஒரு கிடச்சிருந்ததுனால நம்ம வந்து ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு ஜூஸ் பாட்டில் ஏதோ வாங்கி குடிச்சிருவோம். பட் அதெல்லாம் மொத்தமாகவே வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மேங்கோட ஃபோட்டோ போட்டுருக்கலாம், இல்லை வெளியில் பார்த்தீங்கன்னா வேறு ஃப்ரூட்ஸோட ஃபோட்டோஸ் தான் போட்டிருப்பாங்க. பட் உள்ளே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் தான், அண்ட் அது கூட வந்து இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் டோட்டல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்சவுக்கு வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியிலலாம் போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட ஹெல்த்தி ஃப்ரூட் ஜூஸஸ் எங்கேயாவது வழியில் வாங்கி நீங்கள் குடிச்சிக்கலாம், இல்லை ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் நீங்கள் வெளில வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது தவிர்த்துட்டு வந்து ஈஸியாக கிடைக்குதுன்றதுனால வந்து நம்ம அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து இல்லை வந்து நம்ம வந்து வெளியில் ஹோட்டல்ஸில் ஈஸியாக கிடைக்குன்னு சொல்லி ஜூஸ் பாட்டில்ஸோ இல்லை பேக்கெட் ஃபுட்ஸ் நம்ம வந்து ஜாமு சாஸ் இல்லை வந்து இந்த குழந்தைங்களாம் வந்து நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி தர மாதிரி பவுடர்ஸ்லாம் கொடுப்போம் இல்லைங்களா அந்த வளரும்போது, இது எல்லாமே நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அதெல்லாம் இந்த சுகர் மட்டும் இல்லாமல் சுகரை விட மோசமான ஒரு சில இன்கிரீடியன்ஸ்லாம் அதில் இருக்குது. மால்டோடெக்ஸ்டின் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த மால்டோடெக்ஸ்டின் சுகரை விட ரொம்ப வந்து ஆபத்தானது நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து நமக்கு டயபெட்டிஸ் வரதுக்கு. ஸோ இது வந்து இந்த குழந்தைங்க சாப்பிடக்கூடிய இந்த பவுடர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பாலில் போட்டுக்கூடிய பவுடர்ஸ், அதில் இந்த அளவுகள்லாம் அதிகமாக இருக்கின்றது ஆய்வுகள் தெரிய வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. இது வந்து ஒரு பொதுமக்களுக்கு இது அவ்வளோ விவரமாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லா உணவு பண்டங்களுமே வெளியில் வாங்குற மாதிரி ஏதாவது உணவுகள் இருக்குன்னா அது ஒரு பின்னாடி பேக்கெட்டில் வந்து இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த இன்கிரீடியன்ஸை படித்து பார்க்கணும். அதில் வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், அப்புறம் மால்டோடெக்ஸ்டின் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அதிகமாக இருக்கும். ஆடட் சுகர்ஸ்னே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபுட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இன்னொரு தப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ் தப்புன்றது நமக்கு முன்னாடி தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் டெய்லியெல்லாம் சாக்லேட் கொடுக்க மாட்டாங்க குழந்தைங்க, அவாய்ட் பண்ணிப்பாங்க. ஆனாலுமே இன்னொரு தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்கெட்ஸ் ஹெல்த்தின்னு நினச்சிட்டு அது எப்படி அந்த கான்செப்ட் வந்துச்சுன்னு தெரியல. சாக்லேட்ஸ் பேடு, ஆனால் வந்து பிஸ்கெட்ஸ் ஹெல்த்தின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதுவுமே ஒரு தப்பான புரிதல் தான். சாக்லேட்டில் எந்த அளவுக்கு வந்து இனிப்பு இருக்குமோ அதே அளவுக்கான சுகர் கண்டென்ட் தான் வந்து உங்களுக்கு, இல்லை அதோட அதிகமாக தான் வந்து சுகர் கண்டென்ட் உங்களுக்கு பிஸ்கெட்ஸில் இருக்கும். ஸோ வந்து நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்கூல் போகும்போது நம்ம வந்து டப்பாவில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 பிஸ்கெட்டோ 4 பிஸ்கெட்டோ போட்டு கொடுப்போம். காலையில் பால் குடிக்கும்போது, ஈவினிங் பால் குடிக்கும்போது ஒரு 3 பிஸ்கெட் சாப்பிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் கூட வந்து இந்த ஆடட் சுகர்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ இது வந்து பேக்கெட் பிஸ்கெட்ஸ், பேக்கரி பிஸ்கெட்ஸ் எல்லாத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்குது. குறிப்பாக வந்து பேக்கரி பிஸ்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மைதா கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு மற்ற இடத்துலையுமே இருக்கும், மைதா கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அப்புறம் வந்து பாம் ஆயில் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு ப்ராசஸ் ஃபுட் எடுத்தாலுமே இந்த ஒரு ரெண்டு விஷயம் கண்டிப்பாக இருக்கும்.
1: நலமுடன் வாழ. இதுவரை நீரழிவு நோய் பற்றிய முக்கியமான தகவல்கள் வழங்கினார் பொதுநல மருத்துவர் முகமது ஈசா அவர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம்.
2: நெக்ஸ்ட், இந்த ஃபார்மேஷன் ஆஃப் த கமிட்டி வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. திருப்பியும் ஏன் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கமிட்டி இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னா, இந்த இன்டர்னல் கமிட்டியோடைய பவர் எது அப்படின்னா, ஒரு சிவில் ஜட்ஜோடைய பவர் இருக்குது. ஒரு சிவில் ஜட்ஜோடைய பவர் இருக்குது இந்த கமிட்டியோடைய ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கமிட்டி. இந்த கமிட்டி பாஸ் பண்ணுறது வந்துட்டு சேலஞ்ச் பண்ணணும்னா கோர்ட்டுக்கு தான் போய் சேலஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, சில விஷயங்களில் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு தண்டனையோ ஒரு ரிட்ரிபியூட்டிவ் எஃபெக்டோ ஏதோ ஒன்று கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும்போது அந்த கமிட்டி ஃபார்மேஷனில் ஏதோ ஒரு சின்ன தப்பு அப்படிங்கிறதுனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் தப்பிச்சிடுறாங்க. இப்போ கோர்ட்டுக்கு வந்துட்டு என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, லீகலி கரெக்டாக இருக்கா, டெக்னிக்கலி கரெக்டாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா கோர்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது தான் சங்கடம். லீகலாக என்ன பண்ண முடியுமோ கோர்ட்டுக்கு வந்துட்டு அந்த வட்டத்துக்குள்ளார தான் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அதனால கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் தயவு பண்ணி அந்த கமிட்டி ஃபார்மேஷன் அந்த டெக்னிக்காலிட்டியை வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருங்க, இல்லாட்டி இந்த என்டையர் ப்ராசஸுக்கு பலனே இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கமிட்டியில் எத்தனை பேர் இருக்கணும்? 3 to 9 பேர் இருக்கலாம் இந்த கமிட்டியில். யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷனுடைய டாப் மெம்பர் இருந்தாகணும். ஒரு கம்பெனினா அந்த சிஇஓவா, ஜென்ரல் மேனேஜரா, இல்லை கரஸ்பாண்டண்டா, செக்ரட்டரியா, யாராக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக இதில் இருந்தாகணும். 50% கண்டிப்பாக விமனாக தான் இருக்கணும். இதில் மெஜாரிட்டி 3 பேர் இருந்தாங்க அப்படின்னா 2 பேர் விமன் இருக்கணும், மெஜாரிட்டி விமனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய

0: எய்ம் டென்யூர் வந்துட்டு 11 months, அதுக்கப்புறம் யூ கேன் ரீஷஃபில் ஆர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸஸ் பார்த்துக்கலாங்கிறாங்க. எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு ஒரு ஒரு ஆப்ஷனே இல்லாத அளவுக்கு முக்கியம், இல்லை இருந்தால் இருக்கட்டும் நம்ம பேருக்கு ஒன்று பண்ணி வைக்கலாங்கிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் யார் என்ன செக்ஷுவல் அசால்ட் இல்லை செக்ஷுவல் இதுனா என்ன அப்படின்னா, ஒன்று சொல்கிறது, ஏதாவது வாயில் சொல்கிறது, அதாவது உங்களை ஒரு ஒரு பாலியல் சுவையோட உங்ககிட்ட பேசுறது, டபுள் மீனிங்ல பேசுறது, உங்களுக்கு அந்த மாதிரி நாலு பேர் முன்னாடி உங்களுக்கு சங்கடப்படுற மாதிரி ஒரு ஜோக் அடிக்கிறது, இல்லை அந்த மாதிரி ஏதாவது சொல்றது, அதாவது வர வர சிம்பிளா நீ வர வர ரொம்ப அழகா போயிட்டு அழகாயிட்டே போயிட்டுருக்கீங்க என்ன விஷயம் அப்படி கேட்கறது கூட ஒரு செக்ஷுவல் கனோட்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டியார் அப்படின்னு சொல்றது கூட சில விஷயத்துல வந்துட்டு அதை கூட ஒரு செக்ஷுவல் கனோட்டேஷனால எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் கிடையாது, சென்னை ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய ரூலிங்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, வெளியில் இருக்கிற ஆள் முடிவு பண்ண முடியாது இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு ஒரு ஒரு செக்ஷுவல் இதோட இருக்கிறதா வாடியோட இருக்கிறதா அப்படின்னு நம்ம வெளியிருந்து முடிவு பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு அது சங்கடமாக இருந்துச்சு, இல்லை அது அது வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, அந்த ஒரு கமெண்டோ அந்த ஒரு சைகையோ அந்த ஒரு பார்வையோ இருந்ததுன்னா அதை அப்படி தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி ஈவ்டீசிங்க 14 செகண்ட் யாராவது உங்களை முறைச்சி பார்த்து உங்களுக்கு சங்கடமாக இருந்ததுன்னா அதுவே வந்துட்டு ஈவ்டீசிங்கில் வருதுன்னு சொல்கிற சட்டங்கள் இருக்கிற நாட்டில் கண்டிப்பாக நீங்கள் தேவையில்லாத ஒரு வார்த்தையோ தேவையில்லாத ஒரு பார்வையோ தேவையில்லாத ஒரு கமெண்டோ தேவையில்லாத ஒரு அப்சர்வேஷனோ பண்ணுனீங்க அப்படின்னா தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. இந்த பாஷ் விஷயம் வரும்போது என்ன அப்படின்னா, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இது எதெல்லாம் செக்ஷுவல் இதுல வருது அப்படின்னு தெரியறது இல்ல.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
3: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
4: தொடர்கிறது தமிழ் செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

0: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டே அக்காலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின மக்களின் அடையாளமாக திகழும் பகவான் பிர்சா முண்டாவை நினைவு கூர்ந்த அவர், பழங்குடியின மக்கள் வசிக்கும் வனம் மற்றும் நிலப்பகுதிகளில் எவரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்ஜெட்டில் 150,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உரிய மாண்புடன் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். திருப்பதி திருமலைக்கு செல்லும் நடைபாதையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் பேச்சு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. CBSE பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரத் ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் வங்கி, கனரா வங்கி ஆகிய 4 பொதுத்துறை வங்கிகளின் பண பரிவர்த்தனைக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும், தேர்வுக்கு இந்திய சேவைகளை CBSE தளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபியின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கூறினார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அக்கட்சி தவறிவிட்டதாக திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேலும் மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரிகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். கர்நாடக மாநிலம் உத்தர கர்நாடக மாவட்டத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அப்பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையை அடுத்து ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில் கிளிஞ்சல் சேகரிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய போது இந்த துயர சம்பவம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன 3 பேரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் கடும் வெப்பம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இப்பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உடலில் நீர்ச்சத்தை தொடர்ந்து பராமரிக்குமாறும் குழந்தை

0: ஏழைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மேற்கொள்ள சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 7 தினங்களுக்கு கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆந்திரப்பிரதேசம், இமயமலையையொட்டிய பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வேண்டோலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய யூனியன் முழு ஆதரவு அளிக்கும் என்று திருமதி உர்சுலா வோண்டோர்லைன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கார்ல்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டட்டே ஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 7:25.

சில பல தகவல்களுடன் புத்துணர்ச்சியோட நம்ம இந்த காலை நேரத்தை தொடங்கலாம் அப்படின் போதே நமக்கு புதிய திரைப்பட பாடல்கள் தான் இந்த ஞாபகத்துக்கு வரும். புதிய திரைப்பட பாடல்களோடு ஒரு சில விஷயங்களோட இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் குட் மார்னிங் சொல்லிட்டு இந்த நாள் இனிமையான நாளாகவே அமையணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட உங்களை அன்பு ராஜோட இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடரலாம். முதல் பாடலை கேட்டு வந்தரலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

நேர்களே, இன்று 11 மணிக்கு நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம். இதில் நீங்கள் பேச உங்களுக்கான தலைப்பு, உங்களுக்கு பிடித்தது புதிய பாடல்களா பழைய பாடல்களா?

0: நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம். ஊட்டின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு என்ன வரும்? மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தோட்டங்கள், வளைந்து வளைந்து செல்லும் மலை பாதைகள், வண்ணமிகு சந்தைகள் மற்றும் பனித்துளிகள் படரும் குளிர். இங்கே வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் அவர்களுடன் கொண்டு வருவது நினைவுகளும் கனவுகளும் தான். சுற்றுலா என்பது ஒரு அனுபவம், ஒருவர் வாழ்வில் சிறிய அத்தியாயமாய் மாறும் அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு பின்னணியாய் நிற்கும் ஒன்று இசை. நண்பர்களே, ஒவ்வொரு பாடலும் ஒரு உணர்வை தாங்கிக் கொண்டிருக்கும். ஒருவருக்கு அந்த பாடல் அவருடைய முதல் காதலை நினைவுபடுத்தலாம். இன்னொருவருக்கு அது குடும்பத்தோடு கொண்டாடிய விடுமுறையை நினைவுபடுத்தலாம். சிலருக்கு அது சொந்த ஊரை நினைவில் கொண்டு வரும். சிலருக்கு ஒரு இனிய பயணத்தை நினைவில் கொண்டு வரும். இசை எல்லைகளை தாண்டும், மொழியையும் மதத்தையும் நாட்டையும் கடந்து செல்லும். இன்று அந்த இசை ஊட்டியின் அழகோடு கலந்து விடுகிறது. வாருங்கள் நண்பர்களே, இந்த இசை பயணத்தில் நாம நம் மனதையும் இனிமையாய் நிறுத்திக் கொள்ளலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பயணிகள் விருப்பம்.

0: ஓகே, ஊட்டி எஃப்எம் 101.8ல பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. இன்னைக்கு நம்ம ஊட்டி பைன் பாரஸ்ட்ல தான் இருக்கோம். அங்க சுற்றுலா வந்திருக்க சுற்றுலா பயணிங்க கிட்ட அவங்க பயண அனுபவங்களையும் உங்க விருப்பப்பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். முதல் சுற்றுலா பயணி கூட பேசலாம். வணக்கம்,
1: என் பேர் வர்ணேஷ்.
0: ஓகே,
1: வணக்கம் எல்லாருக்கும். ஊட்டிக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸா ட்ரிப்போட. ஆனா எல்லாரும் வந்து பைன் ஃபாரஸ்ட் பாருங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, என்ஜாய் பண்ணலாம்.
0: ஓகே, எத்தனை நாள் ஆச்சு ஊட்டிக்கு வந்து?
1: ஊட்டிக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பிளோர் பண்ணுவோம், நிறைய பிளேசஸ் இருக்கு எக்ஸ்பிளோர் பண்றதுக்கு.
0: இன்னைக்கு இது மட்டும் தான் பாத்தீங்க?
1: இன்னைக்கு மூணு பிளேஸ் பாத்துருக்கோம். ரிவர் பாத்துருக்கோம், வாட்டர் ஃபால்ஸ் பாத்துருக்கோம், ஷூட்டிங் ஸ்பாட் பாத்துருக்கோம், இப்ப பைன் ஃபாரஸ்ட். மூணு பிளேஸ் கவர் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இன்னும் போறதுக்கு சான்ஸ்.
0: இந்த மூணு இடத்துல எந்த இடம் உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சது?
1: வாட்டர் ஃபால்ஸ்.
0: என்ன பிடிச்சது அங்க?
1: அங்க விண்ட் சூப்பரா இருந்தது, விண்ட் ப்ளோயிங் சூப்பரா இருந்தது.
0: சரி சரி சரிங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
1: 6 பேர், 6 மெம்பர்ஸ் வந்திருக்கோம்.
0: அப்ப எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா?
1: எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்.
0: ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பயணம் வருது, இது எத்தனை தடவை?
1: இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம், நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு.
0: ஓகே ஓகே, இந்த பயண அனுபவம் எப்படி இருக்கு, அத பத்தி சொல்லுங்க.
1: ஃப்ரெண்ட்ஸோட வந்தா எப்பவுமே ஜாலி தான், அதனால என்ஜாய் பண்ணலாம்.
0: ஓகே ஓகே,
1: மெயினா ஃப்ரெண்ட்ஸோட வந்தா என்ஜாய் பண்ணலாம்.
0: சரி சரி சரி. இன்னும் எத்தனை நாள் இருக்க போறீங்க இங்க?
1: இன்னும் 4 டேஸ் மேல இருக்கலாம்.
0: அப்படியே எந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் பார்க்கணும் ஊட்டில? எந்த இடத்துல ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: இன்னும் டீ லீஃப்ஸ் அந்த அந்த பிளேஸ் போய் பாக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அங்க போய் பாக்கணும்.
0: சரி சரி சரிங்க.
1: ஓகே, இதுக்கு மேல
0: என்ன பண்றீங்க நீங்க?
1: நான் வந்து இப்ப 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போறேன்.
0: அப்படியா, இன்ஜினியரிங் என்ன எடுத்திருக்கீங்க?
1: இசி.
0: ஓகே, எந்த ஊர் நீங்க?
1: நான் சென்னை.
0: அப்படியா, எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க?
1: வெல்டெக்ல போறேன்.
0: இங்க போக போறீங்க? ஓகே. தமிழ் பாடல்கள் எல்லாம் விரும்பி கேப்பீங்களா நீங்க? ஓகே, இந்த நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடல் கொடுக்கலாம், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: விக்ரம் வேதால யாஞ்சின்னு ஒரு சாங்ல.
0: ஓகே, ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல் உங்களுக்கு?
1: அந்த பாட்டு தெரியல, ஆனா பட் ஃபேவரட், எப்பவுமே எப்பவுமே டெய்லியும் கேட்டு கேட்டு ஃபேவரட் ஆயிடுச்சு.
0: ஓகே சரி, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த சுற்றுலா பயணி நம்ம கூட இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், என் நேம் கமலேஷ். நானும் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்றேன். நேற்று தான் வந்தோம், இன்னும் ஒரு 4 days நாங்க இன்னும் இங்க ஸ்பெண்ட் பண்ணோம். நேற்று இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டே, எங்களோட ஃபர்ஸ்ட் டே. ஒரு 4 places வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ வந்து பைன் ஃபாரஸ்டில் இருக்கோம். இந்த 4 places எனக்கு பிடிச்சது வந்து பைன் ஃபாரஸ்ட் பிடிச்சிருக்கு ரொம்ப.
0: ஓகே,
1: இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி போகலான்னு ஐடியாவில் இருக்கோம். நெக்ஸ்ட் இன்னும் அடுத்த நாள் தான், இதோட ஈவினிங் நைட் வந்து மூவிக்கு போகலான்னு பிளான்
0: பண்ணிருக்கோம். என்ன படத்துக்கு போறீங்க?
1: கருப்பு போகலான்னு
0: பிளான். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போக போறீங்க அப்போ?
1: ஆமா.
0: ஓகே, இதுக்கு முன்னாடி ஊட்டிக்கு வந்திருக்கீங்களா?
1: நான் ஆல்ரெடி வந்திருக்கேன்.
0: ஓகே, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க?
1: 2 years முன்னாடி வந்த ஃபேமிலியோட.
0: சில பேர் ஃபேமிலியோட டூர் போறாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறாங்க, சில பேர் தனியா பைக்ல போறாங்கல்ல. இது மூணுல உங்க மனசு பிடிச்ச பயணம்னா எது சொல்வீங்க?
1: எல்லாமே ஒரு ஒரு ஃபீல், அது எப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்.
0: ஓகே,
1: ஃபேமிலியோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு, இப்போ ஃப்ரெண்ட்ஸோட. நெக்ஸ்ட் அது பைக் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். நெக்ஸ்ட்
0: அப்படியே பைக்ல எங்க போகணும்னு ஆசை ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு?
1: இங்க லாங் டிரைவ், காஷ்மீர் அந்த மாதிரி லாங் டிரைவ்,
0: லடாக் அந்த பக்கம் இல்லையா? ஓகே, வேற இந்தியால வேற எந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு பார்க்காம இருக்கீங்க சுற்றுலா?
1: நிறைய ஸ்பேஸ் இருக்கு, மணாலி ட்ரை பண்ணணும்.

0: ஆசையா.
1: ஓகே, என்ன பிடிக்கும் மணாலியில? வந்து
0: மணாலியில அந்த ஸ்னோஃபால், அதுக்காகவே.
1: ஓகே, ஊட்டியில நிறைய சுற்றுலா தலம் இருக்கு இல்லையா? ஏன்னா பஞ்சமேல சுற்றுலா தலம் இருக்கு. உங்க மனசுக்கு பிடிச்ச மூணு இடம்னா எது எது சொல்வீங்க?
0: இன்னும்
1: பாக்கணும்,
0: அதனால தெரியல.
1: ஓகே, இன்னைக்கு எந்தெந்த இடம் பாத்தீங்க?
0: இன்னைக்கு எந்தெந்த இடம்னா ரிவர் பார்த்தோம்,
1: ஓகே,
0: அதுக்கப்புறம் பைன் ஃபாரஸ்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்,
1: ஓகே. நிகழ்ச்சியில ஒரு விருப்ப பாடல் கொடுக்கலாம், என்ன பாடல் கொடுக்கலாம்?
0: தென்றல் வந்து
1: அவதாரம் படத்துல இருந்தா. ஏன் ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல் உங்களுக்கு? உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.
0: ஓகே, தேங்க்யூ.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில நம்முடன் இணையும் அடுத்த சுற்றுலா பயணி கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: பேர் என் பேர் விஜயகமலம். தஞ்சாவூர்ல இருந்து வரேன் நானு.
0: ஓகே,
1: நான் வந்து 2 டேஸ் ஆகுது.
0: சரிங்க.
1: ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தோம். சரி, அப்படியே ஊட்டி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவோம் இந்த டைம்ல.
0: ஓகே, 2 நாள் ஆச்சுங்களா?
1: ஆமாங்க.
0: ஓகே, எந்த நேரம்ல பாத்தீங்க இது வரைக்கும்?
1: பைக்காரா ஃபால்ஸ் பார்த்தோம்,
0: ஓகே,
1: அந்த ரிவர் போனோம்.
0: சரி,
1: அதுக்கப்புறம் வந்து நாங்க நேரா குன்னூர்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். குன்னூர் டு ஊட்டி ரோட்ல, குன்னூர்ல சிம்ஸ் பார்க் போனோம்.
0: ஓகே,
1: ரொம்ப நல்லா இருந்துச்சு.
0: சரி சரி, அங்க என்னெல்லாம் பிடிச்சது உங்களுக்கு?
1: ஃப்ளவர் கார்டன், ரோஸ் கார்டன் நல்லா இருந்துச்சு. அதுல ஸ்பெஷலா
0: ஓகே,
1: அப்புறம் டேலியா ஃப்ளவர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப டால்ஃபின் நோஸ் போனோம்.
0: ஓகே,
1: அது நல்லா என்ஜாய் பண்ணோம்.
0: ஷூட்டிங்
1: ஸ்பாட் வந்தோம், இங்க வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கார்டன் எல்லாம் போல, பொட்டானிக்கல் கார்டன் போல, போட் ஹவுஸ் போல.
0: சரி சரி, இல்ல பாத்துட்டு போக போறீங்க? ஓகே, என்னென்ன ஷாப்பிங் பண்ணிட்டு போக போறீங்க இங்க இருந்து தஞ்சாவூருக்கு?
1: சாக்லேட்ஸ்,
0: ஓகே,
1: தைலம், அதுக்கப்புறம் ஊட்டி வர்க்கி, அதெல்லாம் தான்
0: கண்டிப்பா வாங்கிட்டு போக.
1: கண்டிப்பா வாங்கி.
0: ஓகே, நிகழ்ச்சியில ஒரு விருப்ப பாடல் கொடுக்கலாம், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து.
0: புதிய பறவை படத்துல?
1: புதிய பறவை படத்துல
0: விருப்ப பாடல் வந்து இருக்கு. தேங்க்யூ.
1: தேங்க்யூ சார்.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த சுற்றுலா பயணி கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், என் பேரு காந்தரூபன், தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கோம்.
0: ஓகே, இது முதல் தடவையா ஊட்டிக்கு வருது நீங்க?
1: இல்ல இல்ல, ஒரு 15 இயர்ஸுக்கு பிறகு இப்பதான் வரணும். முன்னாடியே நிறைய 2000 இங்க வருஷ வருஷம் வந்துருவோம். 93 2000 வரைக்கும் வருஷ வருஷம் வந்துருவோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் டச் விட்டு போயிட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாதான் ஊட்டிக்கு வரும்.
0: அப்படியா?
1: இப்ப பிளான் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுக்கிட்டு இங்க வந்துருக்கு.
0: சரி சரி சரிங்க. ஊட்டியோட எக்ஸ்பீரியன்ஸஸ் இதெல்லாம் சொல்ல போனா, இங்க குளிர், நல்ல கிளைமேட், ரொம்ப ஜோரா இருக்கும். நிறைய சுற்றுலா தலங்கள், நிறைய ஸ்பெஷல் இருக்கு ஊட்டியில. உங்க தஞ்சாவூர்ல என்னென்ன ஸ்பெஷல், அதை பத்தி சொல்லுங்க.
1: தஞ்சாவூர்ல ராஜராஜன் கட்டிய பெரிய கோயில் இருக்கு, அது 1000
0: பழமையானது.
1: அடுத்தது கரிகாட் சோழன் 2000 விளையானது கல்லணை இருக்குது அது. அப்புறம் தஞ்சையில சரஸ்வதி மகால் இருக்குது, தஞ்சை அரண்மனை இருக்குது. அடுத்தது வந்து தஞ்சை புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயில் எடுத்துக்கிட்டா, புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயில் இருக்குது, நிறைய இருக்கு. கல்யாணம் முடிஞ்சோன்னா நாங்க ஃபர்ஸ்ட் இங்கதான் 93 வந்தோம். அப்புறம் அடுத்த வருஷம் லீவ்ல வந்துருவோம்.
0: நிகழ்ச்சியில ஒரு விருப்ப பாடல் கொடுக்கலாம், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டு உரட்டு உள்ளமடா.

மீண்டும் ஒரு பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்ஜே சதீஷ். அமைப்பில் உதவி சதீஷ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு.
1: எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹2.61, டீசல் விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹2.71 உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31 தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப், மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 11:02. நேயர்களின் கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடல்.
3: ஊட்டி எஃப்எம் 101.8, நேரம் 11:02. நேர்களே, எண்ணங்களின் வண்ணங்கள். கேள்விக்கு என்ன பதில்?

0: எங்களை கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நம்ம கேட்க போகிற நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்மளுடைய டாபிக், அதாவது பாடல்கள், பழைய பாடல்கள் இருக்குது, புதிய பாடல்கள் இருக்குது. அதில் பழைய பாடல்களுக்கு தனி சிறப்பு இருக்குது, புது பாடல்களுக்கு தனி சிறப்பு இருக்குது. உங்களுக்கு பிடித்தது புதிய பாடல்களா பழைய பாடல்களா? ஒரு சிலர்கிட்ட கேட்டாக்க பழைய பாடலை விடவே மாட்டாங்க, ஒரு சிலர்கிட்ட கேட்டால் புதிய பாடலை விடவே மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு பிடித்தது புதிய பாடல்களா பழைய பாடல்களா அப்படின்றத நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-9001-0138 அப்படின்ற நம்பர்லையோ, அல்லது 9342-9001-0138 அப்படின்ற நம்பர்லையோ. ஒருவேளை நான் கால் பண்ண மாட்டேன், வாட்ஸ்அப்பில் நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 8300-0019-1018 அப்படின்ற நம்பரில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். எது எப்படி இருந்தாலும் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கலாம், நிகழ்ச்சியை நல்லா ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நம்ம இப்போ என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் நம்ம பங்கெடுக்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: கடந்த தினத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, நியாயமான விளையாட்டு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? சரியான பதில், மே 19. நட்பு, ஒற்றுமை, சகிப்புத்தன்மை, வாய்ப்பளித்தல், பாகுபாடின்மை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக ஐநா சார்பில் மே 19 சர்வதேச நியாயமான விளையாட்டு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இது போட்டியில் பங்கேற்பவர்கள் இடையே பரஸ்பர மரியாதை, ஒருவரது திறமைக்கு மற்றொருவர் மதிப்பளித்தலை வெளிக்காட்டுகிறது. இது சமத்துவத்தை ஊக்குவித்து கலாச்சார வேறுபாட்டை ஒன்றிணைக்கிறது. விளையாட்டு எவ்வாறு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இளைஞர்களுக்கு வெளிக்காட்டுகிறது. இன்றைய கேள்வி, குஜராத்தில் நடந்த ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான 48 கிலோ எடை பிரிவில் மொத்தம் 177 கிலோ பளு தூக்கி வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? கேள்வி மீண்டும் ஒரு முறை. குஜராத்தில் நடந்த ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான 48 கிலோ எடை பிரிவில் மொத்தம் 177 கிலோ பளு தூக்கி வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: நேரம் 11:06. நீங்கள் கேட்டவை நேரில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விளக்கம், கருத்துக்கள் நீங்கள் இதில் பதிவு செய்யலாம். என்ன கேள்வி, என்ன தலைப்பு இன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடித்தது புதிய பாடல்களா பழைய பாடல்களா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. பல நாட்களாக, பல ஆண்டுகளாக நம்ம நிறைய இடங்களில் கேட்டு பேசி வந்த ஒரு தலைப்பு தான், எல்லாருக்கும் பிடித்த தலைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பிடித்த தலைப்பு அப்படின்னும்போது கருத்துக்களும் எல்லாமே ஆல்ரெடி பகிரப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் புதுசாக கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்கன்னா அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அதே நேரத்தில் பாடல்கள் அப்படின்னும்போது அதனுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம பார்க்கணும். ஒரேடியாக நம்ம பழைய பாட்டும் சொல்லிட முடியாது, ஒரேடியாக புது பாட்டும் சொல்ல முடியாது. நான் வளவலன்னு பேசக்கூடாது. முதல் காலர் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு அப்படின் தான் சொல்லலாம். வணக்கம், யார் பேசுறீங்க
3: சார்? வணக்கம் சார்.
2: வணக்கம்.
3: சத்யநாராயணன் சென்னையில பேசுறேன்
2: சார். சத்யநாராயணன் சொல்லுங்க. சத்யநாராயணன்,
3: நல்ல நல்ல ஒரு பட்டிமன்றம் வச்சிருக்கீங்க நீங்க, பழைய பாடலா புது பாடலா?
2: ஆமா, நீங்க பழைய பாட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் புது பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நான் நீங்க புது பாட்டுனீங்கன்னா நான் பழைய பாட்டு சப்போர்ட் பண்ணுவேன்.
3: நேரில் அப்படிதான் வர போறாங்க.
2: பதிய மாட்டேங்குது
3: அந்த இசையினால மன்ன வரியும் புரிய மாட்டேங்குது. அதே அந்த பழைய பாடல்கள் இன்னைக்கு கேட்டாலும் அந்த வரிகள் அப்படியே நமக்கு ஆழமா அப்படியே மனசுல பதிஞ்சு போகுது. அதனால அந்த பழைய பாடல்கள் என்னுடைய கருத்து. பட் புதிய பாடல் நல்லா இருக்கு இல்லன்னு சொல்லல. புதிய பாடல் நல்ல நல்ல பாடல்கள், நல்ல பாடல கருத்துள்ள பாடல் வரி நல்ல அறிவு பூர்வமா இருக்கு. வரிகள் இல்லாம எல்லாம் புதிய பாடல்களுமே இருக்கு. பட் இருந்தாலும் அந்த பழைய பாடல்கள் அப்படியே மனசுல ஆழமா பதிஞ்சிருது, இந்த பசுமரத்தாணி மாதிரி. அதான நம்ம பழைய பாடல் தான் என்னுடைய கருத்து.
2: ஓகே, நன்றி. நம்ம தொடர்ந்து
3: எனக்கு செம்பருத்தி திருமூர்த்தியில செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி அந்த பாடல்.
2: சரி, ஓகே, நன்றிங்க.
3: நன்றி சார்.

0: இப்போ ஒரு நேற்று நம்ம பேசிட்டு ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம், யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம், யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஊட்டியிலிருந்து ராஜ்குமார் சார்.
0: ராஜ்குமார், சொல்லுங்க ராஜ்குமார்.
1: சார், எனக்கு வந்து புதிய பாடல் தான் ரொம்ப பிடிக்கும்
0: சார். எதுனால பிடிக்கும்
1: சார்? பழைய பாடல் நிறைய கருத்துள்ளது இருக்கும்போது.
0: இப்பதான் சொன்னாரு பழைய பாடல்களுக்கு கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உடனே டக்குன்னு புதிய பாடலுக்கு ஸ்கிப் ஆயிட்டீங்க.
1: பழைய பாடல்கள் நிறைய கருத்து உள்ள பாடல்கள் இருக்குதுங்க. ஏன்னா கருத்து உள்ள பாடல் கேட்கும்போது மூளை ரொம்ப கூர்மையாக்குது. கூர்மையாக்குறதுனால என்ன ஆகுது, ரொம்ப மென்டல் ஆக்கிடுது.
0: ஏன்னா
1: மூளையோட பவர் ஜாஸ்தி.
0: அளவுக்கு என்ன அமிர்தமும் நஞ்சாயிடுதுங்களா?
1: அந்த மாதிரிங்க. அதனால புதிய பாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதிய பாடல பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மான், இதுக்கு ஹாரிஸ் ஜெயராஜி, தேவா, இந்த மாதிரி வித்யாசாகர், இந்த மாதிரி பிடிக்கும். அனிருத், அந்த மாதிரி, அப்புறம் வந்து ஜிவி பிரகாஷ் குமார், இந்த மாதிரி இசையமைப்புலாம் நான் ரொம்ப கேட்பேங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சாங்கில் கேட்கும்போது என் மனதுக்கு நல்லா சுறுசுறுப்பு, நல்லா தெளிவாக கொடுக்கும். ஆனா பழைய பாடல் கேட்கும்போது எனக்கு அது ஒரு ஏதோ ஒரு ஏதோ சாபம் மாதிரி இருக்கு.
0: ஓகே, அப்படியெல்லாம் நம்ம ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுறீங்க நீங்க, பரவாயில்ல. சரி, தொடர்ந்து நம்ம பேசலாம்.
1: ஹலோ,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: பிடித்த பாடல் போல் பண்றீங்களா?
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு இந்த உயிரோடு உயிராக பாடம் இருக்குங்களா,
0: அதுல
1: இருந்து ஒரு பாடலை போடுங்க.
0: ஓகே ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: நன்றி.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்ருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பழைய பாடல்களா. உங்களுக்கு பிடிச்சது பழைய பாடல்களா புது பாடல்கள், அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். அடுத்த நைட்டை பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் மனோகரன்.
1: புதுப்பாட்டில் புதுப்பாட்டுக்கு நான் எதிரி கிடையாது, இருந்தாலும் வந்து பழைய பாட்டில் உள்ள ஒரு இசை அதே மாதிரி வரிகள் அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு வரியும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வாழ்க்கைக்கு உண்டான தத்துவங்கள் அதே மாதிரி காதல் எல்லாமே நிறைஞ்சு இருக்கும். ஏன்னா புதுப்பாட்டிலையும் இருக்கு, அது இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து இப்போ வார்த்தைகள் வந்து முதல்ல மாதிரி புரிய மாட்டேங்குது. பழைய பாட்டில் வந்து நல்லா தெளிவாக சொல்ல தெளிவாக இருக்கு இசையும், ரொம்ப வந்து இட வார்த்தைகளுக்கு விசேஷத்துவம் கொடுத்து இசையை குறைச்சி இது பண்ணுவாங்க. இப்போ என்ன பாடுறாங்கன்னே சில சமயத்தில் தெரிய மாட்டேங்குது. அதனால இசை வந்து இப்போ உள்ளதுக்கு இருக்கு, இருந்தாலும் பாட்டு வார்த்தைகள் தெரியாம நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாட்டு, கண்ணதாசன் எழுதியிருக்காரு, வாலி எழுதியிருக்காரு, வைரமுத்து எழுதியிருக்காரு, கங்கை அமரன் எழுதியிருக்காரு, தேசிய விருதெல்லாம் நிறையா பாட்டுலாம் வாங்கியிருக்கு, தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க, புது பாட்டுலையும் வாங்கியிருக்காங்க. அது எதுக்கு நல்லா இசைக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா பாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லாமல் இல்லை. ஆனால் வந்து எனக்கு அதிகமாக பழைய பாட்டுலாம் உள்ள ஒரு இது மாதிரி எனக்கு புது பாட்டில் அவ்வளோதான் வந்து ஈடுபாடு கிடையாதுங்கிறது எனக்கு கருத்து.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து ராஜா கையை வச்ச படத்துலேருந்து மரிதானி அரசேன அந்த பாட்டுக்கு.
0: ஓகே, தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு பிறகு. நேர்களே, நீங்களும் உங்களுடைய அதாவது பழைய பாட்டை பிடிக்குமா புது பாட்டை பிடிக்குமா என்ன காரணம் அப்படின்றத ஏற்கனவே சொல்லாத விஷயத்த

இன்னும் நல்லா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இதுதான் ஆல்ரெடி அவர் சொல்லிட்டாரே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: நேரம் 11:23 ஆகிறது. நீங்கள் கேட்டிருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட ஒரு தலைப்பு நம்ம கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு பிடித்தது புதிய பாடல்களாம் பழைய பாடல்களாம். அடுத்து நேற்று நம்ம பேசலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: நான் ராஜு, டியூஷன் மேரிஸ்ல இருந்து. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், சொல்லுங்க
1: சார். எனக்கெல்லாம் பிடிச்ச பாடல்லாம் பழைய பாடல் தான் சார், ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே ஒரு நேயர் சொல்லிட்டு போயிட்டாரு, நம்ம அதையே சொல்லிட்டு இருக்க முடியாது. அன்னக்கிளிக்கு அப்புறம் அன்னக்கிளி படம் வந்ததுல இருந்து இளையராஜா சாங் தான் ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். அதனால எனக்கு வந்து பழைய பாடல்னு சொன்னா கூட சொல்லலாம் இந்த பாடல். அதனால பாசமலையில இருந்து ஒரு பாட்டு மனசு இருக்குதா, இந்த பாடலை காட்டுறதுக்காக வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: நன்றி. சுருக்கமா ரத்ன சுருக்கமா அவருடைய கருத்தை சொல்லிட்டாரு, நன்றி.

0: நேரம் 11:27 ஆயிருக்குது. நீங்கள் கேட்டது, நீங்கள் கேட்டவையோடு சேர்ந்து ஒரு தலைப்பில் நம்ம பாடலை கேட்டுட்ருக்கோம். பழைய பாடலாக புது பாடலாம் நடத்து நீட்டை நம்ம பேசலாம். வணக்கம்.
1: இடிய காலையுடன் திருப்பூர்லேருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சொல்லுங்கள், நீங்கள் என்ன புது பாடலாம் சொல்ல வரீங்களா, பழைய பாடுன்னு சொல்ல வரீங்களா?
1: சார், புது பாடலில் ஒரு சில மியூசிக் டைரக்டர் பாடல் கேட்கலாங்க, ஒரு சில மியூசிக் டைரக்டர் பாடல் கேட்காதுங்க. பழைய பாடல் தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் பழைய பாடல்.
0: என்ன காரணம், என்ன காரணம் அதை சொல்லுங்க.
1: அது வந்துங்க தெளிவான வார்த்தை உச்சரிப்புங்க, நல்லா புரியுறதுதான்.
0: ஏற்கனவே சொல்லியாச்சு,
1: அதுதான் இசை இசை தாங்க. பேர் தலைப்பு தாங்க புதிய பாடல். புதிய பாடல் ஒன்றும் புரிய மாட்டேங்குது எங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு. வந்து புதிய பாடல் பிடிக்குதுங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன வார்த்தை என்னங்க பிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு புது பாடலுங்க. வாட்ஸ்அப்பில் போடவா, ஃபேஸ்புக்கில் போடவா, இதெல்லாம் ஒரு பாடல் சரிங்களாங்க. பழைய பாடல்லாம் அர்த்தத்தோடு இருக்குதுங்க, அதான் எனக்கு பிடிக்குதுங்க.
0: சரி, என்ன பாட்டல் பாடல் நீங்கள் கேட்க போகிறீங்க?
1: அதாவதுங்க சிற்பி இசையிலங்க கண்ணன் ஒருவன் படத்தில் இருந்துங்க சீரக சம்பா அரிசி குடுத்தி குத்தி அந்த பாடல்.
0: ஓகே, நன்றி.
1: ஆ, நன்றி.
0: எல்லாம் பழைய பாடல் அப்படின்ற டைரக்ஷனில் போயிட்டுருக்கிறதுனால இனி வந்து நீங்கள் இப்போ கால் பண்ணிகிட்டே இருக்கிற நேர்களாக இருந்தாலும் சரி, கால் பண்ண போகிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இனி அடுத்தது பேச வரவங்க தயவு செஞ்சு புது பாடலுக்கும் நீங்கள் புது பாடல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க லைனில் வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வியூவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையும் நம்ம கேட்டுக்கலாம். அதனால் அந்த வியூவில் பார்க்கக்கூடிய புது பாடல் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க லைனில் வந்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பழைய பாடலுக்கு நிறைய காரணத்தை காமிச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் புது பாடல்களை ஒட்டுமொத்தமாக நம்ம ஒதுக்கி புறம் தள்ள முடியாது அப்படின்ற அந்த கோணத்துலேயும் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: உங்களுக்கு பிடித்தது பழைய பாடலாம் புதிய பாடலான்ற அந்த கேள்வியோடு உங்களுடைய பாடலையும் ஒளிபரப்பாக கேட்டு நீங்கள் மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. அடுத்த நேற்று நம்ம பேசலாம். யார் எங்கன்னு பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
1: பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு வந்து பெரும்பாலும் வந்து பழைய பாடல் தான் அதிகமாக பிடிக்கும். இருந்தாலும் புது பாடலும்
0: நான் தான் சொன்னேன். நீங்கள் வந்து புது பாடல் பிடிக்கிற நேயர்கள் வாங்க அப்படின்னு.
1: புது பாடலும் எனக்கு பிடிக்கும் சார். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய பாடல்களில் வந்து இந்த கருத்தாளம் மிக்க பாடல்கள் வந்து பிடிக்கும். ஆனால் புதிய பாடல்களில் இந்த மெலோடி சாங்ஸ் நிறைய இப்போ புதுசாக வந்திருக்கிற பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அது அதனால் வந்து புதிய பாடல்களும் நிறைய இப்போ நான் ரொம்ப ரசித்து கேட்குறேன். ஏன்னா அந்த இசைகள் வந்து உதாரணமாக வந்து இந்த வெயில் படத்துலேருந்து ஒரு குதையை மருகுது அது பாட்டெல்லாம் கேட்க கேட்க எனக்கு அவ்வளோ ஒரு மெய் மறந்து ரசிப்பேன்.
0: நீங்கள் மெய் மறந்து ரசிக்கிறீங்க. இந்த மாதிரி காரணத்தையும் நியாயமான காரணத்தையும் சொல்கிறீங்க. இருந்தாலும் அந்த இன்னொரு கொஞ்சம் அதை தாண்டி யோசிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. பரவாயில்ல, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஒன்னொஞ்சல் படத்திலிருந்து ஆகாய பந்தலிலே பாடல் சார்.
0: ஓகே, நன்றி நன்றி
1: நன்றி சார்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார், திண்டுக்கல் நாகல் நகன் ராகன் சார்.
0: சொல்லுங்க.
1: நல்ல ஒரு அருமையான ஒரு கருத்து.
0: நல்ல ஒரு அருமையான கருத்து அப்படின்றது நீங்க சொன்னீங்கன்னா தான் தெரியும்.
1: ஆனா பழைய பாடலா புதிய பாடலான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எனக்கு பழைய பாடல் தான் சார் தெரியும்.
0: வரவங்க எல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஏதாவது சொல்லாத காரணம் ஏதாவது புதுசா இருக்கா?
1: அதாவது பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தரம் மற்றும் வந்து வாலி, கனதாசன் இவங்க எழுதிய பாடல் எல்லாமே வந்து ஒரு மனதிற்கு தெம்பு ஊட்டும் வகையில பாடல் அமைந்திருக்கும் சார்.
0: வார்த்தைகள்ல உணர்ச்சி
1: நாம வந்து கேட்கும் போது ஒரு ஒரு இனம் பெரியாத ஒரு மனசுல ஒரு தெம்பு இருக்கும். அதே டயத்துல பாத்தீங்கன்னா ஆழமான கருத்து கூட அடங்கி இருக்கும். அது இல்லாம எதிர்காலத்தை வச்சு
0: நீங்க சொன்ன, சரி நீங்க சொன்ன எந்த விஷயமும் புதிய பாடல்கள் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா?
1: இல்ல, இருக்கு இருக்கு இருக்கு. ஆனா இப்ப வர்றது கூட அந்த பாடல்கள் என்ன வரி வர்றது கூட தெரியலையே சார். என்ன வரி வர்றது கூட கூட அதுக்குள்ள அந்த மீசிங் போட்டு அந்த வார்த்தைகள் வந்து தெரியாத அளவுக்கு மீசிங் போட்டு அமுத்துறாங்களா சார்? பழைய பாடல் எல்லாம் உச்சரிப்பு எல்லாம் கிளீனா இருக்கும், பாடல் எல்லாம் தெளிவா இருக்கும், இசை வந்து குறைச்சிருப்பாங்க.
0: நன்றி நன்றி நன்றிங்க
1: நன்றிங்க சார் நன்றிங்க சார்.
0: விட மாட்டேன்றாங்க. புதுசாக யாராவது ஒரு புதிய பாடலை சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் லைனில் வருவாங்களானாக்கா? வர்றாங்களான்னு நான் பார்த்துறேனே. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம்,
0: சொல்லுங்க.
2: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலிருந்து சவுந்தரராஜன்.
0: ஆ,
2: புதிய பாடலும் பிடிக்கும் எனக்கு. புதிய பாடல்லையும் எல்லாம் தோற்றே போகும் தந்தையும் அன்புக்கும் அப்படிங்கிற பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னதான் ரொம்ப பாசமா இருப்பதுனால அதனால எனக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.
0: சரிங்க சரிங்க நன்றிங்க.
2: நன்றி,
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
3: ஹலோ.
0: ஆ சொல்லுங்க.
3: கோவை கோவை நரசிபுரம் கந்தசாமி.
0: ம், கந்தசாமி சொல்லுங்க. என்ன பாட்டு பிடிக்கும்? பழைய பாட்டா புடி புது பாடல்களா?
3: உங்களுடைய கோணத்தின்படி நான் புதிய பாடல் தான் பிடிங்க.
0: எங்களுடைய என்னுடைய கோணத்தின்படி எல்லாம் வேண்டாம். நீங்க வந்து புதிய, அதாவது புதிய பாடல்கள், புதிய பாடல்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்ற நேயரா வாங்கன்னு சொன்னேன், அதோட நிறுத்திட்டேன். உங்களோட கோணத்துல நீ என்னோட கோணத்துல திருப்பி விட்டுறாதீங்க.
3: புதிய பாடலையா காவாலையா இதயத்துக்கு இடமா நல்ல சுள்ளல பாடல் வருதுங்க, அதனால கொஞ்சம் நல்லா ரசிக்க முடியுது.
0: நீ காமெடி பண்ண வந்திருக்கீங்களன்னு நினைக்கிறேன் நானு. காமெடி பண்ண வந்தீங்களா?
3: அதாவது புதிய பாடல் நமக்கெல்லாம் சொல்லவே தெரியாது சார்.
0: தேடி தேடி பார்த்து கிடைக்க மாட்டேன் உங்களுக்கு.
3: அதுவும் ஒரு விதத்துல கொஞ்சம் துள்ளலா இருக்குங்க. இசையனுடைய ஆதிக்கம் இருந்தாலும் அது கேட்பதற்கு கொஞ்சம் நல்லா இருக்குது,
0: துள்ளலா இருக்குது. இந்த மாதிரி வார்த்தைங்க தான் இப்ப பாருங்க புதுசா போட்டீங்க. அடுத்த நேர் யாராவது வந்தாக்க துள்ளலான பாடல்கள் புது பாடல்கள் அப்படின்னு வச்சுக்கலாமா?
3: சொல்லலாங்க.
0: நன்றி நன்றி நன்றிங்க. நான் ஒரே நேரிட்ட சொல்லி கேட்டுட்டு நம்ம பாடலை போட்டுடலாம். சொல்லுங்க.
4: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
4: மிக்க மகிழ்ச்சி சார். இன்னைக்கான டாபிக் ஒரு வாட்டி சொல்லுங்க சார். இங்க ரேடியோ சரியா கிடைக்கல.
0: பழைய பாடல்களா புதிய பாடல்களா?
4: நான்
0: பழைய பாடல்கள் வேண்டாம் நிறைய பேர் சொல்லிட்டீங்க, புது பாடல்கள் யாராவது இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னேன்.
4: சரி, அப்ப எனக்கு புது பாடல்கள்
0: மாத்திட்டீங்க. ஓகே சொல்லுங்க சொல்லுங்க.
4: புது படத்துல ஆட்டோகிராஃப் படத்துல ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். தத்துவ பாடல்கள் அப்படிங்கறது இன்றைய காலகட்டத்துல ரொம்ப சிலதுதான் வரும். அதே மாதிரி நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரா இருக்கக்கூடியது ஒரு சில பாடல்கள் இன்றைய காலத்திலயும் வருது சார். அதுல அந்த சைவம் படத்துல கூட அழகே அழகே எதுவும் அழகே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: இந்த மாதிரி எல்லாம் நிறைய எதிர்பார்க்கிறேன் நான். நன்றி நன்றி சந்திரஷ்.
4: அது இன்னொன்னு சார், அந்த உன்னி கிருஷ்ணனுடைய அந்த ஒரு வாய்ஸ் அப்படிங்கறது அந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்டே அவங்களுக்கு வந்து அந்த அவார்டு தேசிய விருது அப்படிங்கறது கூட அந்த பாட்டுக்காக கிடைச்சது. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமும் கூட. நிறைவா இன்னும் ஒரு பாடலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தத்துவ பாடல் வரிசையில அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துல எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே
0: இல்ல
4: நடுப்புற ஒரு வரி வரும்
0: பாருங்க. பழைய பாட்டை கேக்குறவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லுங்க.
4: மாணவன் மனது வைத்தால் முடியாது என்பது இல்லை, மலை போல் காற்றை போல் புயல் போல் நீ பெருமை கொள்ளதா, அந்த வரிகள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பழைய பாடல்கள் அப்படிங்கறதையும் தாண்டி புதிய பாடல்களும் சில இது மாதிரியான வரிகள் இருக்கும் பொழுது நல்லா தானேப்பா இருக்கு அப்படின்ட்டு நானும் ரசிச்சு கேட்டிருக்கேன்.
0: ஓகே, நன்றி, நன்றிங்க.
4: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: நிறையா விஷயம் இவங்க எல்லாம் பேசும்போது நம்மளும் இதெல்லாம் பேசணும் அப்படின்றத உங்களுக்கு தோணும். ஒரு பாடலை கிட்டு வந்துடலாம். இணைந்தர்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன்.
1: சொல்லுங்க.
0: நல்லா இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்குங்க, சொல்லுங்க.
0: ஓகேங்க. எனக்கு வந்து பிடிச்ச பாட்டு வந்து புது பாட்டு தானுங்க.
1: வெரி குட், அப்படி சொல்லுங்க.
0: ஏன்னு கேட்டா அதுல சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. பழைய பாடல்கள் வந்து அதுக்கு வேண்டிய நம்ம பழைய பாடல்கள் எக்காரணத்தை கொண்டு வர சொல்லக்கூடாதுங்க.
1: ஒதுக்கவே முடியாதுன்னு சொல்லுங்க. ஒதுக்கவே முடியாதுன்னு சொல்லிருவீங்க, கண்டிப்பா சொல்லுங்க.
0: ஆமா ஆமா. ஏன்னா இரவு நேரத்துல கேட்டா நல்லா இருக்கு. ஆனா வந்து இந்த வெயில் கொடுமையில வந்து புது பாடல்கள் வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டி அதிகமா இருக்கிறதுங்காட்டி அந்த வெயில் பாடல்கள் எல்லாம் கேட்கல, வெயிலினுடைய கொடுமை தெரியாதுங்க. அது குறிப்பா இடைக்கால பாடல்கள் எல்லாம் வந்து கேட்டோம்னா அந்த 3 மணிக்கெல்லாம் வந்து பயங்கர வெயில் தாக்கம் இருக்குங்க. அந்த டைம்ல எல்லாம் கேட்டோம்னாக்கா சூப்பரா இருக்குங்க. பொழுது போறதே தெரியாது, நம்ம வேலை மோடுங்க. கடினமான வேலையா இருக்கல புது பாடல்கள் வந்து தேர்ந்தெடுத்து வச்சு நான் வந்து கேட்டுட்டே வேலை செய்வேனுங்க.
1: ஓகே, நன்றி, நன்றிங்க. என்ன பாட்டு, என்ன பாட்டு வேணும்?
0: அயோத்தி படத்துல இருந்து காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கையா, அதனால புது பாட்டுக்கு வந்து கேட்டதுனால புது பாட்டா கேட்டிருக்கிறேங்க.
1: நன்றி, நன்றி. வணக்கம், யாருங்க பேசுறீங்க? சொல்லுங்க.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல தங்கவேல் பேசுறேங்க.
1: சொல்லுங்க, சொல்லுங்க.
2: புது பாட்டுல வந்து கொஞ்சம் ஒரு 5 வருஷத்துக்குள்ள வந்து பாட்டுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. கேட்கற அளவுக்கு இருந்தாலும் மக்கள் மனதுல வந்து பதிவாக மாட்டேங்குது. ஆனா பழைய பாட்டுக்கு அந்த மாதிரி இல்ல, மக்கள் மனதுல பதிவான கேட்டா நல்லா இருக்கு. ஆனா புது பாட்டுக்கு படத்திலேயே நம்மளுக்கு வந்து புது பாட்டு படம் பார்த்துட்டு வெளியே வந்தா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னதான் இசை அமைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வார்த்தை காட்சி தகுந்த மாதிரி வார்த்தைகளும்
1: மொத்தத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க.
2: புது பாட்டு வந்து கேக்குறதுக்கு மட்டும்தாங்க நல்லா, அதான் அந்த டைமுக்கு மட்டும் கேக்குறாங்க. ஆனா மறுக்கா வந்து செகண்ட் ஸ்டாப்ல கேக்கலாம், என்ன வர்றது இல்லைங்க, அவ்வளவுதான்.
1: நன்றி, நன்றிங்க. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: திருப்பூர் கனகம்பாளையம் பொன்னாளன் கேர் கந்தசாமி.
1: சொல்லுங்க
3: சார். எனக்கு புது பாட்டு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: வெரி குட், அப்படி வாங்க, அப்படி வாங்க, அப்படி போடுங்க, சொல்லுங்க.
3: வந்து ரொம்ப அற்புதம். இப்ப நிறைய வித்யா சாகர், ஆரிஷ் ஜெயராஜ் இவங்கெல்லாம் வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு பாடல்கள்ல. அதாவது பாட்டு நம்ம வந்து சும்மா பாட்டு கேட்கறது மட்டும் இல்ல, அந்த பாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த இசை இருக்குது. பாட்டு பாடிட்டு இருக்கப்ப 1 நிமிடத்துக்கு அந்த அலங்கார இசை போகும். அதுதான் அந்த இளையராஜா சார் அதை கொண்டு வந்தாரு. அதுதான் இப்ப கேக்குறதுக்கு வந்து பாட்டு கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சும்மா ஒரு பாட்டுக்கு ஒரு இசை டொப்புக்கு டொப்புக்குன்னு இசை மட்டும் போயிட்டு இருந்தா அது பாட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது.
1: சரிங்க, என்ன பாட்டு வேணுங்க?
3: அலங்கார இசை வரும்போது அந்த மெட்டு கேக்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.
1: ஓகேங்க, என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து ராஜபாண்டி படத்துல இருந்து அத்திப்பாளையம் சிவப்பா அந்த பாட்டு.
1: நன்றிங்க,
3: நன்றி.

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம், சொல்லுங்க. உங்களுடைய தொலைபேசி இணைப்பில் வந்து கொஞ்சம் சரியாக கிடைக்கிறதில்ல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. எதுங்க? பழைய பாடல் தான் பிடிக்கும். சரி, புது பாடல் பிடிக்காது. என்ன காரணம்?
1: நன்றி
0: நன்றி நன்றி.

நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். எல்லா மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மேலேயே

99 சதவிகிதம் பழைய பாட்டு பழைய பாட்டு, ஃபோர்ஸ் பண்ணி புது பாட்டை யாராவது விரும்புகிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ கூட வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராங்க அப்படின்ற மாதிரி தான் நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது. கண்டிப்பாக பழைய பாடல்கள் கருத்துக்கள் அதனுடைய அதாவது மனசுக்கு பிடிச்சது அப்படின்ற அந்த வார்த்தையிலே உள்ளடக்கக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்குது அப்படின்றதுல நமக்கு என்ற மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்படின்றது தான். டெக்னாலஜி வளர்ந்தது, நிறைய டெவலப்மெண்ட் இருந்தது, நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ், நம்பர் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ், இந்த மாதிரிலாம் கவிஞர்கள் இதெல்லாம் அதிகமாக இருந்தது. தேவைக்கேற்ற பாடல்களை கொடுங்க, தேவைக்கேற்ற பணத்தை கொடுங்க, எதை எப்படி பண்ணுனா பிஸ்னஸ் பிக்கப் ஆகும் அப்படின்ற நோக்கத்தோட படங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னால் பார்க்கும்போது பழைய பாடல்களை வந்து அது ஒரு சேலஞ்ச், சமுதாயத்தில் அதை ஏதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடையே எடுக்கப்பட்ட படங்களும் இருக்குது. அதுக்காக இப்போ வரக்கூடிய படங்கள் அப்படி இல்லை அப்படின்போது, இப்போ வந்து அரசியல் சூழ்நிலை, மற்ற கருத்துக்கள், மற்ற தேவைகள், அதனால் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவ்வளோ பணம் எடுக்கலாம் அப்படின்ற நோக்கம் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே போக முடியும். எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய மனசுக்கு பிடித்த பாடல்களை நம்ம கேட்டு அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையில் அப்படி கேட்கலாம். அதே நேரத்தில் என்ஜாய் பண்ணும்போது அந்த மாதிரி சமயங்களில் அப்படிப்பட்ட பாடல்களை கேட்டு நம்ம நம்மளையே குதூகலப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி, பாடல்கள் பலவிதம், சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பாடல்களையும் நம்ம அதை போடுறோம், கேட்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். இது நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு இன்றைய நம்மளுடைய நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 12 மணி. நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி பாடல்கள், 1:55 திரைகானம், 2:15 நீலமலை நேரம் காட்டு நாயக்கர் பாடல்கள், 2:30 பூவையர் உலகம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

மூன்று மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரையிசை நேர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். மாலை 5 மணிக்கு புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு. டெல்லி அஞ்சல். விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதுகமுரு படுகமொழி பாடல்கள், 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும், முள்ளங்கி சாகுபடி மற்றும் டர்னிக் சாகுபடி குறித்து விவசாயி சந்தோஷ் அவர்களுடன் நேர்முகம், 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9:15 செய்தி சுடர், 9:30 இசை பேருரை நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வீர ராகவன் அவர்கள், தலைப்பு தெய்வீக கனவுகள், மீரா சிவராமகிருஷ்ணன் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள்.

90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: நிலையத்தின் நேரம் 12:10.
1: ஸ்நேகிதியே,
2: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

0: நிகழ்ச்சியை கேட்கும் முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

சிநேகிதியே, பெண்கள் மட்டும் பங்கு பெறும் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இதில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு பெறலாம். அது மட்டுமல்ல,

0: பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அழகு, அதை இன்னும் அழகுபடுத்தி அவங்க செய்த அலங்காரம் அப்படின்னா நிறைய அழகு குறிப்புகள் கூட தெரிஞ்சு வச்சிருப்போம். அது மட்டும் இல்லை, அதை வந்து நம்ம மட்டுமே யூஸ் பண்ணிக்காம மற்ற பெண்களுக்கு கூட சொல்லலாம். அதே போல பெண்கள் வந்து வீட்டின் கண்கள், சமையல் அசத்தி எல்லோரையுமே சந்தோஷப்படுத்துறவங்க, அதற்கு சமைப்பதில் பல உத்திகளை கையாள்பவர்கள். அதற்கான டிப்ஸ், குடும்பத்து ஆரோக்கியத்தை காப்பதில் பெண்களுக்கு இணை பெண்கள் தான். அப்போ அதற்கான முயற்சியில் கண்டுபிடிச்ச டிப்ஸ், இப்படி பல வழிகளின் டிப்ஸ். இந்த மாதிரி டிப்ஸ் சொல்ல நினைக்கும் அழகான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமாக சொல்லி பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ண இந்த நிகழ்ச்சி. நம்மளுடைய சிநேகிதி நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் நேர் வந்தாச்சு. அந்த சிநேகிதி யார், எங்கிருந்து சொல்லிட்டு கேட்கலாம். ஹலோ,
1: ஹலோ,
0: ஹலோ சிநேகிதி.
1: மேடம் வணக்கம். மேடம்,
0: ஆ வணக்கம், சொல்லுங்க யார், எங்க இருந்து?
1: ஊட்டி காண்டல்ல இருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க. நீங்க தான் இந்த இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லிசனர், எப்படி இருக்கு உங்களுக்கு சந்தோஷம்?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். நான் தான் ஃபர்ஸ்ட் காலர்லாம் இருக்கும்போது சந்தோஷமா இருக்குது.
0: ஆமா,
1: குறிப்பு சொல்றதுக்கு ஃபர்ஸ்டே எடுத்துட்டீங்க மேடம்.
0: ஆமா, ஃபர்ஸ்ட் உங்களோட குறிப்பு கேட்டுட்டு மத்தவங்களுக்கு குறிப்பு சொல்ல போறாங்க.
1: ஓகேங்க மேடம்.
0: ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இன்னைக்கு டிப்ஸ் என்ன
1: மேடம்? இன்னைக்கு வந்து ஒரு சமையல் டிப்ஸ் சொல்லலாம்னு இருக்கோங்க மேடம்.
0: அப்படிங்களா?
1: ஏன்னாக்கா நம்ம காய்கறி எல்லாம் இருக்குல்லங்க மேடம்,
0: வெண்டைக்காய்,
1: கத்திரிக்காய், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணும்போது இந்த மெடிசன் ஸ்மெல் வராது.
0: ஆமா ஆமாங்க, ஒட்டும் சமைச்சதுக்கு அப்புறம் வந்து உள்ள இருந்து வருது இல்லைங்களா, அப்ப நமக்கு சாப்பிடவே முடியாம போயிருது.
1: போயிருதுங்க மேடம். சோ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம காய்கறி கட் பண்ணி கழுவும் போது அதுல வந்து கல்லுப்பு இருக்கு இல்லைங்க மேடம், கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு நம்ம ஒரு 10 minutes அதுலயே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி போட்டோம்னா அந்த ஸ்மெல் எல்லாம் ரிமூவ் ஆகும்.
0: எப்படி கட் பண்ணி போட்டுட்டு தண்ணியில ஊற வைக்கணுங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்களா?
1: கட் பண்ணி போட்டுருவோம் மேடம். ஏன்னா சில டைம் பாத்தீங்கன்னாக்கா உள்சைடு கூட அது அந்த மெடிசன் ஸ்மெல் வரும், கட் பண்ணி போடும் போது அதுல இருக்க ஸ்மெல் எல்லாம் வந்து போயிடும் மேடம். அது மட்டும் இல்லங்க மேடம், இந்த காலிஃபிளவர் கூட நம்ம வந்து அந்த உப்பு தண்ணில கழுவும் போது நம்மளுக்கு அதுல வந்து சில பூச்சிகள் எல்லாம் நம்ம தெரியாம போட்டுவோம், சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும்.
0: ஆமா ஆமாங்க, ஒரு டைம் ஒரு சில டைம் வந்துட்டே இருக்கு இல்லீங்களா?
1: ஆமாங்க மேடம், கழுவி வச்சு நம்ம வாஷ் பண்ணும் போது அந்த பூச்சி கூட வந்து
0: விருப்பமான பாடல் எது இந்த நிகழ்ச்சியில?
1: விடுதலை படத்துல இருந்து வழி நெடுக காட்டு மல்லி அந்த சாங் போடுங்க மேடம்.
0: ஓகேங்க, ஓகேங்க, கட்டாயம் உங்களுக்கு பாடல் உங்களுக்காக நான் கொடுக்கறேன். நன்றி,
1: தேங்க்யூங்க மேடம், தேங்க்யூ.
0: ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் சொன்னாங்க இல்லையா,

நிறைய பேர் வந்து தெரியவே தெரியாது. நிறைய பேருக்கு நம்ம வந்து குழம்பு செஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப குழம்பு டேஸ்டாக இருக்கும்போது அந்த காய் மட்டும் எடுத்து சாப்பிடும்போது அதுலேருந்து ஒரு அந்த மெடிசனோட ஸ்மெல் வரும்போது நம்மளுக்கு வந்து சாப்பிடவே முடியல. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு, நல்ல குழம்புல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளும் வருத்தப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி காலிஃப்ளவரில் கூட நிறைய அந்த பூச்சிங்கெல்லாமே வந்திருக்கு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க, நம்ம சரி செஞ்சு பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து பாடலை கேட்டுட்டு அடுத்த நேரத்தை பேசலாம். கேங்க என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: ஃபர்ஸ்டாக ஒருத்தர் வந்துட்டு காய்கறிகளுக்கு அடிக்கிற பூச்சி மருந்து பற்றி அதோட ஸ்மெல் போகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான டிப்ஸ் சொன்னாங்க. இனி அடுத்த ஒரு ஸ்நேகிதி கூட லைனில் இருக்காங்க. ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ சொல்லுங்கள், யார் இங்கேருந்து?
1: மேம், நாங்கள் கூடலூர்லேருந்து வருஷா பேசுகிறேன்.
0: ஓகே சொல்லுங்கள், இன்னைக்கு நீங்கள் எந்த டிப்ஸ் சொல்ல போகிறீங்க?
1: இன்னைக்கு வந்துட்டு இந்த ரோஜா இதழ் இருக்குல்லங்க மேடம்?
0: ஆமாம்.
1: அதை வந்துட்டு அதையும் சந்தனத்தையும் நல்லா கலந்து மூஞ்சிக்கு அப்ளை பண்ணா அது வந்துட்டு நைட் பண்ணிட்டு காலையில் இருந்துச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா நல்லா பாலிஷ் கிடைக்குங்க மேடம்.
0: ஓகேங்க. இந்த சாண்டல் வந்து இந்த சந்தனம் வந்து கோல்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப நைட்டு நம்ம போட்டு அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வரைக்கும் அப்படியே விட்டுட்டாக்கா அப்படியே ஃபேஸ் கோல்ட் ஆகாது இல்லைங்களா?
1: அது ஒன்றும் ஆகாதுங்க மேடம்.
0: ஓகே.
1: அது வந்துட்டு ரோஸ் இதுதான் இல்லை, இந்த ரோட்ல வளர ரோஸ் கூட நம்ம எடுத்து அந்த மாதிரி செய்யலாங்க மேடம்.
0: அப்படிங்களா? ஏதோ ரோஸ் கிடைச்சுனா போதும்.
1: எந்த ரோஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல. அந்த ரோஸ் வந்துட்டு எங்கேயுமே கிடைக்கும், ஒரு இடத்துல கிடைக்காது. அப்ப நமக்கு ரோட்ல எல்லாம் வளரும் அந்த ரோஸ்.
0: அப்படிங்களா? ஓகேங்க.
1: அந்த மாதிரி போடலாங்க மேடம்.
0: ஓகேங்க, ரொம்ப சூப்பரான டிப்ஸ் சொன்னீங்க. உங்களுக்கு எந்த பாடல் வேணும்?
1: எனக்கு வந்துட்டு தலைவர் தலைவிலிருந்து வாடி அந்த
0: இன்னும் கொஞ்சம் பாடி காமிச்சிருக்கலாம் இல்லைங்களா?
1: வராது மேடம்.
0: ஆனாலும் நீங்க பாட ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப அழகாத்தாங்க இருந்தது. உங்களுக்காக அந்த பாட்டை நான் கொடுக்குறேன், நீங்க கேளுங்க. நன்றி.
1: தேங்க்யூங்க மேடம்.

0: அடுத்த ஒரு லிஸ்னர் கூட லைன்ல வந்தாச்சு, யார் எங்கேருந்து, அவருடைய விருப்ப பாடல் என்ன இருக்கும், என்ன டிப்ஸ் சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து?
1: நான் மஞ்சளபுரில இருந்து லதா பேசுறேன்.
0: ஓகே சொல்லுங்க, இந்த ப்ரோக்ராம் கேக்குறீங்களா?
1: கேட்டுதான் மேடம் இருக்கோம்.
0: இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம்.
0: ஓகே சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க எந்த டிப்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க?
1: நான் சமையல் டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இது மீன் குழம்பு வச்சாக்க அந்த மீன் கழுவுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லைங்களா?
0: ஆமாங்க, அதுக்காகவே மீன் குழம்பு செய்யணும் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா?
1: ஈஸியான ஒரு சொல்றேன் டிப்ஸ்.
0: சொல்லுங்க.
1: நம்ம செதலெல்லாம் எரிச்சுட்டு, அந்த செதம்பலெல்லாம் எரிச்சுட்டு மீந்து அந்த கிளீன் பண்ணிட்டு, உள்ள இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பாத்திரத்துல போட்டு கொஞ்சம் புளி எடுத்து அதுல ஊத்தி வச்சிருந்தோங்க. கொஞ்சம் லைட்டா புளி எடுத்து கரைச்சி அது மேல ஊத்திடணும்.
0: வாஷ் பண்ணும்
1: ரெண்டு நிமிஷமா, ஒரு நிமிஷமா ஊட்டு நம்ம வாஷ் பண்ண அப்படி தேய்ச்சி அது மேல இருக்க வளவளப்பு அந்த இதெல்லாம் கிளீனா வந்துடும், மனமும் இருக்காது.
0: அப்படிங்களா?
1: ஆமா,
0: ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல்
1: மேடம், உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது போடுங்க.
0: அப்படிங்களா? ரொம்ப சூப்பரான டிப்ஸ் சொல்லிட்டு எனக்காக ஒரு பாடலையும் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்க, நன்றி.
1: நன்றிங்க மேடம்,
0: தொடர்ந்து நிகழ்ச்சியில வாங்க சரிங்களா?
1: கண்டிப்பா மேடம்.

உங்கள் ஓட்டி FM 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துட்டு உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச அழகான டிப்ஸ்களை எங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 9344-9010-108 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0423 இந்த இணைப்பு என்னுடன் 2966-7811 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச அழகான டிப்ஸை எங்க கூட ஷேர் பண்ணலாம்.

0: அடுத்து ஒரு சிநேகிதி கூட லைன்ல வந்தாச்சு, யார் எங்க இருந்து கேக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: நாங்க ஊட்டி மஞ்சனக்குறையில இருந்து பேசுறேங்க மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க. என்
1: பேர் நிஷா.
0: நிஷா, ஓகே, சொல்லுங்க நிஷா, நீங்க இன்னைக்கு எந்த டிப்ஸ் சொல்ல போறீங்க?
1: மேடம் வந்து இந்த ரொம்ப வெயிலா இருக்கு இப்போ, அதனால நிறைய ப்ராப்ளம் உடம்புக்கு வருது. நம்ம வந்து அந்த பாதாம் பீசின் இருக்குது இல்லைங்க, பொன் குழந்தைங்களா இருந்தா கண்டிப்பா அது வந்து இப்ப குடுக்கணும் இந்த வெயில் சமயத்துல. அது வந்து நைட்டே கொஞ்சம் ஊற போட்டு அது நிறைய வரும், அது வந்து ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி கூட குடுக்கலாம்.
0: பாடி ஹீட் கம்மி பண்றீங்களா?
1: ஆமா, பாடி ஹீட் ரொம்ப கம்மி பண்ணுங்க, உடம்பும் நல்லா இருக்கும்.
0: ஓகேங்க, ஓகே.
1: முக்கியமா பெண் குழந்தைங்களுக்கு அது நான் அது குடுக்கணும்.
0: ஓகேங்க, ரொம்ப அழகான டிப்ஸ், கரெக்டான டைம்ல சொல்லிருக்கீங்க.
1: ஆமா.
0: ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் எது?
1: மேடம் எனக்கு திரு சித்தம்பலத்துல இருந்து தேன்வழி அந்த பாட்டு போடுங்க.
0: ஓகேங்க, ஓகேங்க, நன்றிங்க.
1: சரிங்க மேடம்.

இவ்வளோ நேரமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய பேர் அழகான டிப்ஸ் எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நிகழ்ச்சி நாளையும் தொடரும். நாளையும் இதே மாதிரி நிறைய விதவிதமான டிப்ஸ் எல்லாமே யோசிச்சுட்டு நாளைக்கும் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களுடைய டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள்.

0: 90 கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல் இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று

0: வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவை தாம் அதிகம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு சர்ஜிவ் கோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு டிரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தூதருடனான உரையாடலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் கேட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்கோ ரூபியோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 150,000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித் ஷா கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் அமைச்சர் திரு டோசி மிட்சு மோட்டகோய் ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சர்வதேச மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான விஷயங்கள் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எடுத்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்டர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும், இம்மாதம் 28 தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டம் அவசர தேவையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு குறித்த

0: உணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயம் மட்டுமின்றி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்த பயிற்சி நிலையத்தின் இயக்குநர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார்.
1: இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013 ஆண்டிலிருந்தே செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அவங்க வந்து சுயமாக ஒரு சுயதொழில் செய்வதற்காக வந்து இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா, இது மூணு கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்ட்ல வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் சம்பந்தமான தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம்பு தயாரித்தல், அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம்.
0: செல்போன் தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சியை பெற்றது தமக்கு மிகுந்த பலனை அளித்துள்ளதாக பயனாளி திரு பாலச்சந்தர் கூறினார்.
2: நான் டிப்ளமோ ட்ரிபிளி முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆர்சிடி திருப்பூருங்கிற இதுல வந்து இங்க செல்போன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துறதா பார்த்தேன். இங்க எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் இங்க எல்லாமே நல்லபடியா சொல்லி தராங்க. இதனால என் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல் சொந்தமா சுய தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்லி இங்க வந்து பயிற்சி எடுத்திருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்க உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2.57 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 107.77 ரூபாய்க்கும் டீசல் 99.59 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் தொடர்பான எந்தவொரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக மேற்கொள்ள அவசரம் காட்ட வேண்டாம் என்று தங்கள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போர் சூழலுக்கு முடிவு காண வேண்டும் என அமெரிக்கா எண்ணியுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவொரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி தொடர்பான சலுகைகளை வழங்குவது குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் அந்நாட்டுடன் எந்தவொரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தபோது அந்நாட்டுடனான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் சலுகைகள் காட்டப்பட்டதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் குறை கூறினார். இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பூட்டான் அணி நேபாளத்தையும் இந்தியா மாலத்தீவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நிலையத்தின் நேரம் 12:50.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
5: NPS வாத்சல்யா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். நாம் நமது குழந்தைகள்

களுக்காக தங்கம் வாங்குகிறோம், நிலம் வாங்குகிறோம், வங்கியில் சேமிக்கிறோம். இவை அனைத்தும் அவர்களின் கல்விக்கோ அல்லது திருமணத்திற்கோ உதவும் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி தங்களின் 60 வயதில் ஓய்வு பெறும்போது அவர்களின் கைகளில் ஒரு மிகப்பெரிய நிதி இருக்க வேண்டும் என்று நாம் இப்போதே யோசித்ததுண்டா? அந்த தொலைநோக்கு பார்வையுடன் 2024 மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்ட ஒரு புரட்சிகரமான திட்டம்தான் NPS வத்சல்யா திட்டம். NPS வத்சல்யா என்பது தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் ஒரு புதிய விரிவாக்கமாகும். குறிப்பாக 18 வயதிற்குட்பட்ட மைனர் குழந்தைகளுக்காக இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள் தங்கள் குழந்தைகளின் பெயரில் இந்த கணக்கை தொடங்கலாம். இத்திட்டத்தில் மிக குறைந்த தொகையாக ஆண்டுக்கு ₹1000 முதல் முதலீடு செய்ய தொடங்கலாம். இதற்கு அதிகபட்ச வரம்பு ஏதும் இல்லை. குழந்தை பிறந்தது முதல் அவர்களின் ஓய்வூதியத்திற்காக ஒரு நிதியை சிறுக சிறுக சேமித்து நீண்ட கால அடிப்படையில் ஒரு மாபெரும் தொகையை உருவாக்குவது இந்த திட்டத்தின் இலக்காகும். NPS வத்சல்யாவின் மிகச்சிறந்த அம்சம் அதன் நீண்ட கால முதலீட்டு காலம். ஒரு குழந்தை பிறந்த உடனேயே இந்த கணக்கை தொடங்கினால் அக்குழந்தைக்கு 60 வயதாகும் போது அந்த முதலீடு 60 கால வளர்ச்சியை பெற்றிருக்கும். உதாரணமாக நீங்கள் உங்கள் குழந்தைக்கு மாதம் ₹1000 சேமிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். சராசரியாக 10% முதல் 12% வருமானம் கிடைத்தால் அக்குழந்தை தனது 60 வயதை எட்டும் போது அந்த தொகை பல கோடிகளாக வளர்ந்திருக்கும். இதற்கு காரணம் கூட்டு வட்டி. நாம் எவ்வளவு சீக்கிரம் முதலீட்டை தொடங்குகிறோமோ அவ்வளவு பெரிய லாபத்தை நமது பிள்ளைகள் அறுவடை செய்வார்கள். உண்டியல் சேமிப்பை விட இது பல மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்த திட்டத்தின் ஒரு முக்கிய திருப்புமுனை குழந்தைக்கு 18 வயது பூர்த்தி ஆகும் போது நிகழ்கிறது. குழந்தைக்கு 18 வயது ஆனவுடன் இது ஒரு சாதாரண NPS டயர் 1 கணக்காக தானாகவே மாறிவிடும். அதுவரை பெற்றோரின் கட்டுப்பாட்டில் இருந்த கணக்கு இப்போது அக்குழந்தையின் கட்டுப்பாட்டிற்கு வந்துவிடும். அவர் தனது வேலை அல்லது தொழில் காலத்தில் அதே கணக்கை தொடர்ந்து பயன்படுத்தி சேமிக்க முடியும். இதன் மூலம் ஒரு குடிமகன் தனது சிறு வயது முதலே ஓய்வூதிய பாதுகாப்பை பெறுகிறார். கணக்கு தொடங்கி 3 பிறகு குழந்தையின் கல்வி, தீவிர நோய் சிகிச்சை அல்லது மாற்றுத்திறன் போன்ற காரணங்களுக்காக சேமிப்பு தொகையில் 25% வரை 3 எடுக்க அனுமதிக்கப்படும். இது மத்திய அரசின் PFRDA அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அமைப்பால் முறைப்படுத்தப்படுகிறது. எனவே உங்கள் முதலீடு முழுமையாக பாதுகாப்பானது. இதில் ஈக்விட்டி, கார்ப்பரேட் கடன் மற்றும் அரசு பத்திரங்கள் என பல்வேறு பிரிவுகளில் முதலீடு செய்யும் வாய்ப்பும் உள்ளது. NPS வத்சல்யா என்பது வெறும் ஒரு சேமிப்பு திட்டம் அல்ல. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வழங்கும் வாழ்நாள் நிதி பாதுகாப்பு. கல்விக்கும் திருமணத்திற்கும் நாம் செய்யும் செலவுகளுக்கு அப்பால் அவர்களின் முதுமை காலத்தையும் கௌரவமானதாக மாற்ற இப்போதே நாம் விதைக்கும் விதை இது. குறைந்தபட்சம் ₹1000 என்பது ஒரு பெரிய சுமை அல்ல, ஆனால் அது உங்கள் குழந்தையின் 60 வயதில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிதியாதாரமாக மாறும். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பிரகாசமாக்க இன்றே NPS வத்சல்யாவில் இணையுங்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை NPS வத்சல்யா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.

நேயர்களே, இந்த வெயில் நேரத்துல கண்ணில பாக்குறது எல்லாம் சாப்பிடணும் தோணும். ஆனா வயிறு பாவம் இல்லையா? வெயிலுக்கு இதமா அதே சமயம் சத்தான சாப்பாடு எதெல்லாம்? தர்பூசணி, வெள்ளரிக்காய், கிர்னி பழம்னு நீர் சத்து அதிகமா இருக்கிற பழங்களை சாப்பிடுங்க. காய்கறிகள்ல புடலங்காய், பீர்க்கங்காய் மாதிரி நீர்க்காய்களை அதிகம் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தால இந்த கோடை காலத்தை கூலா ஹேண்டில் பண்ணலாம்.

கேட்டது கன்னட மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு தெலுங்கு மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் பெல்லா. இது தெலுங்கு மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு ஹிந்தி மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

Today. கேட்ட பாடலின் படம் ஆப்ட மித்ரா. இது கன்னட மொழி திரைப்படம். கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: நேயர்களே, கோடை காலத்துல இருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணும். கடைகள்ல கிடைக்கிற கலர் கலரான குளிர்பானங்களை விட நம்ம ஊர் மண்ணில விளைஞ்ச இயற்கையான பானங்கள்ல இருக்கிற ருசியும் குளிர்ச்சியும் வேற எதுலயும் கிடைக்காது. இளநீர், மோர், நன்னாரி சர்பத், நுங்கு இதெல்லாம் இந்த சீசனுக்கு தேவாமிர்தம் மாதிரி. இதை குடிச்சா உடம்புக்கு உடனடி புத்துணர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தெருவோர வியாபாரிகளுக்கும் இது ஒரு பெரிய லாபமா அமையும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கலர் கலரான செயற்கை குளிர்பானங்களை தவிர்த்து இயற்கை பானங்களை குடிச்சு நம்ம உடம்புக்கு தேவையான நல்லதை நம்மளே செஞ்சிடலாம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலுவுடனும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணா கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அது சார்ந்த வழக்குகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். குற்ற செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் வழக்குகள் முறையாக நடத்தப்பட்டு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51ஆவது கூட்டம் நாளை புதுடெல்லியில் நடைபெற உள்ளதையொட்டி இது தொடர்பாகவும் முதலமைச்சர் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற 76ஆவது நாளில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வரும் ஜூன் முதல் வார கோடை வெயில் நிலைமை குறித்து வானிலை மையத்திடம் அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்த அறிக்கையின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், மாணாக்கர் சம்பந்தப்பட்ட எந்த திட்டமும் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். போக்சோ சட்டங்கள் குறித்து அதிக அளவில் விழிப்புணர்வு பள்ளிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திறமையான விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான பொருளாதார உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு வீரர்கள் சிரமமின்றி தன்னை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டரங்குகள், பயிற்சி கூடங்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் ஆர்வமுடைய 2 வீர வீராங்கனைகளுக்கு 580,000 ரூபாய்க்கான காசோலையையும் அமைச்சர் வழங்கியுள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட குழு மேற்கொண்ட விசாரணை அறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறிழைத்தவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்.
1: நியாயமான விசாரணை நடக்கும், தவறு நேரும் பட்சத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவமனைகளுக்கு வென்டிலேட்டர், நிறைய ஆக்சிஜன், மின் சப்ளை தேவைப்படுது. அதனால இந்த மாதிரி இன் ஃபியூச்சர்ல தடையற்ற மின்சாரம் அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனைகளுக்கும் சென்றடையணுங்கிறத முதலமைச்சர் அவர்கள் நீங்க இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷனோட பண்ணுங்கன்னு உத்தரவிட்டிருக்காரு. ஆல்ரெடி இபி மினிஸ்ட்ரியும் செக்ரட்டரியும் பேசியிருக்கோம். இனிமேல் வருங்காலத்தில் இது மாதிரி தடை ஏற்படாம நான் பார்த்துக்கோம்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 6 பத்ம பூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகளை அவர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல்கட்டமாக 66 பேருக்கு விருதுகளை இன்று அவர் வழங்குகிறார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதை அடுத்து லிட்டருக்கு பெட்ரோலின் விலை 2.61 ரூபாய் காசுகளும் டீசல் விலை 2.71 ரூபாய் காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107.77 ரூபாய் காசுகளுக்கும் டீசல் 99.55 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1st முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நீட் வினாத்தாள் கசிவை தொடர்ந்து தன்னிச்சையாகவும் வலிமையுடனும் செயலாற்றக்கூடிய புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி பி எஸ் நரசிம்மா

0: அலோக் கராதி ஆகியோர் கொண்ட அமர்வு இவ்விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையும் மத்திய புலனாய்வு முகமையும் பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே வினாத்தாள் கசிந்த விவகாரத்திற்கு பின்னரும் தேசிய தேர்வு முகமை பாடம் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. எதிர்காலங்களில் நீட் தேர்வை கண்காணிப்பது குறித்து முன்னாள் இஸ்ரோ தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் மீதான நடவடிக்கைகள் குறித்தும் தேசிய தேர்வு முகமை வரும் வியாழக்கிழமைக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து 22 லட்சம் மாணாக்கரின் உரிமைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியாய விலைக் கடைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். வரும் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இளநிலை படிப்புகளுக்கான கியூட் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறுதேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வனத்துறையின் கீழ் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் மே 31ஆம் தேதி வரை கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். பில்லர்ராக், குணா குகை, பயன்மர சோலை உள்ளிட்ட பகுதிகளில் QR கோடு மூலம் கட்டணம் வசூலிப்பதில் தாமதம் ஏற்பட்டு கடந்த 20 நாட்களாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட இந்த அறிவிப்பு கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். கடலூர் மாநகராட்சி, நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, விருதாச்சலம், சிதம்பரம் நகராட்சி பகுதிகளில் உள்ள இந்த 6 உணவகங்களும் முதலமைச்சரின் உத்தரவிற்கு ஏற்ப சீரமைக்கப்பட்டு குறைந்த விலையில் சுகாதாரமான உணவுகளை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் ஏரி, குளங்களில் வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுக்க இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளின் நிலங்களை செம்மைப்படுத்தவும் மண்பாண்டங்கள் செய்யவும் தங்களது வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள அரசுக்கு சொந்தமான ஏரி குளங்களில் உள்ள வண்டல் மண் மற்றும் களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ளவும் ஏரி குளங்களின் ஆழத்தை அதிகப்படுத்தவும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கான பயன்பாடு, நிலம் அளவு ஆகியவற்றை இணையதளம் மூலம் பதிவு செய்து வட்டாட்சியரிடம் அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, தேனி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் குகேஷ், பிரக்ஞானந்தா, திவ்யா தேஷ்முக், கொனேரு ஹம்பி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலிமையாகவும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. இனி ஒரு திரைகானம்.
4: நேர்களே, மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் சூரியன் சும்மா தீயா வேலை செய்வாரு. அந்த நேரத்துல நம்ம வெளியே போனோம்.

வைங்க, வீட்டுல இருந்து போனப்போ நம்மள பார்த்த நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு திரும்பி வரப்போ யாருப்பா நீ பாக்குற அளவுக்கு அடையாளம் தெரியாம மாறி இருப்போம். அதனால மதியம் 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகாதீங்க. போக வேண்டிய கட்டாயம் இருந்தா கொடை தொப்பி இதெல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. முக்கியமா காட்டன் துணிகளை போடுங்க. உச்சி வெயில் தலையை சுத்திரும், அதனால நண்பகல் வெயில தவிர்த்துக்கலாம்.

திப்பு அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸ்ல சார்லி சாப்ளின் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டீங்க. கேட்ட இந்த பாடலோடு நிறைவேறியது திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம்.
2: நேரம் 2:30.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
3: பூவையர் உலகம் நேர்களை, சென்ற வார பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் நாம நடன ஆசிரியை திருமதி சோபனா ரவிக்குமார் அவர்களை வந்து சந்திச்சு பேசிட்டு இருந்தோம். அவர்களுடனான சந்திப்பின் முதற் பகுதி போன வாரம் கேட்டோம். இந்த வாரம் இரண்டாம் பகுதி நாம் இடம்பெற கேட்கலாம். அதாவது நடனக்கலை அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு வேகத்தை பெற்றிருக்கிறது. இன்னைக்கு நிறைய வெஸ்டர்ன் அண்ட் நிறைய ஃபோக் சாங்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கான ஃபோக் டான்ஸ் இருக்கு, வெஸ்டர்ன் டான்ஸ் இருக்கு.

0: லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 10 வருடம் ஆகும் இது முடிக்கிறதுக்கு. அதுலேயே வந்து பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம அதுக்குள்ளே நம்ம வெஸ்டர்ன் சாங்ஸ் போயிட்டா, வெஸ்டர்ன் டான்ஸ் போயிட்டா நம்ம ஈஸியாக பண்ணிடலாமே, ஒரு 6 மந்த் ஒரு 1 இயர்க்குள்ளே நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, இப்போ உள்ள குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, மீடியாலாம் பார்த்துட்டு அப்போ நம்ம வெஸ்டர்ன் தான் வந்து ஃபஸ்ட்டு, நம்ம அதை கற்றுக்கிட்டாவே போதும், வேறு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. என்னென்னா, நம்ம பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பரதமுக்கு. இப்போது நம்ம கிளாஸ்க்கு வரவங்க கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி, என்னோடய குழந்தை வந்து வெஸ்டர்ன் போகிறேன்றா, ஆனால் என்னால் முடியல, அதை நான் அவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் சொல்லுவேன், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லுவேன், ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வரட்டும் கிளாஸ்க்கு, அவங்க பார்க்கட்டும், அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா அவங்க மேற்கொண்டு அதை தொடரட்டும், நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் வந்தவங்க மோஸ்ட்லி வந்து யாரும் திருப்பி வெஸ்டர்ன் போனதில்லை. ஆனால் நானும் சொல்லிடுவேன், பரதம் ஆடுறீங்கன்னா வெஸ்டர்ன் ஆடாதீங்கன்னு கிடையாது, அதையுமே பண்ணுங்க, உங்களுக்கு டைம் இருந்தால் அதையுமே கற்றுக்குங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது சார்.
1: ஸோ பெற்றோர்களும் வந்து தங்களுடைய குழந்தைகள் மீது ஒரு அக்கறை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபஸ்ட் அவங்க யோசிக்கணும். அதை யோசிக்காமல் தன்னுடைய விருப்பம் என்னவோ அதை வந்து குழந்தைகள் மீது திணிக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதன் போக்கில் அவங்கள விட்டா அப்படின்னா மட்டும்தான் அவர்கள் வந்து அந்த ஒரு பிடிப்புலேயே வந்து அவர்களுடைய சாதனையை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி செல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதை கற்றுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற, நீ படிச்சா கூட ஒரு வேலைக்கு போகலாமே, இதை கற்றுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறது பெற்றோர்கள் மட்டுமில்லை அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் மத்தியிலையும் ஒரு கேள்வி வரும். இன்றைக்கி எவ்வளவோ கிளாஸஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டு போட்டு போய் போய் பரதநாட்டிய கிளாஸ் சேர்த்துருக்கியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து சுற்றுப்புறத்தில் இருக்கவங்க யோசிப்பாங்க, சொல்லுவாங்க. அப்போ அதை தாண்டி அவர்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு என்ன மன தைரியம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க
0: சார்? இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு வேணும் கண்டிப்பாக. அதை விட பெற்றோர்கள் வந்து எடுத்து சொல்லணும், இந்த பரதக்கலையை பற்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இவங்க பார்க்கறது ஃபுல்லாகவே மீடியாவை இதில் பார்க்கும்போது ஃபுல்லாக வெஸ்டர்ன் டான்ஸு ஃபோக்கு இதில் தான் பார்க்குறாங்க. இன்னொன்று, இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நம்ம பரதம் கற்றுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம கிளாஸஸ்லேயே வந்து தியரி இருக்குது, தியரி எழுதணும், நம்ம எக்ஸாம் எழுதணும், ப்ளஸ் ப்ராக்டிக்கல் இருக்குது, நாங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம், கிரேட் 8 வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு வெஸ்டர்ன் எடுத்துக்கிட்டால் அதில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, நீங்கள் நார்மலாக டான்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் பரதம்ன்றது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் 8 கிரேட்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னாவே நீங்களே ஒரு கிளாஸை ஓப்பன் பண்ணலாம், அந்த அளவுக்கு நீங்களும் ட்ரெயின் ஆகிடுவீங்க, அடுத்தடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ ஒரு பெற்றோர்கள் தான் வந்து இதை பற்றி எடுத்து சொல்லணும். நிறைய பேருக்கு தெரியாது தியரி இருக்குது ப்ராக்டிக்கல் இருக்குது அப்படின்னு தெரியாது. இயர்லி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், ப்ரீ கிரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கிரேட் 8 வரைக்கும் இருக்குது இதில். ஸோ இது வந்து ஒரு முழுமையான ஒரு நடனம் இது. நீங்கள் எந்த குறையுமே நீங்கள் சொல்லவே முடியாது இதில், ஏன்னா படிப்பு சார்ந்துமே இருக்குது இதில். ஒரு முத்ராவாக இருக்கட்டும், அதை நம்ம எக்ஸாமில் வந்து கைப்பட நம்ம எழுத சொல்லுவாங்க, எத்தனை முத்ராஸ் இருக்குது, தாளம் எத்தனை இருக்குது, இது மாதிரி அதுக்கான பயிற்சியை நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அதில் வந்து கிரேட் பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதுலேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ப்ரீ கிரேட் 1 எழுதுனாவே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனால என்னை பொறுத்தவரை இது ஒரு முழுமையான நடனம், இதை எத்தனை கொண்டும் யாரும் தவிர்க்க வேண்டாம்.
1: நடனம் அப்படின்னா நாம் வந்து ஸ்டெப்ஸை கற்றுக்குறோம், அதுக்கான முத்தாசை கற்றுக்குறோம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் அதுலேயும் வந்து தியரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி தான் நானும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் மூலமாக. ஸோ ஒவ்வொரு படிப்புமே வந்து தனித்துவமான படிப்பு தாங்க. எந்த படிப்புமே வந்து இந்த படிப்பு நல்லாயிருக்கும், இந்த படிப்பு நல்லா இருக்காது, இது தேவையா இருக்கும், இது வாழ்க்கைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எதையுமே ஒதுக்க முடியாது. கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிக ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறத வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு இனிமையான பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம் நேயர்களே. இணைந்திருங்கள், இது உங்களுடைய FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம் நேயர்களே. அதாவது இந்த பரதக்கலையை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க ஒரு முழுமையான பயிற்சி வேணும் அப்படின்னா 10 ஆண்டுகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டாங்கங்க, அதனால அவங்க 10 வருஷம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டாங்க. சரி, எனக்கு இப்போ வயசு ஆயிடுச்சு, நான் ஒரு 25 வயசை தாண்டிட்டேன், 30 வயசை தாண்டிட்டேன், நான் ஒரு 10 வருஷம் கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் இல்லைங்களா? ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் தரப்போறீங்க
1: சார்? கண்டிப்பாக இப்போது நம்ம கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டதே ஃபஸ்ட்டு நோ ஏஜ் லிமிட்னு போட்டுட்டேன். அது ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, அம்மாக்கள் வந்து சொல்கிறாங்க, எனக்கு கிடைக்காதது என் பொண்ணுக்கு கிடைக்கணும், அப்போது ஏன் உங்களுக்கு கிடைக்கல, ஏன் இப்போ கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் அந்த ஏஜ் லிமிட் நோ ஏஜ் லிமிட் வச்சது. அதே மாதிரியே நான் சொன்னபடியே அம்மாக்களும் பொண்ணு அவங்களோட பாப்பா அவங்களோட பொண்ணுமே சேர்ந்து வந்து கற்றுக்கிறது தான் நம்ம கிளாஸில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய அதாவது ப்ரொஃபஸர்ஸ் ஆகட்டும் ஒரு டீச்சர் ஆகட்டும் நிறைய பேர் இப்போ நம்ம கிளாஸில் வந்து அவங்களோட டேலண்ட்டை அப்போ வந்து காட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி ரொம்ப அவங்க பொண்ணு கூடயே ஹாப்பியாக அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம ஷோஸுமே கொடுக்குறோம், வெளியில் ப்ரோக்ராமுமே கொடுக்குறோம், அதனால தே போத் ஆர் ஹாப்பி.
0: இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது, இந்த கேள்வி வந்து எனக்கும் சேர்ந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொதுவாக பரதம் அப்படின்னு சொன்னாலே அது பெண்களுக்கான ஒரு நடனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முத்திரை குத்துன மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பரதக்கலையை ஆண்களும் கற்றுக்கிறாங்க, அப்படி கற்றுக்க முடியுமா, ஆண்களாலேயும் கற்றுக்க முடியுமா? அவர்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஆடவர்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா?
1: அது ஒரு மித்துன்னு தான் சொல்லுவேன். அது கண்டிப்பாக இப்போது சென்னை சைட் சிட்டி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாய்ஸுமே ஜென்ஸுமே வந்து கற்றுக்குறாங்க. அது என்ன பயப்படுறாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஃபெமினைன் கேரக்டர் வந்துருமோ அப்படின்றது அவங்களோட பயம். பட் ஆனால் வராது. நம்ம அந்த முறையான அந்த ஒரு அதாவது ஒரு மேலோட எப்படி அந்த கேரக்டர் இருக்கணும், அவங்களோட போஸ்டர் எப்படி இருக்கணும், அதை வந்து முறையாக கற்றுக் கொடுத்தாவே அவங்களுக்கு ஃபெமினைன்றது வராது. நிறைய பேர் இதை வந்து ஒத்துக்கலை, இல்லை பையனா வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம கிளாஸில் ஒரு 3 பாய்ஸ் வந்தாங்க, வந்து ரொம்ப மேன்லி ஆடுவாங்க ஆடும்போதே. ஸோ அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான், அப்போ தான் நானுமே கற்றுக்கிட்டேன்.

0: சரி, அப்போ மேன்லியாவும் நம்ம ஆட முடியும், நம்ம ஃபெமினைன் கேரக்டர் வரும்ன்ற அவசியம் கிடையாது, அவங்களோட அந்த வில்ல தான் இருக்கு. அதுதான் சார்,
1: அதாவது ஆண்களும் இந்த நடனத்தை வந்து கற்றுக்க முடியும். இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்குறோங்க, பார்க்காம இல்லை, பெரிய பெரிய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஆகட்டும், ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் ஆகட்டும், பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்களும் வந்து நடனம் ஆடுறாங்க, அதை கற்றுக்கிறாங்க முறைப்படி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆண்களும் வந்து இந்த நடனத்தை கற்றுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை ஆண் மகன்கள் இந்த நடனக்கலையை கற்றுக்கிட்டு அவங்களுடைய நளினமான பாவனைகள் எல்லாம் மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட பெற்றோர்கள் இருக்காங்க. அந்த பயம் தேவையில்லை, ஆண்களுக்கே உரித்தான ஒரு கம்பீரத்துடனும் இந்த நடனக்கலையை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது நிறைய பேர்த்துக்கு இன்னொரு டவுட் இருக்குது, அதாவது பேரண்ட்ஸுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டா உனக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சீக்கிரத்தில் கிடைக்கும். பட் இந்த நடனத்தை கற்றுக்கிட்டா உனக்கு எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும்? நீ முழுசாக கற்றுக்கிட்டு நீ ஒரு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்து உனக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் மட்டும்தானே உனக்கான வருமானம் அப்படின்னு அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த நடனக்கலைக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி எப்படி இருக்குங்க
0: சார்? இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப, அதாவது பரதநாட்டியம்க்கு வந்து கவர்மெண்ட்டே நம்ம பரதநாட்டியம் டீச்சர்ஸை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்குது, நிறைய பேர் வந்து எல்லாரும் கற்றுக்குறாங்க, கற்றுக்கிட்டு அப்படியே வந்து அப்ராட் கண்ட்ரீஸ் போயிடுறாங்க, அங்கே போய் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டில்னு இல்லை, அவங்கவுங்க டிஸ்ட்ரிக் இவங்க ஸ்டேட் லெவல்லையுமே இந்த மாதிரி எல்லாம் கற்றுக்கிட்டு அவங்கவுங்க ஃபாரின் கண்ட்ரீஸ் போய் கற்றுக் கொடுக்கறதுனால இங்கே உள்ள நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நம்ம ரொம்ப டிமாண்டாக இருக்குது, எல்லாத்துலேயுமே இப்போ வேகன்சியும் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ன்றது நம்ம ஒவ்வொருத்தரும் ஈகராக வெயிட் பண்ணுற விஷயம். அதனால நீங்கள் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாவே நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் டீச்சராகவுமே போகலாம் கண்டிப்பாக.
1: ஸோ வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த பரதக்கலையில் இருக்குங்க. அதுவும் வந்து அரசு பள்ளிகளில் கூட இன்றைக்கி வந்து இதற்கான ஒரு காலி பணியிடங்கள் இருக்கிறது. நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. வேலை வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நிறைவான செய்தி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா பெற்றோர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கான விடை இது அப்படின்னு சொல்லலாம். ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கி விடலாம் நேயர்களே.

0: பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம் நேர்களே. நாம் இன்னைக்கு யோகா, மெடிடேஷன், பரதக்கலை இதெல்லாமே ஒரு சேர அமைந்த ஒரு கலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பரதநாட்டியம் கத்துக்கிறதுனால நம்மளுடைய உடல் மட்டுமல்ல, நம்மளுடைய மனமும் நம்மளுடைய சிந்தனைகளும் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ஒரு அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். நிறைய நடன கலைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப போல்டாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து அவங்க ஒரு விஷயத்தை வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி டக்குன்னு சொல்லிடுவாங்க. இல்லைங்க, இது முடியும் முடியாது அப்படின்னு. அந்த போல்ட்னஸ் இந்த பெண்களுக்கு எங்கிருந்து வருது அப்படின்னா, இந்த கலையில கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன, அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஒரு குழந்தை வந்து இப்போ வந்து சேர்க்குறாங்க பரதநாட்டியமில். இப்போ சேர்க்கும்போது அந்த பாப்பா வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருப்பாங்க ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் ஒரு ஒரு வருடம் கழிந்த பின் அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னென்னா, அவங்களுக்கு ஒரு நம்ம ஏன்ஷியன்ட் ஒரு டான்ஸை வந்து நம்ம கற்றுக்குறோன்றதை நம்ம சொல்லிடுவோம். அது வந்து மதர் ஆஃப் டான்ஸ், அதுக்கு தான் அது பேர் பரதநாட்டியம். நீங்கள் எந்த ஸ்டைல்ஸ் கற்றுக்கிட்டாலும் பரதம் தான் முன்னாடியெல்லாம் நிற்கும். ஸோ அவங்க கற்றுக்கும் போதே அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துடும். படிப்புலேயும் சரி, வெளியில் வந்து மற்றவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுலேயும் சரி, அவங்க வந்து ரொம்ப போல்டாக இருப்பாங்க. அது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காம்படிஷன் போகிறோம், அங்கே வந்து அதர் ஸ்டைல் வெஸ்டர்னோ ஒரு ஃபோக்கோ அவங்க கூட ஆடுறவங்க கூட இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஒரு போல்டாகவே தான் இருப்பாங்க. அந்த டெசிஷனை வந்து இப்போது லூஸ் ஆர் வின் அதை பற்றி அவங்க வந்து இதுப்பே பண்ண கவலையே படமாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து யாரும் பண்ண முடியாத நம்ம பண்ணுறோம் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். அது நான் அடுத்தடுத்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் யாரை கேட்டாலுமே. அதனால அதுவே வந்து பெரிய போல்ட்னஸ் அவங்களுக்கு, பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். பேரண்ட்ஸ் தான் பயப்படுவாங்க, ஆனால் இவங்க எந்த காம்படிஷன்லையுமே பயந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது.
0: இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு கதக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அந்த கதகளியில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நடனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து அவங்களுடைய உடையில் வந்து தெரியும். கேரள மக்களினுடைய உடையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது கதகளி அப்படின்வாங்க, இது கதக் அப்படின்வாங்க, இது களியாட்டம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அந்த உடைகளில் பார்த்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஆனால் நம்மளுடைய பரதக்கலையில் வந்து உடைகளில் வித்தியாசம் இருக்காது. ஏன்னா அது கரெக்டாக அந்த ஒரு ஃப்ரில் வச்சு அழகாக எந்த விதமான மடிப்புகளும் கலையாமல் ஒரு ஒட்டியானம், ஒரு ஆரம், வங்கி இந்த மாதிரியான அந்த பாரம்பரிய நகைகளெல்லாம் அணிஞ்சு நேத்தி சுட்டி இதெல்லாம் வச்சு பண்ணும்பொழுது வித்தியாசம் தெரியாது, உடைகளில் வித்தியாசம் தெரியாது. ஆனால் நடனத்தில் வித்தியாசங்கள் இருக்கா?
1: உடைகளுமே வித்தியாசம் இருக்குது சார். என்னென்னா குச்சிப்புடி எடுத்துக்கோங்க, ஆந்திராவில் உள்ளது. அதில் வந்து இதே ஆர்னமெண்ட்ஸ் தான் போடுவாங்க. சில விஷயங்கள் ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அது வந்து கலைஞர்களுக்கு மட்டும் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ கீழே வந்து அந்த ப்ளீட்ஸ் சொன்னீங்க இல்லையா, அந்த ப்ளீட்ஸே வந்து லாங்காக இருக்கும் குச்சிப்புடியில், நமக்கு வந்து நீ லெவலில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஸ்டெப்ஸே வந்து ஸ்டெப் அண்ட் ஃபுட் ஒர்க் வந்து கொஞ்சம் மாறுபடும் எல்லாமே. ஆனால் ஒரு பரதம் கற்றுக்கிட்டால் நீங்கள் எல்லா டான்ஸையுமே ஆடலாம், அது வந்து கண்டிப்பாக என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். எந்த டான்ஸ் வேணால் நீங்கள் ஆடலாம் பரதம் கற்றுக்கிட்டால். இதில் வந்து மேக்கப்லேயும் நீங்கள் வேறுபடுது. அது ஆக்சுவலி உங்களுக்கு குச்சிப்புடியிலையுமே வேறு மாதிரி ஒரு எல்லோ மேக்கப்பில் இருக்கும். நம்ம கிளாசிக்கல் நம்ம பரதநாட்டியம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கப்பில் இருக்கும். ஒடிசி, கதக் எல்லாத்துலேயுமே உடையிலையும் மாறுபடுதல் இருக்குது, மேக்கப்லேயுமே இருக்குது, பொட்டு நம்ம வைக்கிறதுல கூட இருக்குது. கதக்கில் கூட ஒரு சூரியன் மாதிரி வைப்பாங்க, நமக்கு வந்து கோபுர பொட்டு வைப்பாங்க, இந்த மாதிரி நிறைய மாறுதல் இருக்குது.
0: ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம எல்லாருமே என்ன நினச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, பரதம் அப்படின் போது இவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதில் ஒவ்வொரு உடையில் கூட வந்து இந்த அளவுக்கு இருக்குது, ஒவ்வொரு பொட்டு வைக்கிறதுலேருந்து எல்லாமே இந்த மாதிரி வெரைட்டிஸில் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அது வந்து அந்த கலைஞர்களுக்கு மட்டும்தான் தெரியும், பார்ப்பவர்களுக்கு அது சாதாரணமாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு அரிய தகவலை வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. அதாவது நடனக்கலையை வந்து நாம் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக வந்து எடை போட்டு விட முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உற்சவர் திருமேனியை வந்து டெல்லிக்கு படையெடுப்பின் பொழுது, அது அங்கே கொண்டு சென்ற பொழுது கூட நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நடன கலைஞர்கள் அங்கு சென்று அந்த அரசவையிலே நடனமாடி உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது, எங்களுக்கு மன்னர்கிட்ட வந்து வேறு எந்த பரிசும் வேண்டாம், எங்களுடைய தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த உற்சவர் திருமேனியை மட்டும் எங்களுக்கு திருப்பி தந்தருளுக அப்படின்னு சொல்லி கேட்டு, அந்த நடனத்திற்காகவே அந்த நம்பெருமாள் அப்படிங்கிற

0: அந்த உற்சவரை வந்து மீண்டும் டெல்லியிலிருந்து முகலாய மன்னர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு திருப்பி கொடுத்ததாக வரலாறுகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த ஒரு நடனக்கலை அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்றதாக அந்த நாட்களில் இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு சமீப காலமாக இடைப்பட்ட காலகட்டங்களில்தான் வந்து இந்த நடனக்கலையை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாமலும் இருந்திருக்கிறது. நடன ஆசிரியராக மட்டுமல்ல, ஒரு குருவாக மட்டுமல்ல, தான் நடனம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் நான் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு நம்முடைய சமூகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன?
1: சார், இப்போ வந்து இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ்க்கு என்ன இருக்குன்னா, இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக இருக்குது, அதனால் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற ஒதுக்கிறதே ஒரு 50% இருக்காங்க. ஸோ அதை தான் நான் சொல்லுவேன், மதர் ஆஃப் டான்ஸை வந்து ஃபஸ்ட்டு விட்டுறாதீங்க யாருமே. நீங்கள் இதை கற்றுக்கிட்டாவே உங்களுக்கு யோகாசனம்லேருந்து நிறைய எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. அவங்க இதை அரமண்டி போட்டு அவங்க உக்காந்தாவே அது ஸ்குவாட்ஸ் தான், காலை வந்து நல்லா தட்டி ஆடுனாவே அது இன்னொரு எக்ஸசைஸ். ஸோ அதனால் இவங்க தனித்தனியாக எதையும் பார்க்காம வெஸ்டர்னே போதும் நமக்கு அப்படின்னு இல்லாமல் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டோம், டான்ஸில் எல்லாமே கற்றுக்கிட்டோம் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இந்த பரதக்கலையை

டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. வேலூரில் அதிக அளவாக 41.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. கோயம்புத்தூரில் குறைந்த அளவாக 20.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் குறைந்த அளவாக 11.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை, கடலூர், தருமபுரி, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை 4.1 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஈரோடு, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், நாளை கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல், மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய புழுதிக்காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் 29 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் வெப்பநிலையில் அதிக அளவில் எந்த மாற்றமும் இல்லை. சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்படும். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்றும் நாளையும் அதிக அளவு வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். இன்று சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 11 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் காங்கேயம், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியார் தலையில் 7 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் ஆனைப்பாளையம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, சேலம் மாவட்டம் மேட்டூர், நீலகிரி மாவட்டம் கெட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், சேலம் மாவட்டம் சங்ககிரி துர்க, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் மையனூர், கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு, பெரியநாயக்கன் பாளையம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, தலவாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி, மோகனூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, புள்ளம்பாடி, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, விருதுநகர் மாவட்டம் வேம்பக்கோட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கங்காவல்லி, திருப்பத்தூர் மாவட்டம் நச்சம்பள்ளி, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், சேலம் மாவட்டம் தனிஷ்பேட்டை, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மற்றும் தமிழ்நாட்டின் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது. இன்று முதல் 29 தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காவேரி டெல்டா பகுதிகளிலும் காரைக்காலின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் லேசாக மழை பெய்திருந்தது. அதிக அளவு வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 24.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருந்தது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவித்தார்.

0: வலியுறுத்தியுள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12 வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்கி மற்றும் அக்ஷய் தனாஜி தேரே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டல வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 3:02.

நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம். ஹலோ ஊட்டி. ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில இன்றைக்கு நேர்கள் எல்லாரும் கேட்கவிருக்கிறது ஒரு சொல் திரை இசை. ஒரு சொல் திரை இசையில ஒரு சொல், அந்த சொல்லில தொடங்கக்கூடிய பாடல் அல்லது அந்த பாடல் இடையில அந்த சொல் வரக்கூடிய அந்த மாதிரி பாடல்கள் தான் இன்றைக்கு கேட்போம். நேர்களாகிய நீங்கள் எல்லாரும் இந்த சொல்லை சார்ந்து உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்கலாம். நீங்க அதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த எண்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9344-9010-1018, 9344-9010-1018, 8300-1910-1018 ஆகிய இந்த எண்களுக்கும், 0423 என்ற இணைப்போ எண்ணோடு 2966-7081 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பாடல்கள் நீங்கள் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன். இன்றைய ஒரு சொல் திரையில் இடம்பெறக்கூடிய அந்த சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலர்.

0: மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் மேம், நல்லா இருக்கீங்களா?
1: ஹலோ, வணக்கம், கேக்குதுங்களா?
0: ஆ, வணக்கம் மேம், கேக்குதா? நான் வேலூர் கட்பாடி சந்திரசேகர்.
1: ஓகே, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
0: ஆ, நான் வேலூர் கட்பாடி சந்திரசேகர், நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டும் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர் யார் எங்குதுன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: மேடம் வணக்கம். மேடம் சத்யநாராயணன் சென்னையில பேசுறேன். படம் பாச மலர் பாடல் வந்து மலரை போல் தங்கை உறங்குகிறாள்.
0: ஓகே, நிச்சயமாக அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: பாசமலர் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரலில் அருமையான அந்த பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கு மலர் அப்படின்ற சொல்லிருந்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்கக்கூடிய நேயர் யாருங்கிறது பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். இனிய வணக்கம், சொல்லுங்க யாருங்கிறது? ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: வீரத்திருமகன் படத்திலிருந்து ரோஜா மலரே ராஜகுமார்.
0: நிச்சயமாக அருமையான இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: வீர திருமகன் திரைப்படத்தில் இருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். ஹலோடி நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு சொல் திரை இசையில மலர் அப்படின்ற வார்த்தையில பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். விருப்ப பாடல் கேட்க போகும் அடுத்த நேயர் யாரங்கதுன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ அம்மி மேம், வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாரங்கிறது?
1: ஊட்டியிலிருந்து ராஜ்குமார் பேசுவோம்.
0: ஓகே ராஜ்குமார், சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இந்த மாலையில அப்படியே மலர்களோட அப்படியே ஜொலிச்சுட்டு இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர் அருமை, சொல்லுங்க. அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இன்னொரு பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: லவ் பேர்ட்ஸ் படம். பாடல் வந்து மலர்களை மலர்களை.
0: நிச்சயமாக அருமையான அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்தீர்கள், இது ஊடி FM 101.8, எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டும் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பேசவிருக்கும் நேயர் யார் எங்கிருந்து பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வான்வெளியில் வர்ணஞ்சாலம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இனிய மாலை வணக்கத்துடன், கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் வழி நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: வணக்கம் இனிய மாலை, வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு மூடன்முத்துல தாமர பூ கோலத்திலே அந்த பாடல் வேணும் மேடம்.
0: ஓகே, நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: முருடன் முத்து திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒரு சொல் திரை இசையில மலர் அப்படின்ற சொல்லல இடம்பெறக்கூடிய பாடல்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அவங்களுடைய அந்த விருப்ப பாடல் கேட்கக்கூடிய நேயர் யாரங்கிறதுன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: மாலை வணக்கம்ங்க.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க யாரங்கிறது?
1: மடத்துக்குள வட்டம் தாசர வீட்டிலிருந்து பாலசுமணி பேசுறீங்க.
0: ஓகே, சொல்லுங்க பாலசுமணி, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: டாக்டர் சிவா படத்திலிருந்து மலரே கொறிஞ்சி மலரே அந்த பாடல் கொடுத்தீங்க.
0: கண்டிப்பாக உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் கொடுத்தலாம். நேர்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0423 அப்படின்ற இணைப்பு என்னோட 2966678 போன்ற அப்படின்ற இந்த தொலைபேசி எண் இருக்கும். அலைபேசி எண்களான 9344-1001038 என்ற நம்பருக்கும் 9342-1001018 அப்படின்ற இந்த எண் இருக்கும். 8300-1901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்கள் மலர் அப்படின்ற வார்த்தையில இடம்பெறக்கூடிய பாடல்களா நீங்க கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: கேச்சு ஏசுதாஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து கேட்டோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பேசவிருக்கும் நேயர் யாரெங்கிறது. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: இனிய மாலை வணக்கம். சொல்லுங்க, யாரெங்கிறது?
1: குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா. நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் குமார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, அருமை. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: படம் வந்து காதலிக்க நேரம் இல்லை.
0: ஓகே, என்ன பாடல்?
1: பாடல் வந்து மலர் என்றும் முகம் ஒன்று சிரிக்கட்டும்.
0: ஓகே, நன்றி. இந்த பாடல் உங்களுக்கு.
1: நன்றி மேடம், நன்றி.
0: நிச்சயமாக அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து எல்லாரும் ஈஸ்வரி அவங்க குரல் அருமையான அந்த பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்கவிருக்கும் நேயர் யாரு எங்கிருந்து அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: அழகான மாலை வணக்கங்களோடு அன்புடன் நான் ராஜு, ஒட்டிசன் மேரிஸ்ல இருந்து சிஸ்டர். நலமா இருக்கீங்களா?
0: இனிய மாலை வணக்கம். நலம், எல்லாரும் சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சிஸ்டர்.
0: ஓகே சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: எனக்கு கல்யாணராமன்ல இருந்து மலர்களில் ஆடும் அந்த பாடல்.
0: நிச்சயமாக அருமையான அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்த எஸ்பி சைலஜா அவங்க குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்கவிருக்கும் நேயர் யார் இங்க? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அவினாஷ் இருந்து பிரபு பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு? நிச்சயமாக உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்கவிருக்கும் நேயறியாரங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்க, திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: இனிய மாலை வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: மலரே மலரே தெரியாதோ என்ற பாடல், தேனிலவு படத்திலிருந்து. வாய்ப்பளித்த தங்களுக்கு மிக்க நன்றி.
0: மிக்க நன்றி. கண்டிப்பாக நிகழ்ச்சியோட நிறைவு நேயரா வந்து அவருடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. அம்மா, இன்னைக்கு நம்ம எதிரும் புதிரும் வினாடி வினா நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் உங்களுக்கு தெரியுமா?
1: இன்றைக்கு நிகழ்ச்சியோட இது எப்படி இருக்க போதும் தெரியலங்களே, நீங்களே சொல்லுங்க.
0: இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள்.
1: ஓகே,
0: அந்த ஒரு நிமிஷம் தமிழ் பேசுறதுக்குள்ள நம்ம வந்து ஆம் இல்லை, ஆமா இல்லை அப்படின்ற ஆன்சர் சொல்லக்கூடாது. அதே மாதிரி வந்து கொஞ்சம் கூட ஆங்கிலமே கலப்படம் இல்லாம சுத்தமா தமிழ்லயே பேசணும். ஓகேவா?
1: ஓகே, அது நம்ம நம்மளுக்கே அது வந்து கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ஓகே அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம வந்து பொதுவா
0: சொல்லி அவுட் ஆயிட்டீங்க தான்.
1: ரெண்டு மூணு ஓகே சொல்லிட்டேன் நானு.
0: நான் சொல்லுவேன், நான் கேக்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா ஆன்சர்ல தமிழ்ல தான் சொல்லணும்.
1: மறுபடியும் அந்த ஓகே தான் வருது. அது எந்த அளவுக்கு கலந்துருக்கு பாருங்களேன், நம்ம பேச்சு பொதுவா பேசுறதுலயே நிறைய ஆங்கிலம் எந்த அளவுக்கு கலந்துருக்குன்றது இதுலயே தெரியுது. இருந்தாலும் நம்ம நேயர்கள் அவங்க வந்து எந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில பாக்கலாம்.
0: ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருந்தோம் இல்லையா?
1: ஆமா, நம்ம வந்து
0: பத்தியா?
1: ஆமாம், நீங்க இது எப்ப தொடங்குறீங்க எப்ப முடிக்கிறீங்கன்னே தெரியலையே.
0: நான் கேக்கும் போதே நீங்க வந்து என்ன செய்யணும்,
1: நான் வந்து கேள்வி கேட்க போறேன், உங்களுக்கான கேள்வி அப்படின்னு நீங்க தொடங்கணும்.
0: நான் அப்படியே சொல்ல மாட்டேன், இது க்வெஸ்சன் அப்படியே நான் சொல்லவே மாட்டேன். நான் எது கேட்டாலுமே நீங்க வந்து என்ன செய்யணும்,
1: மறுபடியும் நான் ஓகே சொல்லுவேன்,
0: தமிழ்லயே தான் சொல்லுவேன் ஆன்சர்.
1: சரி, இப்ப நம்ம வந்து சீரியஸா இதை வந்து தொடங்கலாம்.
0: ஓகே,
1: உங்களுக்கான கேள்வின்னு நீங்க தொடங்குங்க.
0: இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட் வந்திருக்காங்களான்னு பாக்கலாம். அப்படி வரல அப்படின்னு
1: சொன்னா
0: ஒரு சூப்பரான சாங் குடுத்து அதுக்கப்புறம் நம்ம போகலாம்.
1: கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் கலந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு நிமிடம் தமிழ் என்ன மாதிரி அவுட் ஆகாம பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 04243 அப்படின்ற இணைப்பு என்னோட 29667811 அப்படின்ற எண்ணுக்கும், 9344901018 அப்படின்ற இந்த எண்களுக்கும் தொடர்பு கொண்டு நீங்க நம்மளோட நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: ஆறு திரைப்படத்துல இருந்து ஸ்ரீனிவாஸ் கல்பனா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம்.
1: அம்மா இப்போ லிஸ்னர் லைன்ல வந்துட்டாங்களா?
0: கண்டிப்பா லிஸ்னர் லைன்ல வந்துட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க.
1: ஓகே, இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா?
0: நிச்சயமாக.
1: ஓகே, ஃபர்ஸ்ட் லிஸ்னர் கொடுக்கணும்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: சோர் கோட்டையில இருந்து ராதா சண்முகம்.
1: ஓகே, நம்ம இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணலாங்களா?
2: ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம்.
1: ஓகே, இந்த கிளைமேட்ல நமக்கு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும் அப்படினு தோணுது இல்லீங்களா?
2: ஆமாங்க மேடம்.
1: அப்போ நம்ம வந்து இங்கே டேபிள் மேலே ஒரு மூணு ஜூஸ் வச்சுருக்கோம். ஒன்று பைனாப்பிள், இன்னொன்று வந்து லெமன், இன்னொன்று வாட்டர் மெலன். இதை வந்து நீங்கள் எந்த ஜூஸை செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எது உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் எது?
2: எனக்கு பிடிச்சது வந்து தர்பூஷணி மேடம்.
1: தர்பூஷணி தான் பிடிக்குங்களா? அப்போ பைனாப்பிள் பிடிக்காதா?
2: அது பிடிக்காதுங்க.
1: அப்படிங்களா, சரி ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை வீட்டில் யாரோடைய பர்த்டே வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவீங்க?
0: அன்றாடமா நம்ம பயன்படுத்துறப்ப சில வார்த்தைகள் நமக்கே தெரியாம ஆங்கிலம் வந்துருது இல்லீங்களா? இருந்தாலும் ஹலோ, வணக்கம். ஓகே, நேயரோட இணைப்பில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: ஊட்டியிலிருந்து ராஜ்குமார்.
0: வணக்கம் ராஜ்குமார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுக்கிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்கள் பேசுறதெல்லாம் ஜாலியாக கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சி எப்படி

0: அமையுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா?
1: தெரியும்.
0: ஓகே, அப்ப நம்ம நிகழ்ச்சியில போயிடலாங்களா?
1: சரி, போகலாம்.
0: ஓகே சூப்பர். ராஜ்குமார், இப்ப பொதுவா நீங்க வந்து எப்படி டிராவல் பண்ணுவீங்க, பஸ்லைங்களா? ஹலோ
1: ஹலோ.
0: சொல்லுங்க, பொதுவா எப்படி டிராவல் பண்ணுவீங்க, பஸ்லைங்களா?
1: பேருந்துல
2: பஸ்லயா டூ வீலர்லயா?
1: பேருந்துல தான் பயணம் செய்யறோம்.
0: பேருந்துல பயணம் பண்றீங்க, ஓகே சூப்பர்.
2: பேருந்துல டூ வீலர் உங்ககிட்ட இல்லையா?
1: இருசக்கர வாகனம் வந்து என்கிட்ட இல்ல.
0: ஓகே, அதனால பஸ்ல தான் டிராவல் பண்றீங்க இல்லையா?
1: பேருந்துல தாங்க நான் வந்து பயணம் செய்யறேன்.
2: அழகா ஆன்சர் பண்றீங்க, ஆனா கொஞ்சம் நிறைய கொஞ்சம் சவுண்ட் ஜாஸ்தி கொடுத்து பேசுறீங்க, நல்லா இருக்குமே.
1: நான் சத்தமா தாங்க பேசுறேன்.
2: சத்தம் உங்களுக்கு இவ்வளவு சத்தம் இவ்வளவுதானா?
1: இவ்வளவு தாங்க சத்தம்.
2: நாங்க உங்களை விட சவுண்டா பேசுறோம் போல இருக்கே.
1: இதுக்கு விட சத்தமா பேசுனா கத்தி தான் பேசுனீங்க.
2: கத்தி தான் கொஞ்சம் பேசுங்களேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆகுது.
1: இல்லங்க, பக்கத்துல இருக்கவங்கள பயந்துருவாங்களே.
2: பக்கத்துல இருக்கவங்க பயந்தா என்ன? நீங்க ஜாலியா என்ஜாய் பண்றீங்கல்ல?
1: நான் சந்தோஷமா தான் இருக்கேன்.
2: நீங்க நான் வெஜ்ஜா இல்ல வெஜ்ஜா?
1: நான் வந்து சைவம் அசைவமும் ரெண்டுமும்.
2: வெஜ்ஜா
1: சைவம்.
2: சைவமா அசைவம் இல்லையா?
1: அசைவமும் இருக்கு.
2: அசைவமும் இருக்கு சைவமும் இருக்கா?
1: ரெண்டும் கலந்து இருக்கு.
0: ஓகே, அருமையா வந்து பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. நாங்களும் ரொம்ப முயற்சி பண்றோம், இருந்தாலும் சூப்பரா வந்து அழகா இப்ப வரைக்கும் தமிழ்லயே பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம்.
2: ஓகே, சைவத்துல சைவத்துல உங்களுக்கு எது பிடிக்கும்?
1: எனக்கு வந்து
2: உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஒரு 5 சொல்லுங்க. கடகடன்னு
1: எனக்கு வந்து கேரட் பிடிக்கும்.
2: கேரட்.
1: கிழங்கு பிடிக்கும்.
2: கேரட்லயே நீங்க அவுட் ஆயிட்டீங்க. இல்ல கிழங்கு வேற.
1: எப்படிங்க கேரட்ன்றது தமிழ்ல தானங்க வருது?
2: கேரட்னு தமிழ்ல வராதுங்க, கேரட்னு தான் வரும்.
1: என்ன
2: பிடிச்ச காய் சொல்றீங்க, இவ்வளவு யோசிக்கிறீங்க?
1: அப்புறம் வந்துங்க இந்த பீக்கங்காய் பிடிக்கும். அப்புறம் இந்த இது பூசணிக்காய் பிடிக்கும்.
2: பூசணிக்காய் பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ஒரு 5.
1: தர்பூசணி, எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு.
2: ஆரஞ்சு.
1: அப்புறம் திராட்சை. அப்புறம் ஆப்பிள்.
2: அது எப்படி அது யோசிச்சு யோசிச்சு அப்படியே பேசணும், கரெக்டாக தமிழ்லேயே கொண்டு வரணும் கொண்டு வரீங்க. யோசியாது கடை கடன் பேசணும் இல்லையா?
1: இல்லைங்க, அது கரெக்டாக திடீர்னு வந்து நம்ம ஆங்கில சொற்களுக்கு வந்துருச்சுன்னா கஷ்டம்.
2: அதுக்காக தான் உங்களை கடை கடன் பேச சொல்கிறோம்.
1: இல்லைங்க, யோசிச்சு யோசிச்சு பேசும்போது தான் நம்மளுக்கு அப்படி வந்து எதுலையுமே வந்து
2: யோசிச்சு யோசிச்சு பேசி நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க தெரியுமா?
1: எப்படிங்க
2: பின்ன யோசிச்சு யோசிச்சு சொன்னீங்க, கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணுவீங்க. யோசிக்காம கட கடன் பேசுனீங்கன்னா தான் அப்போ கட கடன் சொல்றாரு. ஓ, தமிழ் ஆங்கிலம் மிக்ஸ் இல்லாம அப்படி ஃபுல்லா தமிழ்ல பேசுறாரு, மீன் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியும்.
1: யோசிக்காம பேசுனா சீக்கிரம் அது முடிஞ்சு போயிருக்கு. இது
2: அப்போ உங்களுக்கு ஆட்டம் முடியவே கூடாது, அப்படியே நீண்டு போகணும் அப்படின்னு யோசிச்சு பேசிட்டீங்க நிதானமா.
1: ஆமாங்க, ஆமாங்க.
2: சரி, உங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ் ஐட்டம் இது, மட்டனா சிக்கனா?
1: எனக்கு வந்து ஆட்டி கறியும் பிடிக்கும், கோழி கறியும் பிடிக்கும், அப்புறம் மாட்டு கறியும் பிடிக்கும்.
2: எல்லாமே பிடிக்கும். இப்போ சிக்கன்ல வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணா உங்களுக்கு பெப்பர் சிக்கன் பிடிக்குமா இல்ல கார்லிக் சிக்கன் பிடிக்குமா?
1: எனக்கு சாதாரண ஒரு சாதா சாதா சிக்கன் தான், கோழி தான் பிடிக்கும்.
2: ஆ, சிக்கன் சொல்லிட்டீங்க ஆனாலும்.
1: இல்லங்க, அது கொஞ்சம் ஐட்டம் கொஞ்சம் வேற மாதிரி போறதுனால
2: அப்படி தான் போகும். அப்படி போகறது நீங்க தான் யோசி யோசி ஆன்சர் பண்ணனும்.
1: நீங்க பேசும்போது அம்மு வந்து அப்படியே அமைதியா இருக்கிறாங்க.
2: அம்மு அமைதியா இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க, எப்படி எது எல்லாம் ராங் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உன்னிருப்பு கவனிச்சுட்டு இருக்காங்க.
0: உங்களுடைய நீண்ட நேர முயற்சி வந்து அந்த சிக்கன் அப்படின்ற ஒரு வார்த்தையில வந்து முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் உங்களுடைய முயற்சியை பாராட்டி அந்த கிளாப்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து கண்டிப்பாக ஆங்கில சொற்கள் பயன்படுத்தாமல் தமிழ்லேயே முழுக்க முழுக்க பேசினது ஒரு பெரிய விஷயம்தான். யோசிச்சு யோசிச்சு பேசினாலும் உங்கள் முயற்சிக்கான பாராட்டுது. ஓகேங்களா?
1: நன்றி, நன்றிங்க.
2: ஓகேங்க,
0: மிக்க நன்றி. ஓகே, சூப்பர். அதாவது ஏ ஆஷா, இவங்க இவர் இவ்வளவு நேரம் தாக்கு பிடிப்பாரு, நானும் எதிர்பார்க்கல. எங்கேயாவது மிஸ் பண்ணுவாரு,
2: எப்படி எப்படி கொஸ்டின் கேட்டா ஆனாலும் வந்து அவர் என்ன செஞ்சாருன்னா தமிழ்லயே தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுல கவனமா இருந்தாரு.
0: டெஸ்ட் பண்ணாலும் அழகா பேசிட்டாரு. ஓகே, நம்ம தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாங்களா? நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருங்கிறது பாக்கலாம். வணக்கம், ஊட்டி எஃப்எம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: ஊட்டில இருந்து தீபா பேசுறேங்க.
2: தீபா பேசுறீங்களா? சாப்பிட்டீங்களா?
3: என்ன
2: லஞ்சுங்க இன்னைக்கு?
3: கீரை குழம்பு.
2: கீரை குழம்பு, சரி. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது?
3: எனக்கு ஜாங்கிரி பிடிக்கும்.
2: ஜாங்கிரி பிடிக்குங்களா? அவுட் ஆயிட்டீங்களே.
0: நன்றி. ஓகே, நேயர்கள் ஒரு ஒருத்தர் விளையாடுறப்போ அடுத்து வர நேயர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா, எப்படி வந்து இதில் பேசுகிறாங்க, எப்படி நம்மளை மடக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும். ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்ட போயிடலாங்களா?
2: ஓகே,
0: வணக்கம், ஊட்டி எஃப்எம்.
4: வணக்கம், திருப்பூர்லேருந்து மனவிக்கா சந்திரசேகர்.
2: ஓகே, கொஸ்டின் போகலாங்களா?
4: ஆ, போகலாங்க.
2: ஓகே, உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது இஷ்டமா? ட்ராவல் பண்ண உங்களுக்கு இஷ்டமா?
4: போயிருந்தீங்க? சமீபத்தில் திரைப்படம் பார்ப்பது இல்லை.
2: திரைப்படமே பார்த்தது இல்லையா? இல்ல பாத்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாம்
4: கடைசியாக ஒரு படம் பார்த்தேன், ரஜினிகாந்த் நடித்த படம் தான் பார்ப்பேன்.
2: எந்த தியேட்டர்ல?
4: திருப்பூரில் உள்ள வாரணாசி திரையரங்கில்.
2: அங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட பழக்கம் இருக்கா?
4: உணவுப் பொருட்கள் வாங்கி.
2: என்னென்னலாம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்க?
4: என்ன குளிர்பானங்கள் வாங்கி சாப்பிடுவேன். மற்ற பொருட்கள் ஆங்கிலத்தில் வருவதால் தற்போது கூற இயலாது.
2: ஓகே, இப்போ பெட் அனிமல்ஸில் உங்களுக்கு பிடிச்சது இது? கேட்டா டாகா?
4: எனக்கு வீட்டில் வளர்க்கும் பூனை பிடிக்கும்.
2: இப்போ வந்து பிளாக், ப்ளூ, ஆரஞ்சு, ரெட், ஒயிட், இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் எது?
4: எனக்கு கருப்பு வண்ணம் பிடிக்கும்.
2: ஏன் பிளாக் பிடிக்கும், ரீசன் என்ன?
4: போடுவதற்கு அழகாக இருக்கும், எடுப்பாக இருக்கும்.
2: ஏன் எல்லோ பிடிக்காதா?
4: மஞ்சள் வண்ணம் பிடிக்கும் எனக்கு. மஞ்சள் மகிமை, மஞ்சள் ஒரு மங்களகரமான கலர், அதுவும் பிடிக்கும்.
2: அதுவும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பிளாக் கலர்.
4: ஆமாங்க.
2: சரி, ஓகேங்க. உங்களோட மொபைல் நம்பர் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோர் நம்பர் சொல்லுங்களேன்.
4: 90 9022 34 569.
2: ஃபர்ஸ்ட் நாலு நம்பர் தான் கேட்டாங்க, நீங்கள் ஃபுல்லாகவே சொல்லிட்டீங்க. ஓகேங்க, ரொம்ப சூப்பர்.
0: அருமை, ரொம்ப சூப்பர்.

0: அழகிய தமிழ்மகன் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பேர் ஆஷா கலந்துட்டு சூப்பராக விளையாடிட்டும் இருக்காங்க இல்லைங்களா?
1: ஆமாம் ஆமாம். இப்போ அடுத்ததுல அந்தலேருந்து யார் இருக்காங்க?
0: கண்டிப்பாக பேசிடலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
2: பழனிவட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
1: ஓகே சூப்பர். கேம் போகலாங்களா?
2: போகலாங்கம்மா.
1: ஓகே அம்மோ, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு.
0: கண்டிப்பாக. ஓகே ராமகிருஷ்ணன், நீங்க இப்போ போயிட்டு இருக்கும் போது வழியில உங்க டீச்சரை பாக்குறீங்க சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் யாரு?
2: எனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் திரு கோவிந்தராஜ் அவர்கள்.
1: அது இல்லங்க, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டீச்சர் பிடிக்குமா, மேக்ஸ் டீச்சர் பிடிக்குமா, ஹிஸ்டரி சயின்ஸ், இதுல உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யாரு?
2: நான் ஆசிரியரிடம் மட்டும்தான் பாடம் கற்றுக்கொண்டேன்.
1: இல்ல இல்ல, நம்ம வந்து இப்ப ஆப்போசிட்டா பேசல.
0: சரி, என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும்?
1: பிடிச்சது யாரு அப்படின்னு நான் கேக்குறோம்.
2: தமிழ் எனக்கு மிகவும் பிடிக்கும்.
1: தமிழ் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். உங்களுக்கு வந்து தனித்தனி டீச்சர்ஸ் இருந்தாங்களா, இல்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே டீச்சர்ஸா?
2: அனைத்து வகையான பாடங்களும் ஒரே ஆசிரியர் தான் நடத்துவார்.
1: ஒரே டீச்சர், அதனாலதான். ஓகே,
0: எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே டீச்சருங்களா?
2: அப்படித்தான் கூறினேன்.
0: ஓகே சூப்பர். சரி, இப்போ அவரை வந்து வழியில் பார்க்குறீங்க, இப்போ அவருக்கு எப்படியோ வயசாயிருக்கும். உங்களை நீங்கள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவீங்க, நான் தான் உங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எப்படி ஞாபகப்படுத்துவீங்க அவருக்கு?
2: நிச்சயமாக அவருக்கு அவருடைய நன்மதிப்பை பெற்ற மாணவன் என்பதால் பார்த்தவுடன் அவரே கண்டுபிடித்து விடுவார்.
0: அப்படிங்களா? ஓகே, யதார்த்தமாக அவரும் மறந்துட்டாரு, தெரியலப்பான்னு சொல்கிறாரு, எப்படி ஞாபகப்படுத்துவீங்க?
2: என்னுடைய பெயரை சொல்லி அவருக்கு நினைவுபடுத்துவேன்.
0: ஓகே சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இப்போ நீங்க வந்து யாருக்காவது கிளாஸ் எடுத்திருக்கீங்களா, இந்த மாதிரி எங்க டீச்சர் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் எதுவும் பண்ணியிருக்கீங்களா?
2: நான் பெரும்பாலும் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வது இல்லை.
0: ஏன் அப்படி?
2: அவர்கள் தவறா ஏதோ அவரை திசை திருப்பதை போல் நினைப்பார்கள். ஏன் அதற்கு கெட்ட பெயர் என்று நான் அந்த வேலைக்கு செல்வதே இல்லை.
0: சரி ஓகே.
1: ஆனா ஒரு சிலர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா கெட்டதையும் யாராவது ஒருத்தர் சின்ன குழந்தைங்க சொன்னா கூட இதுல நல்லது இருக்கு அப்படின்னு அதை ஏத்துக்குவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம் தானே?
2: இருப்பார்கள், ஆனால் அந்த விஷப்பரீட்சைக்கு செல்வது எனக்கு உடன்பாடு கிடையாது.
1: அப்படிங்களா? ஓகே ஓகே
0: ஓகே, உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்னது?
2: எனக்கு மிகவும் பிடித்தது சாம்பார் சாதம்.
0: சாம்பார் சாதம், என்ன சாம்பார் பிடிக்கும் உங்களுக்கு?
2: பருப்பு சாம்பார் தான்.
0: பருப்பு சாம்பார், ஓகே.
1: பருப்பு சாம்பார்ல என்ன வெஜிடபிள் போட்டு பிடிக்கும்?
2: அனைத்து காய்கறிகளையும் வழக்கமாக நாம் பயன்படுத்தும் காய்கறிகளை போட்டு வைப்பதுதான் பிடிக்கும்.
1: அப்படிங்களா? வழக்கமா நீங்க என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு நாலு பேர் சொல்லுங்க கடகடன்னு.
2: அதிகமாக கத்திரிக்காய் பயன்படுத்துவோம் வீட்டில். அதில் மட்டும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும் சாம்பாரில் பயன்படுத்துவோம்.
1: அப்படிங்களா? கூட்டு பொரியலுக்கெல்லாம் எந்த காய் யூஸ் பண்ணுவீங்க?
2: அதுவும்

0: அதே காய்கள் தான்.
1: கத்திரிக்காய், முருங்கைக்காய்.
0: அப்படித்தான் கூறினேன்.
1: ஆ, உங்களுக்கு மார்க்கெட் போகிற வழக்கம் இருக்கா? நீங்கள் போவீங்களா இல்லை உங்கள் வீட்டில் போய் வாங்கிட்டு வருவாங்களா?
0: ஒரு சில நேரங்களில் நானும் செல்வேன்.
1: ஓகே, போயிட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா இல்லை வீட்டில் செலக்ட் பண்ணுவாங்களா?
0: நானே பார்த்து வாங்க, எனக்கு தெரியும்.
1: உங்களுக்கே பார்த்து வாங்க தெரியும். சரி, எதெல்லாம் நல்ல வெஜிடபிள்ஸ் சொல்லுங்கண்ணா, எப்படி நல்லதுன்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ண முடியும்?
0: ஒவ்வொரு காய்கறியும் எது சரியானது என்று அதை எடுத்து பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சுவிடும்.
1: அப்படிங்களா, அவ்வளோ டேலண்ட்டு. இப்போ நம்மளுக்கே தெரியல, உங்களுக்கு தெரியுது. எப்படி அந்த அளவுக்கு எப்படி தெரியுது?
0: அடிக்கடி நான் கடைத்தெருவுக்கு சென்று வாங்கி வந்த பழக்கத்தினால் அனுபவம் கற்றுக்கொண்டேன்.
1: அப்படிங்களா, சூப்பர்.
2: சூப்பர். உங்க அனுபவத்துல சாம்பாருக்கு என்னென்ன காய்கறிகள் தேவை, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சூப்பரா கரெக்டா பார்த்து வாங்குறது, அதை மட்டும் சொல்லுங்க.
0: நான் கூறியவாறு கத்திரிக்காய் சாம்பார் பருப்பு போட்டு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைப்பதுதான் வழக்கமாக எனக்கு.
1: இல்லங்க, வந்து நீங்க இப்ப கத்திரிக்காய் வந்து இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செலக்ட் பண்ணுவீங்க?
0: கையில் தொட்டு பார்த்தால் சுலபமாக அமுங்கும் போது அது நல்ல காய் என்று புரிந்து
1: கொள்வேன். கல்லாட்டம் தான் எடுக்கக்கூடாது, நல்லது இல்லை.
0: அப்படித்தான் என்னுடைய புரிதல்.
1: ஓகே
2: ஓகே. முருங்கைக்காய் நல்ல காய் அப்படின்றத எப்படி பார்த்து வாங்குவீங்க?
0: கையில் முறுக்கி பார்த்து வாங்குவேன்.
1: ஆனா இப்போ நீங்க போய் வாங்கும்போது முறுக்கி பார்க்க விடுறாங்களா கடையில?
0: அவர்கள் சொல்வார்கள் அப்படி செய்யக்கூடாது என்று. ஆனால் எங்களுக்கு திருப்தி, அதை அவ்வாறு செய்து வாங்கினால்தான் எங்களுக்கு திருப்தி.
1: சரி, ஓகே. நீங்க பேசும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு படத்துல இந்த ரஹ்மான் போய் வாங்கிட்டு வருவார் இல்லையா, சூட் கேஸ்ல வச்சுட்டு காய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பேக் எடுப்போம் மட்டும் இதாத்தான் வாங்கிட்டு வரணும் வருவாரு. அப்ப வந்து முருங்கைக்காய் முறுக்கி பார்த்து வாங்கணும் அப்படின்லாம் சொல்வார்ல, அந்த மாதிரி நீங்க சொல்றது எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. எப்படி நீங்க போய் காய் வாங்குவீங்க, பேக்லயா இல்ல அதே மாதிரி சூட் கேஸ்ல வாங்குவீங்களா?
0: துணிப்பை கொண்டு செல்வேன்.
1: ஓகே.

0: சொல்லுங்க.
1: தண்ணீர் அப்படிங்கறத போட்டு கழுவணும். அதே மாதிரி மிதமான அந்த ஒரு வேகத்துல வாகனத்தை இயக்கணும். அப்புறமா பொதுவாக அந்த வண்டி நிறுத்தம் அப்படிங்கறது நமக்கு அடிக்கணும். இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் செய்யும் பொழுது அது சிறப்பாக தான் இருக்கும்.
2: ஓகே, நீ உங்களுடைய வெஹிக்கிள் வாங்கி எவ்வளவு வருஷம் ஆச்சு? எத்தனை இயர்ஸ் முன்னாடி வாங்கினீங்க?
1: நான் என்னுடைய வாகனம் வாங்கி ஒரு 8 ஆண்டுகள் இருக்கும்.
2: 8 இயர்ஸ் தான் ஆச்சு. அதனால தான் அப்படி பத்திரமா வச்சிருக்கீங்க.
1: கொத்தி கொத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சிலம்பரசன் எப்படி அந்த ஒரு இருசக்கர வாகன வாகனத்து மேல அந்த அன்புக்கு இருப்பாரோ ஒரு படத்துல, அதே மாதிரி நானும் தான்.
2: அப்படியா? ஓகே, சூப்பர்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர். அப்ப அழகா மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கீங்க.
2: சந்திரசேகர், உங்களுக்கு காஃபி போட தெரியுமா?
1: எனக்கு குழம்பி போட தெரியும், தேநீரும் நன்றாக செய்வேன்.
2: அப்படியா? ஓகே, எப்படி காஃபி போடணும் அப்படினு கொஞ்சம் சொல்லி சொல்லுங்களே. காஃபி போட ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க?
1: பாத்திரத்துல சுடுநீர் அப்படிங்கறத சிறப்பாக வைக்கணும். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த பாத்தீங்களா குழம்பி தூள், அதை போட்டு அந்த சுடுநீர் அப்படிங்கறத நீங்க அந்த பாத்திரத்துல ஊத்தி வடிகட்டி அதன் பிறகு கலந்து சிறிதளவு தேவையான சக்கரை போட்டு நீங்க குடிச்சீங்கன்னா சூடான குழம்பி தயாராகிவிடும்.
2: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பர். ஏன்னா இந்த மாதிரி கரெக்டா குழம்பி அது இதுன்னு சொல்றீங்களா, அதுக்காக உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வச்சிருக்கேன், அது கேக்கட்டுமா?
1: ஏன் இப்படி கேளுங்க.
2: இப்ப வந்து வட சொல்ல வந்து உற்சவம் அப்படின்னு சொல்றாங்க. உற்சவம் அதாவது தமிழ்ல என்ன சொல்றோம்? தமிழ் மொழியில அது எப்படி சொல்லுவாங்க? உற்சவத்துக்கு என்ன தமிழ்ல?
1: கடவுள் வழிபாடு
2: இல்லை,
1: விழா சொல்லுவது.
2: விழா?
1: விழாவா?
2: ஆமா.
1: சரி சரி
2: சரி, அதுதான் உங்களுக்கு தெரியுதான் பாக்கலாம் அப்படின்னு நினைச்சு கேட்டேன்.
1: ஏராளம்
2: இது எப்படி சொல்லுவோம் தமிழ்ல?
1: அநேகமான, அதிகமான, கூடுதலாக
2: இல்லை, மிகுதி,
1: பற்பல அப்படின்னு சொல்லலாம்.
2: மிகுதி அப்படின்னு சொல்லணும். ஏராளம்னா மிகுதி,
1: மிகுதி.
2: தாக்கல் செய்தல்னா?
1: என்னது?
2: தாக்கல் செய்தல்.
1: மனு, மனு போடுதல்.
2: தாக்கல் செய்தல், மனு போடுதல். ஒப்படைத்தல்.
1: ஒப்படைத்தல்.
2: கிராமம், கிராமம் என்ன சொல்லுவீங்க?
1: சிற்றூர்.
2: சிற்றூர், ஓகே. காரியம்?
1: என்னது
2: காரியம்?
1: அது எப்படி சொல்றது? செயல்பாடுகள்.
2: குட், செயல். ஓகே, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. கோஷ்டினா? கோஷ்டி,
1: கூட்டம்.
2: கோஷ்டினா கூட்டமா?
1: கூட்டம்.
2: குழாம்? ஓகே. சந்தேகம்?
1: ஐயம்.
2: ஐயம். குமாஸ்தா
1: அப்படின்னா ஒரு தலைமை பண்பு இருக்கிறவங்க
2: சொல்லுவாங்க. எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவீங்களா? வீட்ல பண்ணுவீங்களா இல்ல வெளிய போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுவீங்களா இல்ல ஆபீஸ்ல பண்ணுவீங்களா?
1: என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து நாங்கள் உணவகம் சென்று பிடித்த உணவுகளை என்னுடைய நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்து என்னுடைய பிறந்தநாள் விழா அப்படிங்கறத சிறப்பிப்பேன்.
2: அப்படியா, சூப்பர். உங்களுடைய ஹாபி என்ன?
1: வானொலி நிகழ்ச்சிகளில் பேசுவது, அது என்னுடைய மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு.
2: ஓகே, சண்டேஸ்ல உங்களுக்கு லீவா?
1: ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சனி இந்த 2 நாட்களும் எனக்கு விடுமுறை
2: தான். இந்த லீவ்ல நீ என்ன பண்ணுவீங்க?
1: என்னுடைய பெற்றோருடன் பேசுவேன், நண்பர்கள் இருப்பாங்க அவங்க நேரடியாக அவங்க வீட்டுக்கு போவேன். இது மாதிரியான வீட்டுல தோட்டம் இருக்கு அதை பராமரிப்பேன். வானொலி நிகழ்ச்சிகள் கேட்பேன், பங்களிப்பு
2: கொடுப்பேன்,
1: இதெல்லாம்.
2: ஓகே, ரொம்ப சூப்பராக பேசிட்டீங்க. என்ன கேட்டாலும் தமிழ்லயே தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அட்டம் பிடிச்சு பேசிட்டீங்க. சூப்பர் சூப்பர்,
0: அது என்னதான் நம்ம முயற்சி எடுத்து வெற்றி

0: அப்படின்றது ரெண்டாம் பட்சம். நம்மளோட முயற்சியை ஒருத்தர் பாராட்டினாதான் திருப்தி இல்லைங்களா?
1: ஆமா ஆமா, எவ்வளவு நேரம் இல்ல, அதுவும்
0: அது உங்களுக்கு ராபிட்
1: வளர்ச்சி
0: ஃபயர் வேற.
1: இல்ல
2: இல்ல, நீங்க வந்து நீங்க கொஞ்சம் கூட மிஸ் பண்ற மாதிரி தெரியல. எப்படியாவது கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம்னு நினைச்சேன், ஆனா முடியல.
1: ஆனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நிறைய சொற்களை கத்துக்கிட்டேன். அதே மாதிரி நிகழ்ச்சியும் ரொம்ப சிறப்பா போனதுனால என்னையே சீர்தூக்கி பாக்குறேன். இதுதான் நான் இனிமே இந்த நீங்க சொன்னீங்களே தமிழ் சொற்கள் அதை அப்படியே ஊடுருவி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்.
2: சூப்பர், ஓகே. நெக்ஸ்ட் டைம் கூட வந்து வரணும் சரிங்களா? வந்து இதே மாதிரி நிறைய தமிழ் வருஷம் எல்லாம் பழகிக்கோங்க.
0: அழகா முடிக்கும் போதும் நன்றி அப்படின்னு தமிழ் வார்த்தையிலேயே முடிச்சிருக்காரு. சோ நிறைய பேர் வந்து இதன் மூலமா நமக்கே வந்து நிறைய சொற்கள் வந்து நம்மளே பழகிக்கலாம் இல்லைங்களா? அவர் சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்ப உண்மை, நம்மளே கொஞ்சம் கான்சியஸா இருந்து நல்ல தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்றது நம்மளுமே கத்துக்கணும் இல்லைங்களா? ஓகே, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுறாங்களா?
2: கேட்கலாம்.
0: இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: குங்குமப்பூவும் கொஞ்சம்புறாவும் திரைப்படத்திலேருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அஷா நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பராக
1: விளையாடிட்டு
0: இருக்காங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியில அடுத்த நேரத்தை பேசிடலாம்.
1: ஹலோ, வணக்கம். ஓகே, சொல்லுங்க. கேம் போலாங்களா?
2: போலாம்.
1: ஓகே, இப்போ அம்முங்களை க்வெஸ்சன் பண்றாங்க, நீங்க வந்து ஆன்சர் பண்ணு. ஓகேவா?
0: ஓகே. ஹலோ,
2: சொல்லுங்க.
0: ஓகே, நீங்க இப்ப காலையில என்ன சாப்பிட்டீங்க?
2: காலையில தோசை சாப்பிட்டேன்.
1: தோசை சாப்பிட்டீங்களா?
2: ஆமா, தோசை.
1: தோசைக்கு தொட்டுக்கிறது என்ன?
2: இக்கி பருப்பு குழம்பு, தக்காளி சட்னி.
1: தக்காளி இஞ்சி போட்டு சட்னி செஞ்சீங்களா?
2: ஆமா.
1: ஓகே.
2: சட்னிங்கிறது இங்கிலீஷ் தமிழா தெரியும்,
1: நாங்களும் அதே கன்ஃபியூஸ் தான் இருக்கோம். சட்னின்றது இங்கிலீஷா தமிழா?
2: ஆங்கிலமா தமிழா தெரியல.
1: ஆனாலும் நீங்க இங்கிலீஷா ஃபர்ஸ்ட் கேட்டீங்க, அதனால பரவாயில்ல. சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எதுங்க?
2: பிடிச்ச இனிப்பு பலகாரம் வந்து அது இந்த இது மைசூர் பாகம் சொல்லுவாங்க, அது பிடிக்கும்.
1: சரி, ஓகே.
2: தெரியல.
0: சரி, ஓகே, விடுங்க. நீங்க சட்னி வந்து எப்படி அரைச்சிங்க?
2: வந்து அரைக்கிற அந்த இயந்திரம் இருக்கும்ல,
1: மின்சார இயந்திரத்துல அரைச்சிங்களா?
2: ஆமா, அப்படிதான்.
1: ஓகே, நீங்க ஃபங்க்ஷன் போயிருக்கீங்களா?
2: புரியல,
1: நீங்க லாஸ்ட் போன ஃபங்க்ஷன் எது? சவுண்ட் கேக்கலையா? சவுண்ட் கேக்கலையா? அம்மா நீங்க கேளுங்க.
0: இப்ப கேக்குதுங்களா?
2: கேக்குது, ஆனா புரிய மாட்டேங்குது சவுண்ட். இது சத்தம்
1: அப்படிங்களா? நீங்க லாஸ்டா போன ஃபங்க்ஷன் எது? நீங்க லாஸ்டா கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷன்
2: வந்து இலா வந்து கல்யாணத்துக்கு போயிருந்தேன்.
1: சரி, அங்க என்ன மெனு
2: சொல்லுங்க.
1: என்ன மெனு? நீங்க மேரேஜ் போயிருந்தீங்க இல்லையா?
2: கல்யாணத்துக்கு போயிருந்தேன்.
1: ஆமா, அங்க என்ன மெனு, என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பாடுலாம் இருந்தது?
2: சாப்பாடு வந்து அசைவ சாப்பாடு
1: இருந்துச்சு. அசைவ சாப்பாடு சாப்பிட்டீங்க? அசைவத்துல என்ன இருந்துச்சு, மட்டனா சிக்கனா? சரி, ஓகே. அந்த ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்களா, பனானா கொடுத்தாங்களா?
2: அந்த விழாவில், கல்யாண விழாவில், திருமண விழாவில் என்ன கொடுத்தாங்கன்னு
1: கேட்டீங்களா? ஐஸ்கிரீமா பனானாவா? உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுங்க?
2: எனக்கு
1: பிளாக், ஆரஞ்சு, கிரீன், எல்லோ, ஒயிட், இதுல உங்களுக்கு பிடிச்ச கலர் எது?
2: பச்சை நிறம் பிடிக்கும்.
1: ஏன் அந்த கிரீன் கலர் பிடிக்கும்?
2: பாக்குறதுக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்குது, நம்ம சுத்தி நம்ம சுத்தி தேயில செடியா இருக்குது, பார்க்க பார்க்க நல்ல குளிர்ச்சியா இருக்குது.
1: ஓகே, ரெட் கலர் பிடிக்காதா?
2: பிடிக்கும், இருந்தாலும் முக்கியமா அந்த பச்சை நிறம் பிடிக்கும்.
1: பச்சைனா இது உங்களுக்கு பாட்டில் கிரீனா இல்ல அந்த லீஃப் கிரீன் வருமே அதான் பேரட் கிரீனா? இல்ல, பாட்டில் கிரீன் உங்களுக்கு பிடிக்குமா இல்ல பேரட் கிரீன் பிடிக்குமா? சரி, உங்க வீட்ல நீங்க எந்த சால்ட் யூஸ் பண்றீங்க? கிறிஸ்டல் சால்ட்டா இல்ல பவுடர் சால்ட்டா?
2: கல்லுப்பு பயன்படுத்துறோம்.
1: கல்லுப்பு தான் பயன்படுத்துறீங்களா? சரி, நீங்க படிச்ச ஒரு ரைம் சொல்லுங்களேன், ஞாபகம் இருக்கா?
2: அம்மா இங்கே வா வா.
1: என்னத்தான் கேட்டாலும் நாங்க தமிழ்ல தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பிடிவாதத்தோட ரொம்ப சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகேங்க, தேங்க்யூ. தொடர்ந்து இதே மாதிரி கேம்ஸ் வந்து கலந்துக்கங்க சரிங்களா? நன்றிங்க.
0: ஓகே, சூப்பராக வந்து பேசிட்டாங்க இல்லைங்களா? இப்போ அவங்க பேசும்போது தான் நமக்கு தெரியுது நிறைய வார்த்தைகள் வந்து இது தமிழ் தானா அப்படின்றது வந்து நமக்கே சந்தேகமாக இருக்கு இல்லைங்களா. அதுலேயும் முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த சட்னி, சாம்பார், பிரியாணி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அது உண்மையிலுமே தமிழ் தானா அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ளேயே இருக்குது. இதிலிருந்தே தெரியுது எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த இதை தமிழ் பயன்பாட்டு வந்து கம்மியாயிருக்கு அப்படின்றது. இது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். நம்ம நிகழ்ச்சிக்காக மட்டுமே இதை வந்து பேசலை, அன்றாட வாழ்க்கையில் நம்மளும் வந்து நம்மளோட தமிழை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்ம எல்லாருக்குமே வந்து சொல்லிக்கிறது. ஓகே, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு இணைந்திரலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: லீலை திரைப்படத்துல இருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். ரொம்ப சூப்பரா வந்து எதிரும் புதிரும் நிகழ்ச்சி வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அழகா ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்னு நம்ம கேட்டோம். அந்த ஒரு நிமிடத்தோட புரிதல் பாத்தீங்களா எந்த அளவுக்கு இருக்கு, நான் தமிழ்லயே பேசிட்டு இருக்கேன்.
1: எனக்கு தெரியாது
0: ரெண்டு வார்த்தை.
1: காஃபியே போட தெரியாது, டீ போட தெரியுமா?
0: தேநீர் வந்து ஏதோ ஓரளவுக்கு போடுவேன்.
1: சரி ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஓரளவுக்கு எப்படி,
0: அந்த ஓரளவு
1: ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல இருந்து ரெண்டு வரைக்கும் கரெக்டா சொல்லணும்.
0: ஓகே, இது சரியா தவறான்றது வந்து எனக்கு தெரியாது. நான் வந்து இப்படிதான் தேநீர் தயாரிப்பேன் சரிங்களா.
1: எப்படி
0: அப்படின்னா, கொஞ்சம் பால் பாத்திரத்துல ஊத்திட்டு நம்ம வந்து அடுப்பு மேல வச்சிடணும். வச்சிட்டு பால் சூடாகி வரும்போ கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி
1: அடுப்பு மேல வச்சதுமே சூடாயிருமா,
0: அடுப்பு ஊத்தி பத்த வைக்கணும். ஓகேங்களா?
1: எதுல பத்த வைப்பீங்க?
0: ஓகே, அது வந்து தீப்பெட்டி வச்சு பத்த வச்சுக்கணும். ஓகே, தீப்பெட்டி வச்சு பத்த வைக்கணும் சரிங்களா. பத்த வச்சதுக்கு அப்புறம் பால் வந்து கொதிக்கும். கொதிச்சு மேல வரப்போ நம்ம அது மேல தண்ணீர் ஊற்ற வேண்டும். தண்ணீர் ஊற்றி சிறிது தேநீருக்கு தேவையான அந்த தேநீர் பொடி அதை போட்டுட்டு சர்க்கரையும் போட்டுட்டு மீண்டும் ஒரு முறை கொதிக்க வைக்க வேண்டும். ஓகேங்களா? சரிங்களா?
1: ஓகே ஓகே ஓகேங்களா கேட்டு அவுட் ஆயிட்டீங்க.
0: சரி, நான் நீங்க அதை வந்து கண்டுக்கல அப்படின்னு
1: நான் கண்டுக்கல இல்ல, இன்னும் என்னெல்லாம் தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் நோட் பண்ணிட்டு
0: இருக்கீங்க. ஓகே சரி, ஆனாலும் என்னோட இந்த முயற்சிக்கு நீங்க பாராட்டுகள் கொடுத்துதான் ஆகணும். என்ன வந்து ஒரு பாராட்டு நீங்க பாராட்டி இருக்க
1: இதை.
0: ஓகே நன்றி. ஓகே, அதாவது என்னன்னா இப்ப வந்து எனக்கே அந்த புரிதல் வந்துருச்சு. நம்ம எந்த அளவுக்கு வந்து தமிழ் பேசாம ஆங்கிலத்தோட இது வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா அடுத்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சி வரும்போது ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்க. அந்த ஒரு நிமிடம் மட்டும் இல்ல, அந்த ஒரு மணி நேரம் முழுக்க நான் தமிழ்ல தான் பேசுவேன்.
1: சூப்பர்,
0: அது வந்து இன்றைக்கு நான் வந்து முடிவெடுக்கிறேன்.
1: எடுத்த முடிவு.
0: ஆமா,
1: அடுத்த ப்ரோக்ராம்ல நான் கட்டாயமா கேட்டுட்டு பாப்பேன். அம்மா வந்து எந்த அளவுக்கு தமிழ்ல
0: ஒருவேளை உங்க கூட இருந்தா
1: நம்மளுடைய சபதம் எந்த அளவுக்கு நிறைவேறு.
0: கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில என்னுடைய சபதத்தை நான் வந்து நிறைவேற்றிக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சியின் நிறைவுல வந்து இப்படி ஒரு சபதம் எடுக்க வைப்பீங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை ஆஷா. ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசின நேயர்களுக்கும், அதுவுமே முக்கியமா அவுட்டே ஆகாம தமிழ்ல பேசின நேயர்களுக்கு கண்டிப்பா அந்த
1: மத்தவங்களும்
0: கண்டிப்பா முயற்சி எடுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு கடினம் அப்படின்றது இந்த கடைசி ஒரு நிமிடத்துல எனக்கே தெரிஞ்சிருச்சு. சோ அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு இன்றைக்கு இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில ஒரு நிமிடம் தமிழில் பேசுங்கள்ல இணைந்தது நான் உங்கள் ஆர்ஜே அம்மு.
1: நான் உங்கள் ஆர்ஜே ஆஷா.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்திலிருந்து கேட்ட அந்த பாடலுடன் திரைகானம் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 6 மணி. நேர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நிகழ்ச்சியின் நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டதகமிழு வடுகுமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும், முள்ளங்கி மற்றும் டர்னிப் சாகுபடி குறித்து விவசாயி சந்தோஷ் அவர்களுடன் நேர்முகம், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 தெய்வீக கனவுகள் இசை பேருரை, நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 10:30 காற்றோடு கலந்திடவா, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் பேராசிரியர் V.R. இளவழகன் அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி, சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்தும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ, நீரிழிவு நோய் குறித்து டாக்டர் ஈசா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்காணும். காலை கதிரில் நிறைவாக சட்டம் அறிவோம். பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்பு சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் தியான ஜோசப் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்வு தரும் பாடல்கள், 7:40 புதின பக்கங்கள் நிறைவாக அறிவோம் அரசின் திட்டங்கள், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைக்காணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி, 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், தொடர்ந்து 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து சாதனை சிற்பிகள் நிறைவாக ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 10:30 மாணவர் குரல், 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: 24,032. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 6:10. நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை பக்தி பாடல்கள்.

கண்ணப்பா திரைப்படத்திலிருந்து யாசின் நிசா ஸ்டீஃபன் தேவசி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரிய ஹர.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு.
2: எதுக்கு?
1: குட்டியோட ஃபீஸுக்கு.
2: காட்டு.
1: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
2: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
3: RBI.

0: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும் 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும் 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி உட்பட 6 பேர் பத்ம பூஷன் விருதை பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர் பத்மஸ்ரீ விருதை பெற்றனர். எழுத்தாளர் சிவசங்கரிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது.
2: ஸ்ரீமதி சிவ் சங்கரி, சாகித்ய ஏவம் சிக்ஷா.
1: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே மேகதாது அணை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 29 கொலை சம்பவங்களும் 19 பாலியல் குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மாறியிருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யப்போகிறார் என்ற தமிழகத்தின் கேள்விக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.

0: மீனாட்சியம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இது தொடர்பாக தாவேக அரசு மௌனம் காப்பது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1 தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 7 ஒட்டி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். சேலம் மாநகராட்சி ஆணையாளராக திரு லலித் ஆதித்ய நீலமும், திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அக்ஷய அனில் வஹாரேயும், தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அசோக் குமாரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சந்திரகலா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களில் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழாவை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி தேரே தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 6 வெள்ளி 4 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவாண்டா தங்கப்பதக்கத்தையும், கீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரவ் குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் இந்தியா கிர்கிஸ்தானை வென்றது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 130-60 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது.

மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேர்கள் தொடர்ந்து பெட்டத கமலு கேட்கும் முன்,
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: நாக்குவிட்டன ஜனையல்லாக நமஸ்கார. இது ஊட்டி FM 101.8. நங்க ஜனாவு சந்தோ நங்க ஊட்டி FM தோக 6:41 இஜுமணி கெட்டா பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் கேத்தன. ஈ படுகுமொழி பாடல்கள் ஒன்னொந்த ஜனவும் ஒன்னொந்த மாக்கியான பாடல்கள். இதில் சந்தோஷ, துக்க, ஆனந்த, யோசனை எல்லா விதவாத கலந்த ஒன்று கலவையாக நாங்கள் ஜனஜனகு கேத்துந்திதா. நீங்கள் ஆர்வமாக கேட்பா ஈ கதையா நான் இங்கே கை பிளே மாடினேன். இந்தன ஜனதோகை நாங்கள் கேட்பா ஈ கதை ஏனாந்தேகி நீங்கவோ கேத்து நோடிவி. ஊ பேரித உள்ளனே தும்பைய ஊவே நீ நில்லுனே, கண்ணெருடு மீனுனே அது ஒன்று சிங்கரனே, ஊர் அறத ஜோலிக தப்பொந்தும் இல்லையே, மானுமாக்கே ஓடிபா நின்ன சாரே நான் பண்ணனே, நின்ன கூட நேராகி நான் இதனே.

0: இலக்கிய மேடைகள், நாடகங்கள், பத்திரிகைகள் மூலம் சுதந்திர வேள்வி கனலை மூட்டியவர்கள் பற்றி சொன்னீர்கள். ஆங்கிலேயருக்கு எதிரான வலிமையான ஆயுதமாக பேனாவை பயன்படுத்திய பேனாமன்னரை பற்றி சொல்லுகிறேன் என்றீர்களே, அவர் அப்படி என்ன செய்தார் தாயே?
1: மகனே சிவா, சுதந்திர போராட்ட வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றவர்கள் அவர்கள். ஒருவன் பேனா மன்னன் டி எஸ் சொக்கலிங்கம், இன்னொருவன் பத்திரிகையுலக பிதாமகன் ஏ என் சிவராமன். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் 1899 May 3 சங்கரலிங்கம் பிள்ளை லட்சுமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தவன் சொக்கலிங்கம். அவர்கள் மடத்து கடை என்ற பெயரில் ஓர் அங்காடியை நடத்தி வந்தார்கள். தந்தையின் மறைவுக்கு பிறகு சொக்கலிங்கத்தின் சகோதரன் சிதம்பரம் அந்த கடையை நடத்தினான். அதனால் அவனை மடத்துக்கடை சிதம்பரம் பிள்ளை என்றார்கள். 1911 வீரவாஞ்சியால் கலெக்டர் ஆஷ் கொல்லப்பட்ட வழக்கில் மடத்துக்கடை சிதம்பரம் பிள்ளையும் தொடர்பு படுத்தப்பட்டு கைதானான். அதனால் கடையின் பொறுப்பை ஏற்ற சொக்கலிங்கம் தடைப்பட்ட கல்வியை தனி ஆசிரியரிடம் கற்றான். அப்போது காந்தியின் குரல் அவனை அழைத்தது. தென்காசியில் இருக்க விருப்பமின்றி எவரிடமும் சொல்லாமல் சாபர்மதி ஆசிரமம் சென்றான் 18 சொக்கலிங்கம். பிறகு அவன் தாய் காந்தியிடம் வேண்டி அவனை ஊருக்கு திரும்ப அழைத்து வந்தாள். குற்றால அருவியிலே குறிப்பிட்ட நேரத்திலே ஆங்கிலேயரை தவிர வேறு யாரும் குளிக்கக்கூடாது என்று அறிவிப்பு பலகை வைத்திருந்தார்கள். அதை அகற்ற கோரி 20 ஆன சொக்கலிங்கம் அறப்போர் நடத்தினான். தேசபக்தன் நாளிதழில் செய்தி வந்தது. மக்கள் ஆதரவு பெருகி கிளர்ச்சி அதிகரித்ததால் அரசு அந்த பலகையை அகற்றியது. இதன் பிறகு தலைவர்களை தென்காசிக்கு அழைத்து பொதுக்கூட்டங்களை நடத்துவதில் சொக்கலிங்கம் ஆர்வம் கொண்டான். அவ்வாறு தென்காசிக்கு வந்த டாக்டர் வரதராஜுலு நாயுடுவின் பேச்சில் கவரப்பட்டு உடன் சேலம் சென்றான். அங்கே தமிழ்நாடு வார பத்திரிகையின் ஆசிரியராகச் சேர்ந்தான். அவன் எழுத்தின் வீச்சால் மக்கள் ஆதரவு பெருகியது. தமிழ்நாடு இதழ் சேலத்திலிருந்து சென்னைக்கு மாறியது. 1926 தமிழ்நாடு நாளிதழ் தொடங்கப்பட்டது. அதில் அவன் எழுதிய தலையங்கத்துக்காகவே அதற்கு வாசகர்கள் பெருகினார்கள். 1931 வரதராஜுலு நாயுடுவின் கொள்கை மாறியதால் அதிலிருந்து வெளியேறி காந்தி இதழை தொடங்கினான். 1932 காந்தி கைது செய்யப்பட்ட போது செயற்குழு நிறைவேற்றிய தீர்மானத்தை ராஜகோபாலாச்சாரி ஓர் அறிக்கையாக வெளியிட்டார். அதை பிரசுரிக்க அரசு தடை விதித்தது. அதை தன் பத்திரிகையில் துணிவுடன் பிரசுரித்த சொக்கலிங்கம் கைதாகி 6 கடுங்காவல் தண்டனைக்கு உள்ளானார். சிறையில் இருந்து வெளிவந்த பிறகும் ₹500 ஜாமீன் பணம் கட்டி காந்தி இதழை தொடர்ந்து வெளியிட்டான். அப்போது சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவளிக்கும் வகையில் மும்பையைச் சேர்ந்த

சதானந்த் தினமணி என்ற நாளிதழை தொடங்கி ஆசிரியராக சொக்கலிங்கத்தை அமர்த்தினான். அவனது எழுத்தின் வேகத்தில் தேசிய இயக்கம் பெரிதாக வளர்ந்தது. அவனது கனல் கக்கும் தலையங்க கருத்துகள் மக்களிடம் பெரும் ஆரவாரத்தை ஏற்படுத்தின. நேதாஜி சுபாஷ் உள்பட தேச தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினான். மக்கள் ஆதரவால் தென்காசியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வென்றான் சொக்கலிங்கம். 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறை செல்லும் முன்பாக தினமணி இதழுக்கு ஆசிரியராக ஏ.என். சிவராமனை அமர்த்தினான். சிறையிலிருந்து வெளிவந்த பிறகும் தினசரி என்ற நாளிதழை தொடங்கி சுதந்திர போரின் சுருதி குறையாமல் தன் பங்கை செலுத்தினான் சொக்கலிங்கம். சொக்கலிங்கம் விட்டு சென்ற பணியை திறம்படச் செய்தான் ஆம்பூர் நாணு ஐயர் சிவராமன். மொழிகள் பல கற்றவன், உலக விஷயங்களை புரிந்து கொண்டு தமிழக மக்களின் அறிவுக்கு தீனி போட எளிய நடையில் எழுதியவன். அவனது எழுத்து திறமையால் உலகளாவிய போராட்டங்களும் சுதந்திர வேட்கையும் தமிழர் நெஞ்சங்களில் புகுந்து விரிகொள்ளச் செய்தது. 1904 மார்ச் 1 பிறந்த சிவராமன் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆம்பூரை

கருத்து திறமையால் உலகளாவிய போராட்டங்களும் சுதந்திர வேட்கையும் தமிழர் நெஞ்சங்களில் புகுந்து விரிகொள்ளச் செய்தது. 1904 மார்ச் 1 பிறந்த சிவராமன் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆம்பூரை

அனைத்தும் தெய்வம் என்று பாரதியை முன்மாதிரியாக கொண்டு பத்திரிகைகளில் பணியாற்றி இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்தார்கள்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
1: விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் கடந்த 11 தேதியன்று மாவட்ட ஆட்சியர் சுகபத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் நலிந்தோர் நல உதவி திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். இம்மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்க ஒப்படைக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான சிறப்பு தடுப்பு பணி பிரிவு மற்றும் மணல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் கடந்த 13/5/2026 நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் மற்றும் கனிம கடத்தலை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் 2026 மாதங்களில் வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் கனிம வளத்துறை இணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனைகள் மற்றும் வழக்குகள் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. கனிம கடத்தலை தடுக்கும் வகையில் வருவாய், காவல், சுரங்கத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அனைத்து வட்டார அளவிலும் வட்டாட்சியர்களால் பணிக்குழு கூட்டங்களும் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்காக கனிமங்கள் பயன்படுத்தப்படும் போது விதிகளின்படி அனுமதி பெற்று மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் பயன்பாட்டு சான்றிதழ்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த 14/5/2026 மாவட்ட நிர்வாகம், போக்குவரத்து துறை, காவல்துறை மற்றும் பள்ளிக் கல்வித்துறை இணைந்து 2026 ஆண்டிற்கான பள்ளி வாகனங்கள் கூட்டாய்வு பணிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 19/5/2026 மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை சிவகாசி மாநகராட்சி மேயர் சங்கீதா இன்பம் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் ஒரு பகுதியாக சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருத்தங்கள் பகுதியில் பொது சுகாதாரம் மற்றும் அறிவியல் பூர்வமான கழிவு மேலாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் மாநகராட்சி முழுவதும் தூய்மையை பேணுவதில் குடிமக்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் பொருட்டும் தூய்மை திருவிழா 2026 என்ற தலைப்பில் நடைபெற்ற மாபெரும் கூட்டு தூய்மை பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிவகாசி பேருந்து நிலையத்தில் தற்போது செயல்பட்டு வரும் பொது சுகாதார வளாகத்தின் நிலை மற்றும் தூய்மைத்தன்மை குறித்து ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மாநகராட்சியில் உள்ள பொது சுகாதார வளாகங்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில் தூய்மை செய்து பொதுமக்களின் சுகாதாரத்தினை உறுதி செய்ய வேண்டும் என தொடர்புடைய அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா அறிவுறுத்தினார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களைச் சுற்றி 500 மீட்டர் சுற்றளவிற்குள் அமைந்துள்ள தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் மதுமான சில்லறை விற்பனை கடைகள் அரசால் மூடப்பட்டு வருகின்றன என்றும், அந்த வகையில் சிவகாசி பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வந்த மதுமான சில்லறை விற்பனை கடை முழுமையாக அகற்றப்பட்டுள்ளதை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து உறுதி செய்தார். விருதுநகர் மாவட்டத்தின்

0: வளர்ச்சிக்கு துறை அலுவலர்கள் அனைவரும் ஒரு ஒருங்கிணைந்த வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்றும், கல்வித்துறையில் விருதுநகர் மாவட்டம் எப்பொழுதும் முதன்மை மாவட்டமாக திகழ்வதை உறுதி செய்யும் வகையில் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் உயிர் மற்றும் திசை ஆகிய திட்டங்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்கு உரியவை என்றும், அதேபோல் பொது தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத 500க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 10 மாணவர்களுக்கு ஒரு பொறுப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டு அவர்களை தேர்ச்சி பெற வைக்க மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரும் சிறப்பு நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்றும், கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னேற விளையும் மாவட்டங்களின் பட்டியலில் விருதுநகர் மாவட்டம் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் தொடர் முயற்சியால் பல்வேறு குறியீடுகளில் சிறந்த முன்னிலையில் உள்ளது என்றும், இதே உத்வேகத்துடன் மாவட்டத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக் கொண்டனர்.
1: டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி சிகிச்சா கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி, கே விஜயகுமார் சிவில் சேவா, டாக்டர் எச் வி ஹண்டே சிகிச்சா,
2: டாக்டர் ஆர் ஸ்ரீதர் கம்யூனிட்டி ரேடியோ, ஸ்ரீ என் சுவாமிநாதன் கலா பக்தி சங்கீத், ஸ்ரீமதி ஷிவ் சங்கரி சாஹித்ய ஏவம் சிக்ஷா.
0: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். நடப்பாண்டில் 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதில் இன்று நடைபெற்ற விழாவில் 66 பேர் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர். அடுத்த கட்டமாக 65 பேருக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை விரைவில் வழங்குவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமது 57 ஆண்டுகால எழுத்து சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று எழுத்தாளர் சிவசங்கரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 57 வருஷம் நான் ஒரு எழுத்தாளராக இருந்து என்னுடைய பல சிந்தனைகளை சமுதாயத்தோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதே இறைவன் எங்க வீட்டு பெரியவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தாலும் இந்த உயரிய விருது கிடைச்சி ரொம்ப ஒரு இந்தியராக இருந்து இந்த பத்மஸ்ரீ விருதை பெறுவதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடினமான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த காரியமும் வெற்றி பெறும். வருங்கால எழுத்தாளர்கள் எல்லாம் நிறைய பேர் இப்போ ஏஐயோட உதவி வைத்துக் கொண்டு நிறைய கதையெல்லாம் எழுதுறாங்க. ஆனா கற்பனை செய்து அவங்க அவங்க தங்க கற்பனையோட நல்ல ஒரு தமிழ் இலக்கியத்தை உருவாக்குறது ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். நிறைய படிக்கணும், நிறைய சுத்தி பற்றில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்து அதோட நேர்மையான கடினமான உழைப்பும் கடவுளோட ஆசீர்வாதமும் இருந்தா கண்டிப்பா மிக உயர்ந்த நிலையை எல்லாருமே அடையலாம்.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மும்பையில் சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் ஆண்டு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். ஊரக தொழில்துறையை நவீனமயமாக்குவதிலும் இந்த வங்கியின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் அந்நிய செலாவணிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாட்டின் அதிகபட்ச மின் தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஹரியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகபட்சமாக கடந்த 21ஆம் தேதி 271 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்ததாக அவர் கூறினார். இது பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்க உதவிடும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். பருவமழைக்கான சாலை பராமரிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எபோலா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். இதுவரை இந்த நோய் தொற்று இந்தியாவில் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதற்காக பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். நாடு முழுவதும் 250 மாவட்டங்கள் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சலைட் பிரச்சினையிலிருந்து அம்மாவட்டங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 50,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,72,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் 1,96,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். குழாய் மூலம் இயற்கை எரிவாயு பெறுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவிகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவிக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ராய்கட்

0: மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கார் ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஈரான் கூறியுள்ளது. டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கி, இருப்பினும் இந்த பேச்சுகளில் அணுசக்தி திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும் ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும் சௌரகுமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7:25. நேர்கள் தொடர்ந்து விவசாயிகளுக்கான அறிவிப்பு கேட்கும் முன்,
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: ₹10 லட்சம் லாட்டரி எனக்கா? வாவ்,
4: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
5: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டமாக காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 13 முதல் 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 85 முதல் 95% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65 முதல் 75% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும்.

விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பெரிலம் 4 கிராம் 1 கிலோ விதைக்கு, அல்லது பெசிலைசிஸ் சப்டீலியாசிஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர்த்திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை நிர்வகிக்க நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மன்கோசெப் 2 கிராம் 1 லிட்டர் நீரில் அல்லது குளோரோதைலோரின் 2 கிராம் 1 லிட்டர் நீரில் என்ற அளவில் கலந்து மழை இல்லாத நேரங்களில் இலை வழி தெளிக்க வேண்டும்.

0: நேர்கள் இதுவரை வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை கேட்டீர்கள்.
1: ஆண்டுகால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவித் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
2: நேயர்களே, வெயில் காலத்துல சாப்பாடு சீக்கிரமா கெட்டு போயிடும், அதனால ஃபுட் பாய்சன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கணும் தெரியுமா? வீட்டுல செஞ்சு சுட சுட சாப்பாட்டை சாப்பிடுங்க. தயிர் சாதம், மோர், இதெல்லாம் வெயிலுக்கு நம்ம உடம்புக்கு கிடைக்கிற பெரிய வரம். காரமான உணவுகளை கொஞ்ச நாள் தள்ளி வைங்க. உடம்புக்கு எது நல்லதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டிய கோடை காலத்துல உடம்பு சரியில்லாம படுத்துறாதீங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டல வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7:30.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய நிகழ்ச்சியில் பயிர் சாகுபடிக்கு உரங்களின் முக்கியத்துவம் குறித்து நேர்முகம், கிராமிய பாடல் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பயிர் சாகுபடிக்கு உரங்களின் முக்கியத்துவம் குறித்து விவசாயி பி என் ராஜேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர் பிரதாப். முன்னதாக பாரத பிரதமரின் கிசான் சம்மான் நிதி யோஜனா, அதாவது பிஎம் கிசான் திட்டத்தின் பயனாளி அப்புக்கோடு பகுதியைச் சேர்ந்த பி நடராஜன் அவர்கள் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் அப்புக்கோடு கிராமத்தைச் சேர்ந்தவன், நீலகிரி மாவட்டம். என்னோட பெயர் பி நடராஜன். நான் வந்து 14 இன்ஸ்டால்மெண்ட் வந்து பிஎம் கிசான் நிதி வாங்கியிருக்கேன், சம்மான் நிதி. இந்த நிதி வந்து சிறிய அளவுக்கு இருந்திருந்தாலும் நமக்கு அப்பப்போ ஒரு ஊக்கத்தொகையாக தான் இது இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ஒரு விதை வாங்கினாலோ இல்லை ஏதாவது உரம் வாங்கினாலோ கரெக்டான டைமுக்கு வந்து நமக்கு சரியாக ஒரு பயனடைஞ்சதாக இருந்தது. இது ஒரு நல்ல திட்டம். ரெண்டாவது வந்து நம்ம ஸ்ப்ரிங்க்ளர் வந்து நம்ம நுண்ணுயிர் இது நீர்ப்பாசன திட்டம். நீர்ப்பாசன திட்டத்தின் மூலம் நாங்கள் வந்து ஒரு 7 வருடத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஸ்ப்ரிங்க்ளர் பைப்பெல்லாம் வாங்கியிருந்தோம் நீர் தெளிப்பு நீர் பாசன வசதிக்காக. அதை இப்போ வந்து நாங்கள் 7 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 7 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ரெண்டாவது டைமு கூட நாங்கள் வந்து பயனுள்ள வாங்கி நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம். அது நல்ல திட்டம். அது வந்து முழுக்க முழுக்க 100% மானியத்தில் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து நம்ம கிராப் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு இது எல்லாமே வந்து பண்ணுவாங்க, முட்டைக்கோசு எல்லாம் பண்ணுறாங்க. இதில் வந்து நாங்கள் வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கு ரெண்டுமே வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். இனிமேல் நிறைய மழை வந்துடும், மழையில் அடிச்சுட்டு போயிடும், தண்ணி ஏறிடும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறனால எங்களுக்கு வந்து அந்த அப்பப்போ வந்து எங்களுக்கு அந்த இது பிரிக்கா வேரிஸை வந்து அந்த சாம்பிள் எடுத்து அதில் ஈல்டு கம்மியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து அந்த பெர்சன்டேஜ் அளவை போட்டு வந்து எங்களுக்கு இன்சூரன்ஸ் தராங்க. அது நல்ல திட்டம். இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய திட்டங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹார்டிகல்ச்சர் மூலியமாக எங்களுக்கு தந்திருக்காங்க. மனமார்ந்த நன்றிய மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு என் விவசாயம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
0: பயிர்களை பொறுத்த வரைக்கும் செழித்து வளரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்காக நம்ம உரங்களை வந்து நம்ம பயன்படுத்தி ஆகணும். குறைந்த ஒரு காலத்தில் ஒரு 3 மாசத்துலேயோ ஒரு 6 மாசத்துலேயோ ஒரு நம்ம ஒரு பயிரை செஞ்சு எடுக்கும்பொழுது அதை நமக்கு லாபம் ஈட்டி தரணும் அப்படிங்கிற விஷயம் வந்து பிரதானமாக இருக்கும். அதற்கு பயிர்களுக்கு இயற்கையான முறையை காட்டிலும் ஆர்டிஃபிஷியலாக நம்மளை எந்தெந்த உரங்களெல்லாம் கொடுத்தா பயிர்கள் செழித்து வளரமோ அதுதான் நம்ம முக்கியமான விஷயமா நம்ம கருதுறோம் இல்லைங்களா? ஸோ அதே கேள்வி தான், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உரங்களின் முக்கியத்துவம் பயிர் சாகுபடியில்
2: நாட்டெருவு ஆர்கானிக் இதெல்லாம் போட்டு இந்த

0: இருக்குன்னு தெரியல. நாட்டெருவு நல்லா கொட்டி விட்டா போதும், ஒரு வருஷத்துக்கு முன்னால் போட்டது அந்த நாட்டெருவு இப்போத்துக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ போட்டது இப்போ அதை எடுக்க முடியாது. அதனால தான் இந்த நம்ம கலப்புறத்தை போட்டால் அந்த குரோத் சீக்கிரம் வந்துடும், அதுக்காக கலப்புறம் போடுறது.
1: ஓகேங்க. பொதுவாக விவசாயியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பெனிஃபிட்டை எதிர்பார்த்து நம்ம நாட்டு உரம் போடுறோம்?
0: நாட்டு உரம் போட்டால் மேக்சிமம் சீக்கு அடிப்பட்டதில் ரொம்ப கம்மியாகும், செடி கொஞ்சம் ஒரு மாதிரி கலருக்கு குரோத்துக்கு யூஸ் ஆகும், லேட்டாக தான் அது இதாகும். நாட்டெருவு இல்லாமல் கலப்புறம் போட்டதெல்லாம் எடுக்கவே முடியாது. கலப்புறம்லாம் ஒரு அர்ஜென்ட் தான், போகத்தில் எடுக்கிறதுக்கு தான் அந்த கலப்புறம். நெக்ஸ்ட் போகத்துக்கு செடி குரோத் வர்றது, ஒரு மூட்டை கொட்டுறதுக்கு ரெண்டு மூட்டை போகணும். அதை விட நம்ம நாட்டெருவு கூட்டி விட்டு இது ரெண்டு மூட்டை போடுறது, ஒரு மூட்டை போதும் நமக்கு, இது ரொம்ப மிச்சாகும்.
1: ஒரு பேஸா, ஸோ ஒரு பேஸா நம்ம நாட்டு உரத்தை பயன்படுத்திக்கலாம், அதற்கு மேலே தான் நம்ம கலப்புறத்தை வச்சு பயிரை கட்டமைக்கிறோம். சரி, இப்போ பேஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். முன்னாருமே சொல்லியிருந்தீங்க பொட்டாஷு டிஏபி, இது ரெண்டுமே பயிரை பொறுத்துதான் பயன்படுத்த முடியுங்களா, இல்லை எல்லா பயிருக்கும் காமனாக பயன்படுத்த முடியுங்களா?
0: பொட்டாஷில் காமனாக பயன்படுத்த முடியாது. வெங்காயத்துக்கு தான் பொட்டாஷு இந்த டிஏபி போடுவோம், மற்ற கிழங்கெல்லாம் வேறு டிஏபி மட்டும் தான் போட்டு எடுத்துருவாங்க. கோஸுக்கெல்லாம் அதில் போடுறதில்ல, காரட்டுக்கெல்லாம் கூட அந்த அடி உரங்கிறது ஒன்றும் இல்லை. பயிர் வந்து ஒரு விதை முளைப்பு வந்து ஒரு நாலஞ்சு நாளில் லைட்டாக இந்த கலப்புறம் போட்டு விடுவாங்க, அவ்வளோதான். இந்த செகண்ட் ரவுண்ட் போடுவாங்க. அடி உரம் போடுறது கிழங்கு பூண்டு.
1: ஓகேங்க. மற்றபடி இப்போ ஒரு பயிர் முளைத்து வரும்பொழுது எந்தெந்த உரங்கள் நீங்கள் பயன்படுத்துவீங்க? அதை பேசிக்காக இருக்கும் இல்லைங்களா, பேசிக்காக ஒரு பயிர் முளைச்சி வருதா, ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இந்த உரத்தை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருவோம் அப்படின்னு நீங்கள் உரத்தை போடுவீங்களா, எந்த உரங்கள் வந்து பயன்படுத்துவீங்க?
0: அது நம்பர் ஃபோர் தான் என்பிகே, நீட்டின் பொட்டாஸ் இந்த இது அந்த மூணு கலப்படத்தில் வரும், அந்த உரத்தை போடுவாங்க.
1: நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் ரெண்டுமே இருக்கு. இது ரெண்டுமே எப்படி பிரித்து யூஸ் பண்ணுவீங்க, அதாவது நம்பர் ஃபைவ் இதுக்கு நம்பர் ஃபோர் இதுக்கு அப்படின்னு பயன்படுத்துவீங்களா?
0: கிழங்கு கோசு இதுக்கெல்லாம் போடலாம் நம்பர் ஃபைவ், மற்றதுக்கெல்லாம் நம்பர் ஃபைவ் போட முடியாது. நம்பர் ஃபைவ்ல யூரியாலாம் நிறைய ஆகும், அமிலத்தை செத்து ஜாஸ்தி ஆயிடும், அதனால செடி அவ்வளோ குரோத் வரும், ஆனால் நம்ம ஈல்டு எடுக்க முடியாது. நிலத்துக்கு மேலே வர்றது நம்பர் ஃபைவ் போடலாம், பிரச்சனை இருக்காது. நிலத்துக்கு அடியில் போடுறதுக்கு கேரட்டு இதுக்கெல்லாம் நம்பர் ஃபைவ் போட்டால் அழுகலாயிரும், வெடிப்பாயிரும், வேஸ்ட் ஆயிரும்.
1: ஸோ நம்பர் ஃபோரில் யூரியா கம்மியாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உரங்கள் போட்டால் தான் பயிர்கள் வளரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? செயற்கை உரங்களை கேட்குறேன்.
0: செயற்கை உரம் போட்டால் தான் செடி ஒரு மாதிரியாக வரும், இல்லைன்னு செடி அவ்வளோ குரோத் வராது, வெள்ளமே அவ்வளோ கிடைக்காது.
1: இதற்கு மாற்றாக என்ன உரங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை பயன்படுத்தியிருக்கீங்க? இப்போ நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ்க்கு பதிலாக மற்ற உரங்கள் இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்களே சொல்லிருக்கீங்க ஆர்கானிக் சொல்லியிருக்கீங்க, நாட்டு உரமாக சொல்லியிருக்கோம். ஸோ நாட்டு உரம் வந்து பயிரை வளர்த்தே தரதோ இல்லையோ, நிலத்தை வந்து மேம்படுத்தி தரும்.
0: அது சரி, அது மேம்படுத்தி தரும். ஆர்கானிக்கெல்லாம் போட்டால் கொஞ்சம் லேட்டு கிராப் தான், நம்ம இப்போத்துக்கு அது பலன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கேரட்டு கோஸு பீட்ரூட்டுக்கு எல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்குள்ளே அந்த எருவெல்லாம் போட்டு வேலி முடிச்சிருவாங்க, இல்லை முப்பது நாளுக்குள்ளே முப்பது நாற்பதுக்குள்ளே முடியும். அதுக்கப்புறம் ஒன்லி தண்ணியும் மருந்து தான். அது ஆகும்போது அந்த ஸ்டேஜில் கொண்டு வர அந்த செடி நல்ல செடி ஒரு குரோத்தை வர்றதுக்கு இது கண்டிப்பாக போட்டே ஆகும்.
1: சரிங்க. ஆர்கானிக் உரங்கள் இருக்குது, உயிர் உரங்கள் இருக்குது, அப்புறம் மண்புழு உரங்கள் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயிர் உரங்கள்லேயே வந்து இந்த மற்ற அசோலா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதாவது நிறைய ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலுமே நம்ம இந்த செயற்கை உரங்கள் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் இதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்மை.
0: இது இப்போத்தது இல்லை, நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி போட்டு பழக்கி விட்டாங்க. அது போட்டால் தான் அது குரோத் வரும், இல்லைன்னு பலன் இல்லை. எவ்வளோ நாட்டெருவு ஆர்கானிக்லி போட்டே இருந்தாலும் கூட இந்த உரம் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் இல்லாமல் காம்பிசு டிஏபி இல்லாமல் ஒரு வெள்ளமே நம்ம எடுக்க முடியும்.
1: இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். நமது இந்திய அரசாங்கம் விவசாயிகளுக்காக ஒரு பிளானை முன்வைக்குது, ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நேரடி உரங்களின் பயன்பாடு அதிகரிக்கணும், கலப்பு உரங்களை வந்து அதாவது ரெடிமிக்ஸை வந்து நம்ம பயன்படுத்துறதை குறைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் எவ்வளோ முனைப்பாக இருக்கீங்க?
0: அரசாங்கம் சொல்கிறது சரிதான், ஏன்னா ஒரு இதில் பொட்டாஷு ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும், ஒன்று இதில் யூரியா இது அமிலத்தன்மை இருக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம மண் பரிசோதனை பண்ணிவிட்டு சரி இவ்வளோ இவ்வளோ இது போட சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி அவ்வளோ அவ்வளோ மிக்சிங், ஏன்னா ஒரு பத்து கிலோ காம்ப்ளெக்ஸ் போட்டால் ஒரு அஞ்சு கிலோ டிஏபி போட்டால் போதும், பொட்டாசு ஒரு பதினஞ்சு கிலோ தேவைப்படும். அப்போ அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டால் விளைச்சலுக்கு நல்லா இருக்கும், ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
1: இல்லை நீங்கள் சொல்கிற விஷயம் ஐ மீன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட் தான். இப்போ ரெடிமிக்ஸாக அதை கலந்து வருது, நான் வந்து அதை எடுத்து தோட்டத்துக்கு போடுறது தான் என் வேலை, மிக்ஸ் பண்ணுங்கிற வேலையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து இதுக்கு ஒரு டைம் போகுது, இதுக்கு ஒரு ஆள் வேணும், ஆள் கூலி வேணும். ஆனால் அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படின்னா பயிருக்கு என்ன ஊட்டச்சத்து தேவையோ அதை நீங்கள் போடுங்க, எதற்காக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போடுறீங்க, எக்ஸ்ட்ராவாக போடுற உரங்கள் மண்ணிலேயே தான் இருக்க போகுது, இல்லை மழை பெய்யும் போது தண்ணியில் அடிச்சுட்டு தான் போக போகுது.

0: வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகுது
1: லாஸ்
0: அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு மனப்பான்மை வந்து விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் அதுதான் வந்து நமக்கு தெரியணும்னு நினைக்கிறோம்.
1: விவசாயிகள் வந்து இதுல ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா இதே நீ சொன்ன மாதிரி ஒருத்தர் டைரக்டா போய் போட்டதுன்னா ஒரு ஆள் தேவையில்ல, தானா போய் போட்டு காட்டு போட்டு இல்ல. மிக்சிக்கு வந்து பண்றதுக்கு அதுக்காக ஒரு 300 400 நம்மளுக்கு கூலி கொடுக்கணும். நமக்கு அந்த வேலை இருக்கும், நிறைய வேலை இருக்கும். மேக்சிமம் அது எவனும் விரும்புறதில்ல. இப்போ மேக்சிமம் ஒரு டீ அறுவுன்னு மிக்சிங்ல வந்து 800 900 இந்த மாதிரி வரும். அப்படி டைரக்டா வர்றது வந்து 1200 1300 300 400 ஒரு பேக்கு நமக்கு விவசாயத்துக்கு லாஸ். டைரக்ட் வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போத்த உலகத்தில் நம்ம மிக்சிங் பண்ணி போடுறதுல ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் தனித்தனியாக போட்டால் பொட்டாசி இவ்வளோ இது நம்ம ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி உரம் போட்டால் விளைச்சல் நல்லாயிருக்கும். மண் பரிசோதனை பண்ணால் எந்தெந்த சத்து அங்கே இல்லை அது கொஞ்சம் அதிகமாக போட்டு போட்டால் நமக்கு காஸ்ட்டு கம்மியாகும், விவசாயமும் நல்லாயிருக்கும்.
0: ஆனால் நடைமுறையில் நிறைய விவசாயிகள் மண் பரிசோதனை பண்ணுறதை தவிர்த்துடுறாங்களே.
1: ஒரு ஏரியாவுக்கு ஒரு டிவி வந்து மண் பரிசோதனை பண்ணல, சரி செக்கப்பு வந்து இப்படி இப்படி போட்டுன்னு சொல்லிட்டு போகணும். அப்போ அவங்க விவசாயி அதை கேட்டு வேணும். பழைய விவசாயிகள் படிக்கல, அவங்களுக்கு எந்த மாதிரி போட்டோம் எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம போய் பர்டிகுலராக சொன்னாதான் அவங்களுக்கு புரியும்.
0: இனி பாரத பிரதமரின் கிசான் சம்மான் நிதி யோஜனா PM கிசான் திட்டத்தில் பயனடைந்த பயனாளி கோத்தகிரி கண்ணேரிமுக்கு பகுதியைச் சேர்ந்த கே சிக்காரி அவர்கள் திட்டத்தை பற்றிய தனது கண்ணோட்டத்தை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். இனி நிகழ்ச்சியை தொடர்வோம்.
2: என் பேர் கே சிக்காரி, கோத்தகிரி கண்ணேரிமுக்கு கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கு நெடுவில் டூவில் வந்து 1.5 ஏக்கர் தோட்டம் இருக்குங்க. அது பாரத பிரதமர் வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்குற 2000 ரூபா வந்து எனக்கு வந்து தோட்டத்துக்கு வந்து எரு போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்பிரிங்லர் வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. டேங்க்குக்கு வந்து எனக்கு ஃப்ரீயாக வெட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எனக்கு வந்து அதில் வந்து இபி கரண்ட் இருக்கனால மோட்டர் போட்டு என்னோடய தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்கேன் நான். அது இல்லாமல் வறட்சி காலத்தில் வந்து எனக்கு அந்த மோட்டர் தண்ணி ஓடுறது வந்து எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் ஸ்பிரிங்லர் வர கவர்மெண்ட் சைடில் வந்து எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க, யூஸாக இருக்குது. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால வந்து எனக்கு தோட்டத்தில் வந்து தேயிலை மகசூல் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். அதை வச்சு நான் வந்து என்னோடய வீட்டு செலவுக்கும் என்னோடய மற்ற அனைத்து வேலைகளுக்கும் அது வந்து பயன்படுத்திக்கிறேன் நான்.
0: இப்போ ஃபேக்டை பேசும், இன்னத்த நாளில் மார்க்கெட்டில் நேரடி உரங்கள் அதிகமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திய அரசு மானியம் வழங்குது, ஸோ அதனால் நேரடி உரங்கள் தான் விற்கணும் அப்படின்னு மார்க்கெட்டில் நிறைய அவைலபிள் இருக்கிறதே நேரடி உரங்கள் தான். ஸோ கலப்பு உரங்கள் கிடைக்குதுங்களா?
1: கலப்புறம் வரும், பிரைவேட்டு கலப்புறம் தான் வரும். ஒரு கம்பெனின்னு அவன் தனியாக ஒரு ஃபேக்டரி இருக்குது, அதே கலப்புறம் தான் அனுப்போம்.
0: இப்போ நிறைய உர கம்பெனிகள் இருக்கு. இப்போ நம்ம உர மூட்டையிலே நம்ம பார்க்குறோம், அதில் வந்து அந்த கம்பெனியோட பேர் வந்து சின்னதாக இருக்குது. அதாவது பாரத் யூரியா, பாரத் டிஏபி இப்படி தான் வருது. அதாவது இந்திய அரசு மானியம் வழங்குது, அதை விவசாயிகளுக்கு கண்டிப்பாக போய் சேரணும், அந்த மானியம் போய் சேரணுங்கிறதுக்காக தான் பாரத் யூரியா பாரத்ங்கிற பேரில் உரங்கள் வந்து தயாரித்து அனுப்புகிறாங்க. ஸோ இதையும் தாண்டி இப்போ பழைய மாதிரி இப்போ நம்பர் 4 மிக்சிங்கு நம்பர் 5 மிக்சிங் இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்குதுங்களான்னு
1: கேட்குறேன். மார்க்கெட்டில் கிடைக்குது.
0: ஸோ விவசாயிகள் வந்து இன்னும் அந்த மிக்சிங் தான் போகிறீங்க?
1: அந்த இந்த மாதிரி போடணும் மைண்ட் செட் இன்னும் விவசாயிங்க வரல. அது எப்படியும் 2 3 வருஷத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு தடவை சொல்லி சொல்லி சொல்லி பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஒரு 10 மூட்டைன்னு ஒரு 200 ரூபா மிச்சானு கூட ஒரு 2000 ரூபா நமக்கு விவசாயிக்கு மிச்சாகும். அதெல்லாம் இந்த விவசாயிகளுக்கு இதுவரை நல்லா தெரியாது.
0: இல்லை அதுதான் விஷயமா இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு பயிருக்கு வந்து இப்போ தழைச்சத்து அதிகமாக தேவைப்படுறதுக்கு தழைச்சத்து போடலாம், மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் தேவைப்படுற ஒரு பயிருக்கு தழைச்சத்தை அதிகமாக போட்டு பிரயோஜனம் கிடையாது,
1: பிரயோஜனம் இல்லை.
0: ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கவர்மெண்ட் கொண்டு வர்றது.
1: அவங்க இதுக்கப்புறம் அது இதை அடிக்கடி இந்த மாதிரி சொல்லியிருந்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்ட் செட்டு வந்துடுவாங்க. இது ஒரு 2 3 வருஷத்துக்குள்ள டைரக்ட் ஃபிட்னஸ் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது.
0: இதுக்கு என்னென்ன முன்னெடுப்புகள் எல்லாமே அரசாங்கத்தின் சார்பாக இது எல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் பண்ணால் இந்த க்ரோத் ஐ மீன் இந்த ரீச் வந்து சீக்கிரமாக மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பீங்க? ஒரு விவசாயம் உங்களுக்கு தெரியும்,
1: ரேடியோ டிவி இதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்டோரி சினிமா வரும்போது அந்த கேப்பில் போட்டால் போதும் மக்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி புரியும். இப்படி தான் போட்டு பார்க்கலாமே ஒரு எண்ணம் வரும். விவசாயி இப்போ 6 மணிக்கு வீட்டுக்கு போனாலும் குளிச்சு குளிச்சு இது பண்ணிட்டு டிவியில் தான் உட்காருங்க, வேறு பொழுதுபோக்கு வில்லேஜ் இந்த விசைப்படுற இதில் வேறு பொழுதுபோக்கு இல்லை. அதனால் அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டு தான் மக்களுக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக மூலையில் பதிஞ்சிடும். சரி இது ஒரு தடவை நான் போட்டு பார்க்கலாமேனு ஒரு தடவை போட்டு பார்த்து நல்லா ஈடு கிடச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் டைவர்ட் ஆகி வந்துடுவாங்க.
0: அதாவது விளம்பரங்களின் மூலயமா மக்களை கவர்றது அப்படிங்கிறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. திருப்ப திருப்பி ஒரு விஷயத்த சொல்லும்போது ஓகே முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையில் வர்றாங்க. ஆனால் இதையும் தாண்டி நேரடியாக இதை பாருங்கள் இந்த உரம் போட்டால் இதுதான் நடக்குங்க அப்படின்னு நம்ம நேரடியாக டெமோஸ் இந்த மாதிரி
1: அது பண்ணால் அது மேக்ஸிமம் எல்லா விவசாயி உரமும்
0: எல்லா விவசாயிகளும் சேர்த்து டெமோ காட்டுவாங்க. இப்ப நமக்கு இப்ப நான் என் தோட்டத்துல டெமோ காட்டணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு மாத்திரம் டெமோ காட்ட மாட்டேன்.
1: சரி, நீங்க இந்த டைம்ல டெமோ காட்டு போயிருவாங்க, அது போட்டு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் அது ஒரு ஈடு வெள்ளை விவசாயம் இப்படி வருதுன்னு நமக்கு தெரியும். அந்த டைம்ல எந்த விவசாயி போய் அந்த காடை பார்க்க மாட்டாங்க. அதனால அந்த விளைச்சல் எடுத்தவனும் சரி இப்படி பண்ண இப்படி பண்ண யாரும் அது வந்த விவசாயிகளுக்கு சொல்லவும் மாட்டாங்க. ஏதோ ஒவ்வொரு ஆள் பார்த்தா இந்த சொல்லுவாங்க, இல்லைன்னா அது அந்த அதுக்குள்ள மறந்துடும்.
0: அப்போ என்ன பண்ணிதான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது? அதாவது இது உங்களுக்கு தெரியும்,
1: இதை மாதிரி பண்ணதுன்னா ஒரு சின்ன சின்ன குறும்படம் 10 நிமிஷம் காலவர் இந்த மாதிரி போட்டு விளைச்சல் இப்படி வந்துருச்சு அப்படின்னு அடிக்கடி டிவி இதில் மேக்ஸிமம் வந்து இப்போ செய்தித்தாள் எல்லாம் போட்டு எல்லாம் நம்ம இது பண்ண முடியுது. டைரக்ட் டிவி இப்போ யூடியூப் இந்த மாதிரி எல்லாம் போட்டால் போகணும். சரி ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாமே போட்டு பார்க்கலன்னு பார்ப்பாங்க, நல்லா விளைச்சல் கிடைச்சா அப்படியே கண்டினியூ ஆயிடும்.
0: இதை நான் ஏற்றுக்கிறேங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு விஷயத்த புஷ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த விஷயத்த வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். இப்போ நேரடி உரங்கள் தான் கிடைக்குது, கலப்புரங்கள் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துட்டா மக்கள்
1: கண்டிப்பாக மக்கள் போட்டு தான் ஆகணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது.
0: ஸோ இந்த எல்லா ஒரு விஷயத்துக்கும் பேஸ் வந்து மண் பரிசோதனை.
1: மண் பரிசோதனை கம்பல்சரி பண்ணால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரம் போட முடியும்.
0: என்னுடைய நிறைவான கேள்வி அதுதான், மண் பரிசோதனை பண்ணுறதில் ஒரு தயக்கம் மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது, எதுக்காக மண் பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஏன் இந்த தயக்கம்?
1: போய் கொடுத்தா ஒரு நாள் 2 நாளில் கொடுத்தாலும் பரவாயில்ல, அது ஒரு விவசாயி 40-50 கிலோமீட்டர் ஊட்டிக்கு வரணும், கொடுத்துட்டு போய் மறுபடியும் அந்த ரிசல்ட் வாங்கிறதுக்கு 1 நாள் வரணும். அந்த வந்து அந்த ரிசல்ட்டில் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னா மக்களுக்கு அந்த புரிகிற மாதிரி இருந்தால் சரி மெக்னீசியம் போட சொல்லுவாங்க, இது 1 ஏக்கருக்கு இவ்வளோ தான் போட சொல்லுவாங்க. விவசாயிகள் இதுவரை அந்த மாதிரி போட்டு பழக்கம் இல்லை, எடுத்தனா அள்ளி போட்டுற வேண்டியது தான், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிச்சம் பண்ணணும் இல்லை, 1 தடவைக்கு 2 தடவை போட்டு முடிச்சிருவாங்க. அவங்க ஐடியா வந்து சொன்னால் சரி 10 நாளில் 1 தடவை போடுங்க, 30 நாளில் 1 தடவை போடுங்க, 60 நாளில் அந்த ஒரு மாதிரி போடுங்க, எல்லாமே நல்லா வரும். அந்த 3 தடவை போடுறதுக்கு இவனுக்கு கூலி வேஸ்ட்டாகும், அவனுக்கு டைமும் இருக்காது. எப்போ ஷார்ட்கட்டாக அந்த வேலை சீக்கிரம் முடியுமோ அதை முடிச்சுட்டு அவங்க வேறு வேலை பார்க்க போயிடுவாங்க. அந்த மைண்ட் செட் வரதோ கொஞ்சம் நாளும் ஆகும், இது இப்போதான் வாரத்து இதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி டைரக்ட் உரம் தான் கிடைக்கும், இந்த உரம் கிடைக்கலன்னு போதும் ஆட்டோமேட்டிக் அந்த இதுக்கு வந்துடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, அது இல்லாமல் ஒன்றும் ஆகாது.
0: நிறைவா நான் 2 விஷயங்கள் நீங்கள் பேசுனதை நான் பாயிண்டாக எடுத்துக்கிறேன். முதல் விஷயம், விவசாயிகளுக்கு புரியணும், அதாவது இந்த உரம் பயன்படுத்துறதுனால இவ்வளோ விளைச்சல் கிடைக்கும், இவ்வளோ செலவு எனக்கு கம்மியாகும் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுன்னா விவசாயிகள் பயன்படுத்துவாங்க. 2வது, அவங்க மனசில் நம்ம பதிய வைக்கணும், அதுக்கான முயற்சிகள் இன்னும் நம்ம நிறைய எடுக்க வேண்டியது. இந்த ஒரு அமர்வில் விவசாயத்தில் உரங்கள் பயன்பாடு, அதாவது நேரடி உரங்கள் பயன்பாடு அதிகமாக இருக்கா இல்லை கலப்பு உரங்களின் பயன்பாடு அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி எங்களோட விவரிச்சிங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சிறப்பான நேர்முகம் அளித்தமைக்காக நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: இதுவரை பயிர் சாகுபடிக்கு உரங்களின் முக்கியத்துவம் குறித்து விவசாயி பி என் ராஜேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர் பிரதாப். பாரத பிரதமரின் கிசான் சம்மான் நிதி யோஜனா PM கிசான் திட்டத்தின் பயனாளி கோத்தகிரி திம்பட்டி பகுதியை சேர்ந்த கே ராம்தாஸ் அவர்கள் திட்டம் குறித்த தனது கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்.
3: என் பேர் வந்து ராம்தாஸுங்க, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியை சேர்ந்த தேயிலை விவசாயி. நம்ம பிரதமருடைய ஊக்கத்தொகை ஆண்டுக்கு வந்து 3 தடவை தருகிற அந்த ஊக்கத்தொகை வந்து 2000 ரூபாய் நான் வாங்கிட்டு இருக்கிறேன். கரெக்டான நேரத்தில் அது கிடைக்கும் போது வந்து அந்த 2000 ரூபாயில் வந்து என்னுடைய தோட்டத்துக்கு வந்து களை எடுக்க வந்து ரொம்ப பயன்படுது. தேயிலை தோட்டத்தில் வந்து அதிக அளவில் வந்து களை வரும்போது அந்த களை கூலிக்கு வந்து அதிக அளவில் வந்து நான் செலவு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த 2000 ரூபாய் கிடைக்கிறது அந்த ஒரு வருஷத்துக்கு 3 தொடக்கிடும் போது முழுக்க முழுக்க எனக்கு வந்து களை எடுக்கிற செலவுக்கு வந்து அது அதிகப்படியாக வந்து எனக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்குங்க. அதே நேரத்தில் PM நீர்ப்பாசன, அதை வந்து நுண்ணீர் பாசன திட்டம் வந்து நீலகிரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை மூலம் வந்து நான் வந்து பைப்பு வாங்கியிருக்கிறேங்க, அதை நுண்ணீர் பாசன பைப்பு. வேளாண் தொழில் சங்கம் மூலமாக நான் வந்து கிணறு வெட்டியிருக்கிறேன், அந்த மானியத்தில் கிணறு வெட்டியிருக்கேன், அதிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு இந்த நுண்ணீர் பாசன பைப்பு மற்றும் ஸ்ப்ரிங்லர்லாம் கொடுத்ததுனால இப்போ தேயிலை தோட்டத்தில் வந்து பெரும்பாலும் வந்து மழையை நம்பி தான் இருக்குது. ஆனாலும் என்னுடைய தோட்டத்தில் வந்து இந்த ஸ்ப்ரிங்லர் தண்ணி இருக்கிற வசதிக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங்லர் கொடுத்ததுனால அதுவும் 100% மானியத்தில் வந்து பிரதமர் வந்து நமக்கு இந்த திட்ட நுண்ணீர் பாசனம் கொடுத்துருக்காரு. அந்த 100% மானியத்தில் வந்து நான் பைப் வாங்கியிருக்கிறதுனால நான் வந்து நீர்ப்பாசனம், அதாவது நுண்ணீர் பாசனம் வந்து தேயிலை செடிக்கு செஞ்சிட்ருக்கிறேன். வந்து மகசூல் ஆதிச்சிருக்கு, எனக்கு வந்து சரியான நேரத்தில் மழை இல்லாத நேரத்துலையும் செடிகளெல்லாம் வறண்டு போகாமல் என்னால் வந்து பாதுகாக்க முடியுது. இந்த வெள்ளை வெங்காயம் வந்து போட்டிருக்கிறேன், அந்த வெள்ளை வெங்காயம் போடுறதுக்கு வந்து இப்போது இந்த 2 வருஷமாக தான் வந்து இன்சூரன்ஸு கிராப் போட்டிருக்கிறாங்க. அந்த இன்சூரன்ஸில் வந்து இப்போ எனக்கு காப்பீடு திட்டத்தில் எனக்கு இந்த 2 தடவை நல்ல வெள்ளை வெங்காயம் விளைஞ்சதுனால இன்சூரன்ஸ் கிராப் வந்து காசு வந்து கிடைக்கல, ஆனாலும் ஒரு நம்பிக்கை ஏதாவது பேரழிவு வரும்போது எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. அப்போ இந்த மூணு திட்டமும் வந்து பிரதமர் இந்த மூணு திட்டம் வந்து எனக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இப்போ சிறு சிறு உதவிகளானாலும் கூட ஒரு விவசாயிகளுக்கு வந்து இந்த திட்டம் மூலம் வந்து ஒரு நல்ல பலன் இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க. இந்த திட்டம் மூலம் பயனடைஞ்ச அனைத்து வகைக்கும் நான் நன்றி தெரிவிச்சுறேன். இந்த திட்டங்களை வகுத்து கொடுத்த பாரத பிரதமர்களுக்கும் என்னுடைய வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க.
4: இனி கிராமிய பாடல்.

இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி ஆர். பிரதாப்.

0: ஜிபூம்பா.
1: ஹாய் ஜிபூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-ல இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜிபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s please.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: திங்கள் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நில நில.
1: ஜிபும்பா, அப்படியே 2K songs கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: நேர்களே, கோடை காலத்துல இருக்கும், கண்டிப்பா ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணும். கடைகள்ல கிடைக்கிற கலர் கலரான குளிர்பானங்களை விட நம்ம ஊர் மண்ணில விளைஞ்ச இயற்கையான பானங்கள்ல இருக்கிற ருசியும் குளிர்ச்சியும் வேற எதுலயும் கிடைக்காது. இளநீர், மோர், நன்னாரி சர்பத், நுங்கு, இதெல்லாம் இந்த சீசனுக்கு தேவாமிர்தம் மாதிரி. இத குடிச்சா உடம்புக்கு உடனடி புத்துணர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தெருவோர வியாபாரிகளுக்கும் இது ஒரு பெரிய லாபமா அமையும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கலர் கலரான செயற்கை குளிர்பானங்களை தவிர்த்து இயற்கை பானங்களை குடிச்சு நம்ம உடம்புக்கு தேவையான நல்லதை நம்மளே செஞ்சிடலாம்.
5: கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை FM ரெயின்போ, FM கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
4: நேர்களே, கோடை காலத்தை ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சுப்போம். ஆனா பாவம், அந்த தெருவூர நாய்களும் வானத்துல பறக்கிற பறவைகளும் யார்கிட்ட போய் தாகம்னு கேக்கும். அவங்களுக்காக நாம ஒரு சின்ன உதவி செய்யலாமா? உங்க வீட்டு வாசல்லையோ இல்ல மொட்டை மாடியிலயோ ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி வைங்க. அந்த ஒரு சின்ன உதவி ஒரு பெரிய ஜீவனை காப்பாற்றும். வாய் பேச முடியாத உயிரோட தாகத்தை அறிஞ்சு வாசல்ல தண்ணி வைக்கலாம். முடிஞ்சா சின்னதா கொஞ்சம் உணவுப் பொருட்களும் வைங்க. நமக்கு அது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா அந்த கால்நடைகளுக்கு அது மிகப்பெரிய உதவி.

நேயர்களே, இந்த வெயில் நேரத்துல கண்ணில பாக்குறது எல்லாம் சாப்பிடணும் தோணும். ஆனா வயிறு பாவம் இல்லையா? வெயிலுக்கு இதமா அதே சமயம் சத்தான சாப்பாடு எதெல்லாம்? தர்பூசணி, வெள்ளரிக்காய், கிர்னி பழம்னு நீர் சத்து அதிகமா இருக்கிற பழங்களை சாப்பிடுங்க. காய்கறிகள்ல புடலங்காய், பீர்க்கங்காய் மாதிரி நீர் காய்களை அதிகம் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தால இந்த கோடை காலத்தை கூலா ஹேண்டில் பண்ணலாம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரை உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தவேகாவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இத்தொடர்பாக தவேக அரசு மவுனம் காப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவேகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1 தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,00,000 மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய பாரா டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அருணா தன்வார் வெண்கலப் பதக்கம் வென்றார். மங்கோலியாவின் உலான்பட்டாரில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 47 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 6 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி திரேவும், 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கனும், 57 கிலோ எடைப்பிரிவில் தப்சியாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் பாக்யஸ்ரீயும், 65 கிலோ எடைப்பிரிவில் புல்கித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர்சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும், ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரவ்குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 8.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 8:05. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம். நினைத்தாலே இணைக்கும். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில நேர்களாகிய உங்களுடைய விருப்பமான பாடல்கள் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்க கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த தொலைபேசி எண்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9344901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 0423 அப்படின்ற இணைப்பு எண்ணோட 2966781 அப்படின்ற இந்த அலைபேசி எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் அனுப்பும் நேர்கள் உங்களுடைய பெயர், எங்கிருந்து அனுப்புறீங்க அப்படின்ற டீடைல்ஸோட உங்களுக்கு விருப்பமான பாடல், அது இடம்பெற்ற படம், இது எல்லாமே டைப் பண்ணி 8300019118 அப்படின்ற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கே ஜே யேசுதாஸ் அவருடைய குரலில் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் யாருங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் மூலமாக அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கோகிலா பழனிசாமி அவர்கள் தொட்டாம்பாளையம் பகுதியிலிருந்து இவருடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. இவருக்காகவும் இவருடைய குடும்பம் மற்றும் எல்லாத்திற்காகவும் அந்த பாடல் இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: அருமையான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நேர்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசவிருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, அம்மே, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து?
1: நான் ஒட்டிலேருந்து ராஜ்குமார் பேசுகிறோம்.
0: ஓகே, வணக்கம் ராஜ்.
1: இன்னைக்கு இன்னைக்கு நல்லா ப்ரோக்ராம், எல்லா ப்ரோக்ராம்லையும் கலந்தது எனக்கு சந்தோஷம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. சரி, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: இதயத்துக்கு இதமான பாடல்கள் நான் ரெண்டு பாடல்கள் போச்சுக்கேன்.
0: ஓகே,
1: ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரெண்டு பாடல் ஒளி பண்ணதுக்கு.
0: நன்றி, நன்றி.
1: என்னுடைய மனதுக்கு பிடிச்ச பாடல் இன்றைக்கு இந்த நினைத்தாலே இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய உங்களுடைய ப்ரோக்ராம்ல நான் கேட்கிற பாடல் வந்து ஓ பிரியா பிரியா என் பிரியா பிரியா பாடல். படம் வந்து இதயத்தை திருடாது.
0: நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து மனோஜ் சித்ரா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்டிருக்கும் நேயர் யார், எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதா இளங்கோவன், இவங்க வந்து திருப்பூர் கணக்கப்பாளையம் பகுதியிலிருந்து அவங்களுடைய விருப்ப பாடல் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல்

0: காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்கவிருக்கும் நேயர் யாரு எங்கிருந்துன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹாய் மேம், வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்த சந்திரசேகர் பேசுறேன்.
0: இனிய மாலை. வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: இன்னைக்கு வந்து மேம் மெல்ல திறந்தது கதவு, இது திரைப்படத்தின் பேர் மேம். எம் எஸ் விஸ்வநாதன் அண்ட் இளையராஜா அவர்களுடைய சூப்பரான மியூசிக் காம்பினேஷன்ல பா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் கேட்குது. இந்த சாங்கோட மியூசிக் லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேம். இந்த சாங் ஒளிபரப்புறீங்களா?
0: நிச்சயமாக, இந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் கண்டிப்பாக ஒளிபரப்புறோம் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகிரி இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நேர்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி மூலமாக கேட்டுட்டு இருக்கோம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில இந்த நேரம் 8:33. அடுத்த விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் யாரு எங்கிருந்துன்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் மூலமாக இவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தேவாலஹட்டி பகுதியிலிருந்து சுதாகரன், கீர்த்திகா, அம்பிகா, பூங்கோதை, தனிதா, சுமித்ரன் இவங்க எல்லாருடைய விருப்ப பாடலாக அந்த பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: வீர தீர சூர திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பேசவிருக்கும் நேயர் யாரேங்கிறதுன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: இதமான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்குண்டான் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: ஒரு அருமையான பாடல், காற்றினிலே வரும் கீதம் படத்தில் இருந்து சித்திர செவ்வானம் என்ற பாடல்.
0: நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ODFM 101.8.

காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டும் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்கும் நேயர் யார் எங்கன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலயமாக இவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. சத்தியமங்கலம் நெசவாளர் காலனி பகுதியிலிருந்து திவ்ய பாரதி, கலைவாணன், ஹர்ஷா இவங்க எல்லாரும் இவங்களுடைய விருப்பமான பாடல் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டும் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர் யாரு எங்கிருந்து அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். திருப்பூர்ல இருந்து நினைத்தால இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு மனவைக்கா சந்திரசேகர்.
0: இரவு வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: தாவணி கலவுல இருந்து ஒரு நாயகன் உதயமாகிறான்.
0: நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் வெள்ளையங்காடு பகுதியிலிருந்து தர்மராஜ், மகேஸ்வரி இவங்க எல்லாரும் அவங்களுடைய விருப்பமான பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவங்க குரலில் கேட்ட அந்த பாடல் நம்மளுடைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக அமைஞ்சது. கேட்ட பாடல் தாய் வீடு திரைப்படத்திலிருந்து. இத்துடன் இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் சூரியன் சும்மா தீயா வேலை செய்வாரு. அந்த நேரத்துல நம்ம வெளியே போனோம்னு வைங்க, வீட்டுல இருந்து போனப்போ நம்மள பார்த்த நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு திரும்பி வரப்போ யாருப்பா நீன் பாக்குற அளவுக்கு அடையாளம் தெரியாம மாறி இருப்போம். அதனால மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகாதீங்க. போக வேண்டிய கட்டாயம் இருந்தா கொடை, தொப்பி இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. முக்கியமா காட்டன் துணிகளை போடுங்க. உச்சி வெயில் தலையை சுத்திரும், அதனால நண்பகல் வெயில தவிர்த்துக்கலாம்.

0: பயிற்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்
0: அர்ச்சனா தேவி. பட்டய கணக்காளரானது எப்படி, உங்களுடைய அறிமுகம் பத்தி சொல்லுங்க மேம்.
1: ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷனா இருந்தது எங்க அப்பா தான். அவங்கள சிஏவா பாத்திருக்கேன் நானு, பிராக்டிஸ்ல இருந்திருக்காங்க. ஆனா லெவன்த்ல நானு அக்கவுண்ட்ஸ்னு அந்த சப்ஜெக்ட பார்த்த உடனே ஒரு முதல் காதல்னே சொல்லலாம். அவ்வளோ பிடிச்சிருந்தது, அக்கவுண்ட்ஸ்ங்கிற கான்செப்டும் பிடிச்சிருந்தது, அதை ஒரு சப்ஜெக்டாகவும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. டுவெல்த் முடிச்ச உடனே ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதியாச்சு. அண்ட் சர்ப்ரைசிங்லி ஆல் இண்டியா 13th ரேங்க் வந்துச்சு எனக்கு ஃபவுண்டேஷனில். ஸோ இன்னொரு உத்வேகம், நம்ம வந்து கரெக்டான இதில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் எஃபோர்ட் போட்டு படித்தேன். இன்டர்ல 26th ரேங்க். ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்க, சரி 13 வந்துச்சு, 26 வந்துருச்சு, அடுத்து ஃபைனலில் டபுள் ஆகி 52 வந்துடுவோம் போல அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க கிளாஸ் போகும்போதெல்லாம். இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும்போது அது கஷ்டமாக தெரியல. ஸோ ரொம்ப ஆசையாக படித்தேன். அண்ட் ஃபைனலில் ஆல் இண்டியா 4th ரேங்க் வந்துச்சு, விச் வாஸ் லைக் அ சூப்பர் சர்ப்ரைஸ் எனக்கு. அண்ட் லா பேப்பருமே எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு படித்த ஒரு சப்ஜெக்ட். இந்தியாவிலே பெஸ்ட் ப்ரெசன்டட் லா பேப்பர் அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷனும் எனக்கு கிடைச்சிது. ஸோ அது இன்னொரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் ஐ வென்ட் இன் டு எங்கள் இன்ஸ்டியூட்லேயே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு, ஒரு கார்பரேட்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அப்படி என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு.
0: ரொம்ப ஷார்ட்டா ஆனா ஸ்வீட்டா சொல்லிட்டீங்க உங்க ஜேர்னி வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத. மேம் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், விஜயலட்சுமி மேம் கிட்ட, இப்படிப்பட்ட ஒரு பட்டய கணக்காளரை உருவாக்குறதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன மேம்?
2: நான் வந்து இப்ப கரண்டா கன்சல்டன்ட் டீன் ஆஃப் எஸ்ஐஆர்சி இருக்கேன். ஸோ என்னோட பேசிக் பங்களிப்பு எப்படிங்கிறது, என்னோட இன்ஸ்டிடியூட்டோட கைட்லைன்ஸ் படி நான் என்ன பண்ணணுமோ அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற அந்த நிறுவனம் வந்து இது ஒரு ஸ்டாச்சுட்ரி பாடி. அது 1949 நிறுவப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அது வந்து அப்போதுலேருந்து 1949 எப்படி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இருக்கோ அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை தான் நாங்கள் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸப்ட் தட் டெக்னாலஜி பேஸ்டு சப்போர்ட்லாம் நிறைய வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏஐன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் எங்களோட ஐசிஐயில் ஒரு பார்ட், ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்லேயும் இருக்குது, மெம்பர்ஸ் லேர்னிங்லையும் இருக்கு. இப்போ பர்டிகுலராக ஐசிஐ என்ன பண்ணுதுன்றத நான் சொன்னேன்னா தனிப்பட்ட ரோலே எதுவுமே கிடையாது, இட்ஸ் அ கலெக்டிவ் ரோல். ஸோ ஐ வுட் லைக் டு ப்ரிஃபர் மோர் ஆன் ஸ்பீக்கிங் அபவுட் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐசிஐ டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 11 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் தி கண்ட்ரி. இப்போ தமிழ்நாடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 92,000 அப்ராக்சிமேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. இது வந்து February 2026 டேட்டா. இப்போ அப்டேட்டட் டேட்டா வந்து இப்போ போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு ஜூலை மாதம் அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு அப்டேட்டட் டேட்டா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஏன் நம்ம கொண்டு வரோம், அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தான் சிஏ படிக்கலாங்கிற ஒரு மெத்தட் இருந்தது. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டே நம்ம சேர்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மோர் ப்ரொக்ரெசிவ், மோர் அம்பிஷியஸ் அண்ட் மோர் கேப்பபிளாக இருக்காங்க.
0: மேம், சிஏ கோர்சஸ் பத்தி முதல்ல டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அந்த டீடைல்ஸ் ஃபுல்லா சொல்லிடுங்க மேம்.
2: சிஏ வந்து 3 லெவல்ஸ் மேடம், சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர்மீடியட், சிஏ ஃபைனல். இந்த சிஏ ஃபவுண்டேஷன்ங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் மாதிரி, ஃபவுண்டேஷன் புரிஞ்சுக்கலாம் நீங்க. இது வந்து என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். எக்ஸாம் எழுதுறதுங்கிறது 12th எக்ஸாம் பாஸ் வந்தோடனே தான் அவங்க வந்து அந்த எக்ஸாம் எழுத முடியும். 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அக்கவுண்டிங், பிஸ்னஸ் லாஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எக்கனாமிக்ஸ். இதில் வந்து 2 சப்ஜெக்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ், 2 சப்ஜெக்ட் வந்து எம்சிக்யூ சாய்ஸ் மாதிரி. ஸோ முதல் 2 பேப்பர் 3 hours, அடுத்த 2 பேப்பர் 2 hours. ஸோ இந்த 4 பேப்பருக்கு ஆவரேஜாக அவங்க வந்து 200 வாங்கணும். ஓகேங்களா? பாஸ் பர்சன்டேஜ் 40. இதுதான் வந்து என்ட்ரி லெவல் ஃபவுண்டேஷனோட ரூல்ஸ். ஸோ இது வந்து 12th முடித்தவங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது. இதை பாஸ் பண்ணோன்னு உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்டர்மீடியட்க்கு ரெஜிஸ்டர் பண்ணும். இங்கே ஃபீஸ் வந்து அந்தந்த லெவலுக்கு தான் வாங்குவோம். ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணால் தான் இன்டர்மீடியட்க்கு வாங்குவோம், ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ இன்டர்மீடியட் வந்து 6 சப்ஜெக்ட்ஸ், இட்ஸ் இஸ் மேட் ஆஃப் 2 குரூப்ஸ், ஒரு குரூப்பில் 3 சப்ஜெக்ட். ஸோ 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் படிப்பாங்க, அட்வான்ஸ்ட் அக்கவுண்டிங் படிப்பாங்க, டாக்ஸேஷன் படிப்பாங்க, ஆடிட்டிங் படிப்பாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க படிப்பாங்க அதில். ஸோ ஒரு குரூப்பாக வந்து பாஸ் பண்ணோன்னா அவங்க 150 மார்க் வாங்கியிருக்கணும். அகெயின் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் 40, டோட்டலாக வந்து 150 வாங்கணும். குரூப்பாகவும் எழுதலாம், 2 குரூப்பை சேர்த்தும் எழுதலாம். 2 குரூப் சேர்த்து எழுதினாங்கன்னா 300 out of 600 வாங்கியிருக்கணும். ஸோ ஒன்றுத்தில்

0: சி ஒன்றுல கம்மி வாங்கிட்டு ஃபைனலாக 300 மினிமம் பாஸ் 40 இருந்தால் இன்டர்மீடியட் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு ஸ்டடி பீரியட் வந்து 8 மந்த்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 8 மந்த்ஸ் முடிச்சோன்னா அவங்க அந்த எக்ஸாமை எழுதலாம். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் வரவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. காலேஜில் முடிச்சுட்டு ஆர் காலேஜோட 4th செமஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு கரெக்டாக காலேஜ் முடித்த உடனே இமீடியட்டாக வர எக்ஸாமில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ நிறைய இருக்காங்க. ஸோ இது வந்து பேரலல் என்ட்ரி மாதிரி. இன்டர்மீடியட் முடிக்கிறாங்க, அடுத்தது வந்து ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிடுவாங்க. அன்இன்டரப்டட் ஆர்டிகல்ஷிப் 2 இயர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ITT கோர்ஸ் முடிச்சுடுவாங்க. அடுத்தது பேரலலாக ஸ்பாம் எக்ஸாம்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் 4 பேப்பர். அந்த 4 பேப்பர் எழுதுவாங்க, செட் ஏ, செட் பி, செட் சி, செட் டி. இது எப்படின்னா இன்ஸ்டிடியூட்டில் போய் வெப்சைட்டில் அவங்க லாகின் பண்ணி ஆன்லைனாக படித்து ஆன்லைனாக எக்ஸாம் எழுதணும். கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், ரொம்ப ஈஸி. இதை படிச்சுட்டு பேரலலாக ஃபைனலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் எவ்வளோ பேப்பர்ஸ்? அகெயின் 6 பேப்பர்ஸ். ஸோ இந்த 6 பேப்பர்ஸ் வந்து ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு 6 மாதம் கழித்து அந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ டோட்டலாக 20 பேப்பர் மேடம். ஓவர் அ பீரியட் ஆஃப் 3.5 இயர்ஸ் தே ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர்.
1: ஸோ 20 பேப்பர்ஸ் 3.5 இயர்ஸ் தான் டியூரேஷன்,
0: மேக்ஸிமம் 4 இயர்ஸ்னு வச்சுக்கலாம் நீங்கள்.
1: இது வந்து ஈக்குவலன் டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம்.
0: ஈக்குவல் மோர் தென் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மேடம், ஏன்னா இட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் கிராஜுவேஷன் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்.
1: ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி அப்படியும்
0: சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம்.
1: இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் ஒரு மித் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப டஃபான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. இன்னொன்னு, ஒன்ஸ் வந்து நம்ம அதுல வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுல வந்து பாஸ் பண்றது கஷ்டம், எல்லா பேப்பர்ஸும் எழுதும் என்னென்னவோ சொல்றாங்க.
0: கரெக்ட்,
1: இதை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்க மேம்.
0: நாங்களும் நிறைய பேரண்ட்ஸ் வரும்போதும் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போதும் இந்த ஆங்ஸைட்டியை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. பேசிக்காக சேலஞ்சிங் கோர்ஸ் தான் இது, ஏன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து உங்களோட சிக்னேச்சர் இஸ் கோயிங் டு பி ஸோ வேல்யூபிள் இல்லையா. ஸோ சேலஞ்சிங்காக தான் இருக்கும், பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு அட்டஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஆடிட் ஃபங்க்ஷன்ஸ், அஷூரன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் ஸ்டாச்சுட்ரியாக நம்ம பண்ணும்போது, அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம சிக்னேச்சரை ட்ரஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எக்ஸாம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், பட் இம்பாசிபிள் கிடையாது. ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன், பர்சீவரன்ஸ் தான் இதுக்கு முக்கியம். இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியறது இல்லைன்னா, ஒரு பேப்பர் போயிடுச்சுன்னா 3 பேப்பர் எழுதணுங்கிறது ஜெனரிக்காக கரெக்ட். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 60 மார்க்ஸ் மேலே ஒரு சப்ஜெக்ட் வாங்கினாங்கன்னா அதுக்கு அவங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் டேக்கன் எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் 3 பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேப்பர் பாஸ் பண்ணிடுவாங்க 60க்கு மேலே வாங்கி, ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு போயிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பேப்பரை மட்டும் எழுதி அந்த குரூப்பை கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ இது இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் லெவல்ஸில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, வேர் த ஸ்டூடெண்ட் கேன் கிளைம் எக்ஸம்ஷன் ஃபார் மார்க்ஸ் கோட் அபவ் 60 இன் எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட்.
1: இப்போ ஃபவுண்டேஷன் லெவலில் இப்படி ஒரு
0: ஆப்ஷன் கிடையாது,
1: அதை வந்து ஃபுல்லாக கிளியர்
0: பண்ணி, ஆமாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி 200 மார்க்ஸ் வாங்கணும்.
1: அர்ச்சனா மேம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மேடம் வந்து சொன்னாங்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து தேவை, எப்படிலாம் வந்து எந்த லெவலில் இருந்து வரணும், என்னென்ன லெவல்ஸ் இதில் இருக்கு, எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எந்த வயசுலேருந்து தொடங்குனீங்க? உங்கள் அப்பா தான் வந்து உங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எந்த வயசில் உங்களுக்கு அந்த ஸ்பார்க் இருந்துச்சு?
2: 11th சொன்ன மாதிரி அக்கவுண்ட் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எங்க ஸ்கூல் டீச்சர் வந்து முத பாடம் எடுத்தாருல, அதுல விழுந்தவ தான் நான். ஸோ அக்கவுண்ட்ஸ் தான் என் லைஃப்ல கொஞ்சம் டிராவல் அப்படிங்கறது முடிவு பண்ணிட்டேன் அந்த டேல இருந்து, இட் ஆல் ஸ்டார்ட். பட் ப்ரிப்பரேஷன் பார்த்தா என்னோட பர்சனல் வியூ, இப்ப ஸ்கூல் முடிச்சா என்ன நினைப்போம் நம்ம, ஓகே ஸ்கூல் முடிஞ்சிருச்சு இனிமே ஃபன்னு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். டெய்லி படிக்க வேண்டாம், ஹோம்ஒர்க் இருக்காது, டெஸ்ட் இருக்காது, செல்ஃப் லேர்னிங்கிற கான்செப்ட் குள்ள போயிடுவோம். அதாவது செல்ஃப் டிசிப்ளின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், நான் என்ன பண்ணேன் பிகாஸ் ஹவு ஐ ஸ்கோர்ட் அப்படிங்கிற பேசிஸ்ல ரொம்ப ஓப்பனா ஆனஸ்டா இஃப் ஐ ஹாவ் டு டெல், ஸ்கூல்ல நான் எப்படி படிச்சேனோ டெய்லி பேசிஸ்ல, டெய்லி பாடங்களை அன்னன்னைக்கு சாயங்காலமே உட்கார்ந்து படிக்கிறதா இருக்கட்டும், போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் கொடுக்குற மெட்டீரியல் மாதிரி, அதுதான் ஹோலி பைபிள், தட் இஸ் த ஃபைனல் எண்ட் டு எண்ட். அதை படிச்சாவே ஈஸியா கிளியர் பண்ணிடும். டஃப் அப்படின்னு சொல்றது வந்து அந்த இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாவே சேலஞ்சிங்காக இருக்குங்கிறது நான் அப்சல்யூட்லி ஒத்துக்கிறேன். பட் எண்ட் டு எண்ட் நீங்கள் படிச்சீங்க வித் த சேம் கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், கமிட்மெண்ட் ஆஸ் ஸ்கூல். நீங்கள் வேற எதுவும் புதுசாக பண்ண வேண்டாம். ஸ்கூலில் என்ன பண்ணீங்களோ டெய்லி படிக்கிறது, அதை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக யுல் பி ஏபிள் டு டூ இட். 4 இயர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் இஸ் செட்டில்டு, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இட்ஸ் லைக் ஒரு பஞ்ச் ஆஃப் மாஸ்டர் கீஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அவ்வளோ டோர்ஸ் இருக்கு, எந்த டோர் வேணாலும் எப்பனாலும் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் தட் இப்போ நான் இந்த டோர் ஓபன் பண்ணிட்டேன் போச்சு அதுக்குள்ளதான் போகணும். யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக்,

0: சூஸ் அன் அதர் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் இன்ஸ்டியூட்ல வந்து தே ஹாவ் சோ மெனி சர்டிபிகேட் கோர்சஸ், சோ மெனி போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்சஸ். ஸோ உங்களுக்கு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இன்டைரக்ட் டாக்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இன்டர்நேஷனல் டாக்ஸேஷனில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங்கில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இல்லை எனக்கு ஆன்டி மணி லாண்ட்ரிங் அது பிடிச்சிருக்கு, ஃபாரன்சிக் ஆடிட் பிடிச்சிருக்கு, இட்ஸ் லைக் ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். ஸோ அதனால இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கெரியர் ஆப்ஷன், தான் ஒரு சிங்கிள் ஆப்ஷன் இல்லை, இட்ஸ் லைக் அ பிளத்தோரா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் அண்ட் கிவன் டு யூ ஆன் அ பிளாட்டர் அண்ட் யூ கெட் டு சூஸ். அந்த மெனுவில் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணது ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வேற ஏதாவது போகணுன்னாலுமே கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கும். இன்ஸ்டியூட் கீப்ஸ் டோனிங் அஸ். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டெல்லிங் மேம், இட் டசன்ட் மேக் ஒரு பர்சனை வந்து கெரியர் ஜாப் அப்படின்னு மட்டும் இல்லாமல் எங்களை செதுக்குது ஆஸ் அ ஹியூமன். நான் ஸ்டூடெண்டாக என்டர் ஆனதுக்கும் சிஏ முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகும்போது ஐ வாஸ் சோ ஃபைன் டியூன்ட் ஆஸ் அ பர்சன், ரிஃபைன்ட் ஹியூமன் பீயிங்காகவே மாறிட்டேன். தே கிவ் அஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ், நீ படிச்சு முடிச்சிட்டேன்ஸ்
1: வந்து உங்களை மோல் பண்ணிடு,
0: ரொம்ப மோல் பண்ணிடும். எனி ஸ்டூடெண்ட் ஐ எம் ஷுர் வில் ஷேர் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஷுவராக தெரியும். யார்கிட்டனாலும் கேளுங்க, ஒன்ஸ் தே என்டர் சிஏ அண்ட் தே கம் அவுட் தே வில் பி அ டோட்டலி எத்திக்கல் ரிஃபைன்ட் ஹியூமன் பீயிங். உங்களை செதுக்கியிருப்பாங்க ஃபார் லைஃப் அண்ட் ஃபார் லைஃப் தட் லேர்னிங் யூ கேன் கேரி ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லை பர்சனலாகவுமே இட் ஹாஸ் அன் இம்பாக்ட் ஆன் யோர் த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் த டிசிப்ளின் த ரெசிலியன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் ஆக்சுவலி ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ்.
1: ஸ்கூல் லெவல்ல இருந்தே நாம கேள்விப்பட்ட விஷயம் நினைக்கிறேன், டிசிப்ளின் இருந்தா எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: கண்டிப்பா
1: நீங்க வந்து டீச்சிங் லெவல்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தெரியும் டிசிப்ளின் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த துறை வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, உங்களுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றீங்க மேம்?
2: மெம்பர்ஸுங்கிறதுக்கு தான் அந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு லெவலில் தான் கடந்து போகணும். அதான் ஐசிஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேம்ஸ்லாம் விளையாடுவோம்ல, ஒரு லெவலுக்கு போனாதான் அடுத்த லெவல் மாதிரி நாங்கள் மூணு லெவல் வச்சுருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஃபவுண்டேஷனில் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டாக, ஃபீஸ் 9000 ரூபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு மெட்டீரியல் வீட்டுக்கு வந்துடும். மெட்டீரியல் வந்து அவங்க எப்போ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம், அது ஒரு கூப்பன் கோட் மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ எக்ஸாம் எழுத போகிறதில்ல, நான் இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து தான் எக்ஸாம் எழுத போகிறேன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கலாம், இப்போ கரண்ட்டாக அப்டேட் ஆன மெட்டீரியல் நான் வாங்கிக்கணும்னு நினைக்கும் போது அந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணி எப்போ வேணால் வாங்கிக்கலாம் அந்த மெட்டீரியலை. ஸோ பாக்கி நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோடபுள் மெட்டீரியல்ஸ் வெப்சைட்லேயே இருக்குது, ஆன்லைனாகவே படிச்சுக்கலாம், நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணியும் அதை படிச்சுக்கலாம், புக்ஸ் அப்புறமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அது டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ என்ன பண்ணுவாங்க, படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பண்ணும்போது இதில் 2 திங்ஸ் இருக்குது. இப்போ ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்காங்க, இல்லை வேற மீடியம், ஏன்னா நான் சதர்ன் ரீஜனுக்காக நான் பேசணும். ஸோ 6-7 லாங்குவேஜஸ் நம்ம சதர்ன் ரீஜன்லேயே இருக்கு. அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நான் படிச்சுட்டு வந்திருக்கேன், நான் எப்படி சிஏ படிக்கிறது அப்படிங்கிறது. என்ன நீங்கள் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்காதா?
1: நிச்சயமா.
2: 100 மார்க்குக்கு நீங்கள் எழுதியிருப்பீங்களா, எழுதியிருக்க மாட்டீங்களா? அதே மாதிரி கணக்குங்கிறது அட்லீஸ்ட் 10th
1: படிச்சிருப்பீங்களா? மேக்ஸ் இருந்திருக்கும்.
2: ஆமாம். ஸோ இந்த இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபவுண்டேஷனுங்கிற சப்ஜெக்டே இருக்குது. ஸோ எந்த பேசிஸில் சப்ஜெக்ட் இருக்குன்னா, 6வதுலேருந்து நீங்கள் 10வது அறுதி படித்த இங்கிலீஷு, 6வதுலேருந்து நீங்கள் 10வது படித்த கணக்கு நல்லா புரிஞ்சு தெளிஞ்சு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஜர்னி இன் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டிசிப்ளின்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொருத்தரோட கிராஸ்பை பொறுத்தது மேடம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பேஜில் இன்ட்ரடக்ஷனில் என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்துன்னு சொல்லிடுவாங்க. ஃபவுண்டேஷன் லெவலில் நாலேஜ்னு சொல்லுவாங்க, இன்டர்மீடியட் லெவலில் அப்ளிகேஷன் அண்ட் நாலேஜ்னு சொல்லுவாங்க, ஃபைனலில் வந்து அனாலிட்டிக்கல் சொல்லுவாங்க. நாலேஜ், அப்ளிகேஷன் அண்ட் அனாலிட்டிக்கல், ஒரு முடிவு சொல்லணும் ஃபைனல் லெவலில். ஸோ அந்த லெவலில் அவங்க குவெஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கன்னு தெரியும். உங்களுக்கு கைண்ட் ஆஃப் குவெஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது, இப்படி தான் ஃபார்மேட் இருக்கும் எல்லாமே வந்து அவங்க சொல்லிடுறாங்க. ஐசிஏலேயே வந்து கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2வது பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

நேரம் 9:30. தெய்வீக கனவுகள் இசை பேருரை நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர். வீரராகவன் அவர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

சந்நிதத்தாம் சதாகிருதி ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிகிரணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதியோர் அற்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீ ரங்கநாதா கோய முனி கிருபையா பிராப்த மோக்ஷாசிரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிபபரம் சம்சரியே தேசிகேந்திரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகா.

நின்றுப்பார், ஆஞ்சநேய சுவாமி கதையோடு வந்து நின்றுப்பார், வைரதேயர் வந்து ரெக்கை அடிச்சு அடிச்சு இந்த கெட்ட கடைகள்லாம் விரட்டுவார். அதே மாதிரி விருக்கோதரர் யாரு பீமன் என்ன பண்ணுவார், கதையோடு நின்றுருக்கார். ஏன்னா அப்படி மூச்சு காட்டினாலும் எல்லாரையும் அடக்கிறார். அதனால நமக்கு நல்லதாக வரணும்னாக்க நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை படிக்கணும், நல்ல விஷயங்களை பேசணும். ஆனால் நாம் எல்லாருக்கும் ஜென்ரலாக சொன்னாலுமே இந்த கர்ப்பஸ்திரிகள்லாம் வந்து ராத்திரி படுத்துக்கிச்சே நல்ல விஷயத்தை தான் படுத்துக்கணும், கெட்ட கெட்ட கனவுகளெல்லாம் அப்போ தான் போகும். ஆதிசங்கர் முகோத்பாத சௌந்தர்ய சொல்லிச்சு, தவஸ்வாதிட்டானே ஹுதமகமவி நிஷ்டாய தினதம் தமிடே சம்வர்த்தம் ஜனினி மகதீம் தாம் ச சமயம் யதா லோகே லோகாந்தகதி மகசி க்ரோத கரிதே தயாத்ராயா திருஷ்டியே சிச்சிரம் உபசாரம் ரஜயதி. இதை விசேஷமாக சொல்றாருனாக்க, தாயே பர்வதவர்த்தினி, உன்னுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருந்து எழுந்து உன் கருணை உன் விழி வழியே புகுந்து எனக்கு நல்ல கனவை அருள வேண்டும். அதான் சொல்லிச்சே விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே, உத்தாரணோ துஷ்கிருதியா புண்ணியோ சொப்பனநாசகா. அதைத்தான் சொல்லிச்சு, அனன்யா சிந்தியந்தோமாம் ஏஜனா பரிபாசிதே தேஷாம் நித்யாபியுக்தான யோகக்ஷேம மகாமிகம் என்று நம்முடைய கனவில் வந்து பகவான் உட்காந்துக்கிறார், உட்காந்துட்டு நமக்கு நல்லதை உண்டாக்குறார். முதல்ல இன்றைய தினத்திலே வந்து சத்குரு தியாகராஜ சுவாமியுடைய ஆராதனை தினம் என்ற தினத்திலே, அதனால் வந்து அதை பற்றி முதல்ல தியாகராஜர் முதல்ல நினைச்சிட்டு அடுத்த பின்னால் போவோம். தியாகராஜர் வாழ்ந்த காலத்திலே அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். ராமநாமா சொன்னதுனால அதை சொன்ன அனைவரும் ராமசாஹிஜியை அடைஞ்சான். அதனால் வந்து ராமனுடைய நாமா பகவானுடைய நாமாக்கள்லாம் மேலும் சிறந்தது. கேன உபாயன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம் பட்டிதே பண்டிதி நித்தம் சோதிமிச்சா மிகம் புருவம் என்று பார்வதி கேட்டவுடனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று ராமநாமாவே சொல்லிட்டு இருக்கார். அதுதான் அந்த ராமநாமாவை வந்து உடனே ஒரே மூட்டையாக கட்டி சுவராணம் கொண்டு நாரத சுவாமி வந்து தியாகராஜ சுவாமிகிட்ட கொடுத்தார். அதுதான் நாரதர் பரமேஸ்வரன் யமதர்மனு காதல் கூப்பிட்டு காதல் சொல்கிறார், ஓய் நீர் போய் ராமபக்தர்களை உண்மை உங்கள் லோகத்துக்கு அழிச்சு வந்துடாதீர். பரிகர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்யனாம் என்ன வைஷ்ணவானாம், பாக்கி எல்லாருக்கும் தான் விஷ்ணு பக்தர்களுக்கு நான் அதிபதி கிடையாது, ஆனால் பாக்கி இருக்கிறவர்களுக்கு தான், ஆனால் விஷ்ணு பக்தர்களே நீ ஒன்று செஞ்சுடாதுங்கிற. அப்படி ராமநாமாவை பரப்பி சத்குரு ஒரு நாள் என்ன பண்ணுறார், பிரார்த்திக்கிறார் ராமனை, ஹே ராமா உன் உத்தரவுப்படி எனக்கு நீ என்ன உத்தரவிட்டோ அந்த பணியை முடித்து விட்டேன், அதனால் உன் திருவடியில் என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன பண்ணுறார், அவருடைய 79 வயசில் படுத்துக்கிறார். ஆனால் சங்கீதம் உள்ளே இருக்கிறதுனால அவர் வயசுக்கு உடம்புக்கு தான் வயசாகிடுது, தவிர அவர் சங்கீதத்துக்கு வயசே ஆகலை அப்படி இருந்துருக்கார். அப்படி இருக்கக்கூடிய நினைச்சல அன்று ராத்திரி ஒரு கனவு வருது அவருக்கு. என்ன கனவுனாக்க, இவர் இவருடைய பிரார்த்தனை கேட்டு ராமன் என்ன பண்ணுறார், அவருடைய கனவில் வர, தியாகராஜா இன்றிலிருந்து 10வது நாள் புஷ்யபகுடி பஞ்சமி என்று என்னுடைய திருவிடி வந்து அடை அப்படின்னு சொல்லிட்டு வாபான்னு கூப்பிடுறார். உடனே திடுக்குன்னு ஏந்திருக்கிறார் தியாகராஜ சுவாமிகள், ஏந்திருந்து ஆஹா ஆஹா என்னுடைய பிரிய சிஷ்யர்களே வாருங்கள் வாருங்கள், பக்கத்தில் சிஷ்யால படுத்துருக்கான் அத்தனை கூப்பிடுறான். ஒரு அற்புத கனவு கண்டேன், எல்லாரும் வந்து என்ன அருமை என்ன அருமை, சிஷ்யாலாம் ஓடி வந்து கையை கட்டி அவர்கிட்ட நின்றுருக்கான். என்ன சொல்றார், ஸ்ரீ ரகுகுலோத்தமனோடு இருக்கும் பரிஜனங்கள் ராமன் ஆணையை சிறமேற்கொண்டு போட்டி போட்டு கொண்டு சத்திர சாபனங்கள்லாம் எடுத்துக்கொண்டு மற்றும் பலவித உபச்சாரங்களோடு என்னை வந்து ராமனிடம் அழைத்து செல்கின்றார். ராமன் என்ன பண்ணுறார், ஒரு மலை மேலே உட்காந்துருக்கார் தன்னுடைய மனைவி சீதா பிராட்டியோடு புண்ணியோடு உகந்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாடுறார்,

கணவரை கடத்து சரணத்தில் சொல்றார். புலக அங்கிதம் அடைந்த நான் ராமனிடம் ஏதோ கூற வேண்டும் என நினைக்கையில் என்ன பண்ணார், ராமர் என்னை அன்புடன் அழைத்து இன்னும் 10 நாளில் வந்து என்னுடைய திருவடியில் ஒன்று சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், தன்னுடைய மடியை தூக்கி உட்காந்துக்கிறார். உட்காந்து வச்சுக்கிட்டு தானம் பண்ணுறார். இதே அபிப்பிராயத்தை வேதாந்த தேசியம் சொல்லச்சே தனது அதிகார சங்கரத்தில் சொல்கிறார். எப்படின்னாக்க, அக்னி, பகல், சூரியன், சுக்கரபக்ஷ தேவதை, உத்தார இன தேவதை, வருஷ தேவதை, வாயு தேவன், சூரியன், சந்திரன், மின்னல், வருண தேவதை, அவரது குடைகள்லேருந்து வானவர்கள் குடை பிடிக்க இவர்கள்லாம் அழிச்சுக்கிட்டு வந்து இவாளெல்லாம் அழிச்சுட்டு போய் இந்திரன் எல்லாரும் அழிச்சுட்டு போய் எம்பெருமான் திருவடியில் கொண்டு உட்காந்துக்கிறார் அப்படின்னு விசேஷமாக சொல்கிறார். கனவு கண்டதுனால ரெண்டு மகாபுருஷர்கள் வந்து சாயுச்ச பெருமை அடைஞ்சார், ஒன்று நம்மாழ்வார், ஒன்று சத்குரு தியாகராஜ சுவாமிகள். அதே மாதிரி கனவு கண்டதுனால ரெண்டு மகான்கள் அவதரித்தார், ஒன்று ஆதிசங்கர பகவத் பாதர், மற்றொன்று நம்ம வேதாந்த தேசிகன். முதல்ல ஆதிசங்கர பகவத் பாதருடைய வரலாற்றை பார்ப்போம். கரடி க்ஷேத்திரத்தில் வசித்த சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிகளுக்கு நல்ல குழந்தை கிடையாது, சத்புத்திரனே இல்லை. அனாதி காலமாக என்ன பண்ணுறார், மகான்கள்லாம் சொல்கிறா உனக்கு வரம் வேண்டுனாக்க திருப்போரூர் போங்கோ, திருச்சூர், திருப்போரூருக்கு திருப்பேரூருக்கு திருச்சூர். இப்போ இப்போ ப்ரெசண்டே திருச்சூர் இருக்க அதுக்கு திருப்பேரூர்னு பேர். அங்கே வடக்குநாத சுவாமியார், வடக்குநாத சுவாமியார் வந்து பிரதட்சிணம் நமஸ்காரம் செஞ்சுட்டு தினப்படி நெய் அபிஷேகம் செஞ்சு ஒரு மண்டலம் வழிபட்டால் உனக்கு அனுகிரகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுன்னே மகான்கள் மூலம் கேள்விப்பட்டதை என்ன பண்ணுறார், ரெண்டு பேரும் ஆரியாம்பாள் சிவகுரு தம்பதிகள் ரெண்டு பேரும் சிவப்பேரூர் போகிறா. அங்கே போய் தபஸ் பண்ணுறா, தபஸ் பண்ணி 48 நாள் வழிபட்ட உடனே அவளுடைய அவளுக்கு வந்து அவளுடைய தபஸ் பலிக்கிறது. ஒரு நாள் வந்து அந்த பிராகாரத்தில் ரெண்டு பேரும் படுத்துனுக்குச்சே, ஒரே மாதிரி இந்த தம்பதிகளுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுனாக்க, திடுக்கிற ஏந்திருக்கிறா, ஏந்திட்டு ஒத்தர கொத்தரர் எனக்கு ஒரு கனவு வந்து தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, ஒத்தர கனவு ஒத்தருக்கு வந்து மாற்றிக்கிறான். என்ன என்னன்னாக்க, உன்னுடைய உதரத்தில் வந்து சாக்ஷாத் எம்பெருமான் பரமேஸ்வரன் வந்து குடிகொள்ள போகிறான், ஒரு சத்புத்திரனை வந்து அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ரெண்டு பேரும் ஊருக்கு போகிறான். காலடிக்கு போன உடனே கொஞ்ச நாள் கழித்த உடனே ஆரியாம்பாளை வந்து கருவுற்று அந்த குழந்தைக்கு இருக்குது. அப்போ டெலிவரி டயத்தில் என்ன ஆகுதுனாக்க, உள்ள வெளியில் உட்காந்து சிவகுரு உட்காந்து ருத்ர பாராயணம் பண்ணிருக்கார். ஓம் நம சங்கராய, நம சங்கராய அப்படின்னு சொன்ன உடனே

ஒரு கணவனார ஒரு மகாபுருஷன் அவதாரம் பண்ணார். அவர் அவதாரம் பண்ணிட்டு வெறுமை சன்னியாசத்தை வாங்கி சும்மா இருக்கல, அவதாரங்கள் செய்து பல பல அற்புதங்கள் நிகழ்த்தி எல்லா தெய்வங்கள் மேல பல ஸ்தோத்திரங்கள் செய்து உலகக்காக நன்மைக்காக எல்லாம் அஞ்சு அஞ்சு ஸ்லோகங்கள், என்ன கணேச பஞ்சரத்னம், மனிஷா பஞ்சரத்னம், எல்லாம் இது மாதிரி அஞ்சு அஞ்சு ஸ்லோகங்கள், ஏன்னா ஈஸியாக எல்லாரும் வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்தோத்திரங்கள் பண்ணுறார். அதே மாதிரி சொப்பனத்தில் வந்து ஒரு தம்பதிகள் எம்பெருமான ஆராதனம் பண்ணி அதனால் வந்து ஒரு மகானுடைய வைஷ்ணவத்தில் ஒரு மகானுடைய அவதாரம் ஏற்பட்டது. அவர் யாருனாக்கா சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். அவருடைய அவதாரம் எப்படி ஏற்பட்டது? தூப்புலில், தூப்புல்னா வந்து காஞ்சிபுரத்து பக்கத்தில் தூப்புல் அந்த ஊரில் வந்து ஸ்ரீமத் அனந்த சூரி தோதாரம்பார் என்று தம்பதிகள் இருந்துருக்கார். தம்பதிகள் வந்து திருவேங்கடமுடியான் இணையடிகளே தீவிர பக்தி கொண்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சத்புத்திர பேரே இல்லை, ஏன்னா பகவான்கிட்ட ஈடுபட்டுருக்கிறதுனால இந்த குடும்ப வாழ்க்கை பற்றி அவள் நினைக்கிறது கிடையாது. ஆனால் அவளுக்கு வந்து குடும்பம் வந்து சத்புத்திரன் வேணும் இல்லையோ, அதுக்காக அவளுக்கு குலதெய்வம் வந்து வரதராஜ பெருமாள். வரதராஜ பெருமாள்கிட்ட போய் ஒரு நாளைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுறா, என்னுடைய பிதற்கள் கடங்கள் தெய்வ கடங்கள் எல்லாத்தையும் செய்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு சத்புத்திரன் வேணுமே, அதுக்கு நீ எங்களுக்கு உணக்கரகம் பண்ண மாட்டேன்னு கேட்ட உடனே அர்ச்சக முகேன இந்த வரதராஜ பெருமாள் சொல்கிறார், உங்களுக்கு வந்து சத்புத்திரன் வேணும்னாக்க நீங்கள் திருமலைக்கு போங்கோ, திருமலையில் தங்கி அங்கே தவமேற்றுங்கோ, வேங்கடவன் தீர்த்தவாரி திருநாளிலே உங்களுக்கு ஒரு சத்புத்திரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதே மாதிரி ரெண்டு பேரும் அனந்தசூரி தோதாரம்பா தம்பதிகள் திருமலைக்கு போகிறான், திருமலை பேர் தபஸ் பண்ணுறான். தபஸ் பண்ண உடனே ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்கு ஒரு சொப்பனை வருது. ரெண்டு பேருக்கு அதே மாதிரி ஒரு சொப்பனை வந்தோடனே ரெண்டு பேரும் ஒருத்தர் பரிமாறுக்கிறார். என்ன சொப்பனம்னு கேட்டாக்க அனந்தசூரி சொல்கிறார், சொப்பனத்தில் வந்து எம்பெருமான் வந்து தன்னை வந்து ஒரு சிறு மணியாக பண்ணி, சின்ன மணினாக்கா ஒரு கேப்சூல் மாதிரி, என்னுடைய அடிக்கிற மணி இருக்கோ இல்லையோ அந்த கேப்சூல் மாதிரி பண்ணி என் கையில் கொடுக்குறார். அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அதை நீ வந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட்றேன், சாப்பிட்டவுடனே கர்ப்பம் தெளிக்கிறேன், கர்ப்பம் தெளித்தவுடனே நமக்கு சத்புத்திரன் கலக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதே மாதிரி அந்த பெருமாள் சன்னதிக்கு அவள் போகிறான். போன உடனே தீர்த்தம் கொடுக்கச்சு, தீர்த்தத்திலேருந்து ஒரு சின்னூண்டு மணி ஒரு ஏலக்காய் மாதிரி அவள் கையிலேருந்து விழருது. உடனே வந்து அனந்த சூரியன் அப்படின் தோதாரம் கையில் கொடுத்தா அவர் சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே அன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் வந்துடுறான். பத்ரபசமாதகத விஷ்ணு விமல லக்ஷே வெங்கட மகித்ருபதி தீர்த்த தினபூதே, பத்ரபத மாசகத விஷ்ணு விமல லக்ஷே வெங்கட மகித்ருபதி தீர்த்த தினபூதே, பிராதுரபவ ஜகதி தைத்தெறிவு கண்டா அந்த கவிதார்க்கிக மிருகேந்திர குருமூர்த்திய, அந்த கவிதார்க்கிக மிருகேந்திர குருமூர்த்திய. ராமானுஜர் சித்தாந்தத்தை நிலை நிறுத்தி பல கிரந்தங்கள் செய்து இறுதியில் அனைவரும் உய்ய சரணாகதி தத்துவத்தை உலகக்கு அடிக்கிறார். சரணாகதினாக்க அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்று அனைவரும் எம்பெருமான் சரணாகி, பாக்கி யாகங்கள் பண்ண வேண்டாம், யஜ்யங்கள் பண்ண வேண்டாம், உன்னுடைய திருவடியிலே நின்றவளாங்கு என்று மற்றொன்று இல்லேன் நெடுங்காலம் பிழிச்சிருந்தேன் நிலைகிழந்தேன் என்று அவர் பெருமாள் திருவடியில் போய் விழுந்துடணும். திருவடியில் போட்டு உன்னை என்று அகம் பத்ரக்ஷணபரோ பத்ரக்ஷணபரம் ததா நம்ம ஸ்ரீவதே ரேவே தியாப்பான் ரிக்ஷேத்பூதம், அவனுடைய திருவடியில் விழுந்துட்டு நீ தான் எனக்கு கதி எப்படின்னாக்க இந்த அரைக்கிற இந்திரம் இருக்கோ அந்த காலத்தில் உட்காந்து அரைப்பான், அரைச்சின் இருக்குச்சே அதில் அரிசியை போட்டு போட்டு அரைச்சின் இருப்பான், அரைச்சின் இருக்குச்சே கடைசியில் வந்து என்ன பண்ணுவா அந்த இந்திரத்தை அப்படி தூக்கி அரண்ட பார்த்தாக்க நடுவில் இருக்க அச்சுக்கு நடுவில் இருக்க பாக்கி இருக்க தள்ளி பெருமாள் திருவடியிலேருந்து போன அத்தனை அரிசிகளை அரைஞ்சி மாவாக கொட்டியிருக்கோம், அந்த அச்சு தானே பெருமாள், அந்த அச்சுக்கு நடுவில் இருக்கிற அரிசியெல்லாம் அப்படியே உயிரோடு இருக்கும், ஒன்றும் உடையாமல் அப்படியே முழிச்சா இருக்கும்.

அடுத்து கோகுலத்தில் இருக்கிற கோபிகள்லாம் வந்து கண்ணனோட லயானம் செய்து லீலைகள் செய்து கண்ணன் வருவானா கண்ணன் வருவானா நினைச்சிட்டு இருக்கச்சு. எல்லாரும் வீட்டில் படுத்துருக்குச்சு. சொப்பனம் எல்லாருக்கும் தெருவில் தயிர் பால் வைக்கச்சே அவனை நினைச்சுட்டே போகிறான்.

0: ஆனா கோவிந்தா தாமோதரா மாதவான் விக்கிட்டு இருக்க ரோட்ல போயிட்டு இருக்கே விக்கச்சே பெருமாள் என்ன சின்ன இருக்கான். அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு உருவமே ஒரு நிகழ்ச்சிக்கு அங்க ஒரு விசேஷம், அங்க ஒரு கனவு, கனவுல கோபிகள்லாம் ஆனந்தப்படுறா. அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு அற்புதமான கனவு, தெய்வீக கனவு. அசோகவனத்திலே சீதை அன்பை பெற ராவணன் செய்த முயற்சிகள் எல்லாம் கெட்டு போறது. உடனே என்ன பண்றான், அங்கேருந்து வரான், வந்து எல்லார்ட்டையும் மிரட்டுறான், சீதையை மிரட்டுறான். மிரட்டி என்ன பண்றான், அந்த இருக்கக்கூடிய ராட்சிகள்லாம் சொல்லி ராகவம் ராவணம் பஜபர்த்தாரம் ராவணம் பஜபர்த்தாரம் சொல்லு பிரெயின் வாட் பண்ணிட்டேன்னு சொல்றான். என்ன விசேஷம்னாக்க, ஸ்ரீ ரங்கநாதனை குறித்து தவம் செய்து அந்த பரம்பொருளையே பிள்ளையாக பெற்ற கௌசல்யை தசரதன் தம்பதிகளுக்கு ஒரு பெரிய சோதனை வருது. என்ன சோதனைனா, தசரதன் ஸ்ரீராமனுக்கு முடிச்சு விட்ட எண்ணி ஏற்பாடுகள்லாம் செய்கிறார். இதை இருந்த கைகைரி தாதி மூலம் அவளுடைய மனதை கரைத்து பரதனுக்கு பட்டம், ராமனுக்கு 16 வருஷம் காடுன்னு சொல்கிறான். ராமாயணம் எல்லாம் தெரிஞ்சதுதானே, அதனால் வந்து இதை வந்து மனசில் வாங்கி என்ன பண்ணுறார், இந்த அநியாயத்தை நினச்சி குலசேகர மனசில் வந்து அப்படியே கதறல.
1: தொத்தலர் பூஞ்சொரி

கூடம் கடந்து பஞ்சவடி அடைந்து சூற்பலகை முக்கறிந்து கரதூஷணர்களை கொன்று. உடனே என்ன பண்றா? கரதூஷன் கொண்ட உடனே நேர போய் சூர்பனகை ராவணன் போய் சொல்றா, உனக்காகத்தான் பாடுபட்டு சீதையை உனக்காக கொண்டு வந்து நினைச்சேன், ஆனா என்னுடைய அண்ணர்கள் கரதூஷர்கள் மூக்க அறிந்துட்டா ராமன் அப்படின்னு சொன்ன ராவணன் ராவணன் கோபம் வருது. உடனே என்ன பண்றான்? ராவணன் மாரிஜனை மானாக செய்து சீதை ராமரை பிரித்து அதனால் தனமரு வைதேகி பிரிவினுற்று தளர் வைதி சடா வைகுந்த தேத்தி வனமரு கவிரசன் காதல் குண்டு வாலியை குண்டு இலங்கை நகர் அர்க்கர் கோமான் சினமடுங்க மாறுதியாக சுட்டு வைத்து அசோக வனத்தில் வந்து உட்காந்து வச்சுடுறான். உட்காந்து வச்ச உடனே பயமுறுத்துறான், ராவணம் பஜ பர்த்தாரம், ராவணம் பஜ பர்த்தாரம். அரக்கியர்கள்லாம் என்ன பண்ணுறது? பயமுறுத்தல், நீ வந்து ராவணனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை கையை வெட்டி சாப்பிட்ருவோம், காலை வெட்டி சாப்பிட்ருவோம், உன்ன சாப்பிட்ருவோம், பயமுறுத்தல். ஏன்னா ஒத்தித்தரும் ஒரு ரூபத்தை பார்த்தாக்க ஒத்திக்கு தலைமுடியை விரிச்சு கிடக்கும். ஒத்திக்கு ஒத்த கண், ஒத்துக்கு மூணு கண், ஒத்துக்கு அஞ்சு கை, ஒத்துக்கு ஆறு கால், ஒத்துக்கு எட்டு வாய், இப்படி இருக்கிற ராட்சசி சித்திவர சுத்திவரை என்ன பண்ணுறாங்கன்னாக்க நரமாம்சத்தை சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. ஒரே நான் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் 10 மாத காலம் சீதா பரட்டை உட்காந்துருக்கா. அப்போ விபீஷனோட பொண்ணு திருஞ்சட்டை அங்கேருந்து வரா, எல்லா ராட்சசையும் விரட்டுறா, நீங்கள் இன்றைக்கி வந்து இதை மாதிரி சீதையை வந்து மிரட்டினாக்க நாளைக்கு வந்து ராமன் இந்த நாட்டை ஆள போகிறான், ராமன் நாட்டை ஆள வச்சு உங்களெல்லாம் வந்து வதம் பண்ணிவிடுவான், ஆனால் ஓடி போங்கன்னு விரட்டின உடனே எல்லாம் ஓடி போடுறது, அதனால் பக்கம் ஓடி போடுறது. இந்த தருணத்தில் என்னாச்சு? விபீஷன் மகள் திருச்சி எங்கேயாவது வந்த உடனே சொல்கிறா சீதா பிராட்டிகிட்ட வந்து அனுகூலமாக சொல்கிறா, பிராட்டியே நான் அருமையான ஒரு கனவு கண்டேன், இந்த ராவணன் அழிய போகிறான், அதே மாதிரி வந்து ராமன் வந்து சகல விதமான வெற்றிகளை குவிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமாக கொண்டாடுறான். சீதைகிட்ட வந்து திருச்சேட்ட தன்னுடைய கனவை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னாக்க ஒரு சுபமான கனவு சொல்கிறான், சுபமான கனவு மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம், அடுத்த கனவு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ராவணனுடைய அழிவை பற்றி ஒரு ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். உவாச வசனம் காலே த்ரிஜடா சொப்ரசம்.

சம்ஸ்கிருதம் சொல்லிட்டா சார், எங்களுக்கு ஒருத்தர் அர்த்தம் புரியலன்னா அர்த்தம் சொல்றேன் கேளுங்க. ராமலட்சுமணர்கள் வெண்மையான ஆடை தரித்து மாலை சூடி ஆயிரம் சகசிர தாங்கும் பல்லக்கிலே இலங்கை வந்து பால் போன்ற வஸ்திரங்கள் மாலை இரண்டையும் சீதை தரித்து ராவணனுக்கு கொன்று உன்னை அழிச்சுன்னு போப்பறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு சொன்ன உடனே அவரது வந்து இடது கையை தான் இடது காலம் தான் துதிக்கிறது. பெண்களுக்கு இடது பக்கம் துடிக்கணும், ஆம்பளைக்கு வலது பக்கம் துடிக்கணும். அதே மாதிரி ராவணனுக்கு இடது பக்கம் தான் துடிக்கிறது, அவனுக்கு அழிவு காலம் வந்துருத்தோல். அதனால் இப்பொழுது என்ன பண்ணுறான், அருணாச்சல கவிராயர் வந்து அதை அப்படியே படம்பிச்சு ஒரு பாட்டு ஒன்று பாடுறான். ராட்சசிகளை விரட்டி விட்டு எப்படி பாடுறான்னாக்க

ஏன் மலை மாறத்தில் பாண்டான்னா அமைச்சார்னாக்க இந்த கனவு வெடிக்காலம்பரை கேட்கணும். வெடிக்காலம்பத்து ராகம் என்னன்னா மலைய மாறதம் தான். அதனால தான் அந்த ராகத்தை அமைச்சார். அதே மாதிரி நாம் இனி காணப்போவது ஒரு தெய்வீக கனவு. பவிஷ்யோத்தர புராணத்தில் வருவோம். ஒரு சூரியனாக புண்ணிய காலத்திலே நெடுநாள் பிரிந்திருந்த யசோதையும் கண்ணனும் ஒரு சமுத்திர ஸ்நானம் பண்ண போகிறான். சமுத்திர ஸ்நானம் பண்ணாக்க என்ன விசேஷம்னாக்க அந்த கோடி ஒருத்தன் சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பான், இந்த கோடி ஒருத்தன் சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு அலை அடிக்கும், அடித்த உடனே டக்குன்னு வந்து அந்த அலை தூக்கி வந்து ரெண்டு பேரும் ஒன்றா கூட நிறுத்தி விட்டு தலை மோதிக்கும். மோதி நிமிந்து பார்த்து அடாடாடாடா உன்னை வந்து பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு, 15 வருஷத்துக்கு முன்னால் ஆஃபீஸில் என்னோட வேலை செஞ்சியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொண்டு சேர்க்கும். அதே மாதிரி சமுத்திரத்தை ஸ்நானம் பண்ண உடனே யசோதையும் கிருஷ்ணனையும் கொண்டு ஒன்றா சேர்த்து விடுத்து. ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னால் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டான். கண்ணா உன்னை பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு, ஆமாம் நீ நிறையா கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டியாமே, 16008 கல்யாணம் பண்ணிட்டியாமே, ஒரு கல்யாணத்துக்கு கூட எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்க என்னை கூப்பிடவே இல்லையா, இது மாதிரி பண்ணலாமா? ஏன்னா கண்ணன் தான் அந்த காலத்திலே வந்து வழிகாட்டியிருக்கான். இந்த காலத்தில் இருக்கிற பசங்கள்லாம் ஒரு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு டெலிகிராம் அனுப்புகிறான், மை டியர் ஃபாதர் ப்ளீஸ் கம் வித் யுவர் ஒய்ஃபுங்கிறான், அம்மானு சொல்லப்படாதான். அதே மாதிரி வந்து கண்ணன் அந்த காலத்தை பண்ணிட்டான். இது 16008 கல்யாணம் பண்ணிண்டியே எனக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ணி காமிக்கப்படாதா, இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன். உடனே சொல்கிறான் 16008 கல்யாணம், 16008 கல்யாணம் பண்ணிட்டாக்க நான் வந்து இனிமேல் இந்த இந்த இந்த அவதாரத்தை எனக்கு முடியாது, அதனால் உனக்காக ஒரு இன்னொரு அவதாரம் பண்ணி ஒரு திருக்கல்யாணம் பண்ணிட்டு உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். அப்போ வந்து நீ எனக்கு என்னாக எனக்கு அம்மாவா நீ வகுளமாகிரியா, வகுளமாலியா வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணு சரிதானேன்னு சொன்னோடனே இதன் விளைவு என்ன இருந்தால் சீனிவாச கல்யாணம். இதுக்கு ஒரு லிங்க் வேணுமோ இல்லையோ, அதனால் ஒரு லிங்க்னா சாதாரண லிங்க் இல்லை, ஏன்னா பிரியணும், பிராட்டியும் பெருமானும் பிரிஞ்சால் தான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால் அந்த ஒரு லிங்க் வேணும். அதனால் ரிஷிகள் ஒரு சமயம் என்ன பண்ணுறா, பெரிய யாகம் பண்ணுறா, யாகம் பண்ணிச்சே மூணு பிரிஞ்சு போச்சு. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது என்னன்னாக்க நம்ம பெரிய யாகம் பண்ணுறமே இந்த யாகத்தின் பலன் யாருக்கு போய் சேருது, பிரம்மாவா ருத்ரனா சிவன் நாராயணனா, மூணு பிரிஞ்சு போச்சு. அதனால் பண்ணுறா இதை அறியறதுக்காக சத்துவகுண சம்பன்னராக யாருக்கோ அவருக்கு தான் போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் டிசைட் பண்ணுறான். பிருக மகரிஷி அனுப்புகிறான். பிருக மகரிஷி என்ன பண்ணுறார், பிரம்மலோகம் போகிறார். பிரம்மலோகம் போனால் அவருக்கு இன்விடேஷனே கிடையாது, வாங்கணும் கூப்பிடல ஒருத்தரும். சரஸ்வதி வீணவாச்சிருந்தே உட்காந்து அவர் சிருஷ்டி பண்ணிகிட்டே இருக்கார். அங்கே அங்கே ஒரு சபதம் சாபம் கொடுக்குறார். அப்புறம் அங்கேருந்து கிளம்புறார், நேராக கைலாசம் வர்றார். கைலாசம் வந்தாக்கா ஆனந்த தாண்டவம் ஆடின்னு இருக்கார். பார்வதியோட ஆனந்தம் இவர் வரத்தை கவனிக்கலை, அங்கேயும் வந்து சாபத்தை கொடுக்குறார். நேரம் அங்கேருந்து நேரம் ஸ்ரீராப்தி வர, ஸ்ரீராப்தியில் வந்த உடனே அங்கேயும் வந்து பெருமாளுக்கு தெரியாதான் எதுக்காக வரான்ட்டு, இவருடைய பண்ண ஏற்பாடு தானே. ஆனால் தூங்குற மாதிரி சுகசுப்த பரந்தவகா என்று தூங்குற மாதிரி ஒரு பாவனை பண்ணுறார். ரெண்டு இடத்துக்கு போனால் எனக்கு சரியான வரவேற்பு இல்லை, ஆனால் நேரம் வர நேரம் ஆதிசேத தல்பத்தில் ஏறி எம்பெருமானுடைய மாரில் ஓங்கி ஒரு உத உதைக்கிறேன். உதைச்ச உடனே திடீர்னு அடடா மகரிஷியா வாங்கோ வாங்கோ, நீங்கள் வந்து நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலில் இருக்கக்கூடிய கண்ணை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி விடுறேன். ஏன்னா அதான் அகந்தை கண். உடனே

அவர் கிளம்பி போயிடுறார், அவர் தான் பரம்பொருள்னு கிளம்பி போயிடுறார். ஆனால் திருமார்பலம் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வந்து பிரிஞ்சு விடுறான். ஏன்னா மார்பலை வந்து ஒருத்தர் உதைக்கிறார், ஒரு தாடி ரிஷி உதைக்கிறார், நீ அவருக்கு வந்து உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமா கொல்லாபுரம் போயிடுறான். அதனால் வந்து பிராட்டி பிரிஞ்ச உடனே அவர் வந்து என்ன பண்ணுறா, ஆகாசராவுடைய புதல்வியாக வந்து பத்மாவதியை பிறக்கிறார். சகல போகங்களும் வளர்ந்து வருகிறார்கள். அப்போ யசோதை உகுளமாலியாக வந்து திருமலையிலே வந்து ஆதிவராக பெருமாளை பூஜை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்து விஷ்ணு மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய பெருமாள் அங்கே போகிறார். திருமலையில் திருமலை பிரிந்த பெருமாள் என்ன பண்ணுறாருனாக்க, அங்கேருந்து ஒரு ஒரு இடமா தேடினு வர்றார். தேடினு வந்து என்ன பண்ணுறார், திருமலைக்கு வரார். திருமலைக்கு வந்து என்ன பண்ணுறார், ஒரு நாளைக்கு பிராட்டி தேடிந்து வரார். அந்த வகுளமார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறார், இது மாதிரி நான் என்னுடைய பேர் சீனிவாசன் பேர் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்லணும். அங்கே போய் அவளை நாராயணம் பண்ணுறார் சீனிவாசனை. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து காய்கறிகள்லாம் கனிகாலாம் சார்ந்துருக்கார். உடனே அவர் நினச்சிட்டு இருக்கார், திருமலைக்கு வந்த காரியம் என்ன, காய்கனி சாப்பிடவா, அதனால் தாயாட்ட வேட்டைக்கு போதா, ஏன்னா வேட்டைக்கு போய் அதுலேருந்து சீனிவாச கல்யாணம் டெவலப் போகிறது, வேட்டைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறார். ஆனால் வேட்டைக்கு போனாக்க பத்மாவதி வந்து பூஞ்சோலை விளையாடின்னு இருக்கா, பூஞ்சோலை வந்து பத்மாவதி காண முடியும். அதுக்காக வேட்டைக்கு போனோடனே முதல்ல குரு குதிரை மேலே ஏறி போகிறார். ஏன்னா வேதாத்ம வைகேஸ்வரம் எவனிக்கா மாயா ஜெகன் மோதி என்று குதிரை மேலே போகிறார். குதிரை மேலே போன உடனே அந்த குதிரையை வந்து உடனே யானையை விரட்டி பண்ணி அந்த நந்தவனத்தில் விரட்டி போடுறது. யானையை பார்த்தோடனே எல்லா தோழிகளும் அந்தரையாக வந்து இவளை விட்டுடுறான். யாரை, பத்மாவதி விட்டுவிட்டு அவந்தரையாக விட்டுவிட்டு அது ஓடிப்படுறது. அங்கே வந்து பெருமாளை வந்து பார்க்கறதுக்கு வரார். பெருமாளை பார்த்துட்டு ஒருத்தரை மீட் பண்ணுறான். மீட் பண்ணிட்டு உடனே அதே ஞாபகமாக உடனே பிராட்டிகிட்ட கேட்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிவிடுறான். ஒருத்தரை அப்படியே கிளம்பி போயிடுறான். மறுபடியும் வகுள மாளிகை இடத்துக்கு அங்கேருந்து சீனிவாசன் வரார். வந்து உடனே படுத்துக்கிறார். படுத்துட்டு உடனே சொப்பனத்தில் ஏன்னா கனவுல வந்து பெருமாள் வந்து பத்மாவதி தாயாரை பார்த்துருக்கிறார்.

இமேஜினேஷன் படுத்துட்டு இருக்காரு, சொப்பன பண்ணிட்டு இருக்காரு, கண்ண மூடினு படுத்துட்டு பாடிட்டு இருக்காரு. அங்கேருந்து வகுளம் அறிக்கை வர, என்ன சீனிவாசா என்னதா கனவு கண்டாயா, என்ன கனவுல பாடிட்டு இருக்கேன்? உடனே சொல்றார், இல்லம்மா நான் வந்து யானையை விரட்டின்னு போனேன், குதிரை மேல போயின்னு இருக்கச்சே, ஒரு நந்தனத்தில் ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன், அவள் யாரும் இல்லை, பத்மாவதி, என்னுடைய பூர்வ ஜென்மத்தில் என்னுடைய மனைவி, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் நீ போய் உத்தாச பண்ணு அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் வந்து அப்புறம் சீனிவாச கல்யாணம் தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லாரும் சீனிவாச கல்யாணம் ஆறுது. சீனிவாசனாக இருந்தபோது பத்மாவதியை கனவிலே கண்டு மகிழ்ந்த கண்ணன் ஆண்டாளுக்கு ஒரு அழகான கனவு உண்றான். கண்ணனை நாடி கடிமணம் புரிய வேண்டும் என்ற ஆவலுக்கு வித்திட்டவர் பெரியாழ்வார் இல்லையா? அவர் திருமகளாய் ஆண்டாள் வரணும் போது பெரியாழ்வார் தன்னையே யசோதையா மாற்றிக் கொள்வார். கண்ணனிடத்தே தாய்ப்பாசம் கொண்டு சைசவின் மத்தில் திணைக்கின்றார். 5 வயசு ஆண்டாளை பக்கத்தில் உட்காந்து வச்சுப்பார். பக்கத்தில் உட்காந்து வச்சுக்கிட்டு கிருஷ்ணருக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து லாலனம் பண்ணணுமோ அதெல்லாம் பெரியாழ்வார் தன்னை யசோதையாக மாற்றிக்கொண்டு லாலனம் பண்ணுவார்.

அப்புறம் குழந்தைய கிருஷ்ணன் எடுத்துக்கிற விஷோத எடுத்துக்கிண்டு நீ வந்து இப்படி அழுக்கோடு இருந்தா உன்னோட கோபிகளை விளையாட வரமாட்டான். அதனால நீ வந்து முதல்ல வந்து உன்னை முதல்ல ஸ்நானம் பண்ணி உன்னை சுத்தமா பண்ணிக்கோ, ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கோ.

திருவுளையாய் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய், மருவி மணம் கமழ்கின்ற மல்லிகைப்பூ சூட்டவாராய், மல்லிகைப்பூ சூட்டவாராய், ஜாமந்தி பூ சூட்டவாராய், செண்பக பூ சூட்டவாராய், இப்படி பத்து விதமான புஷ்பங்கள் சூட்டுற ஓடிவா ஓடிவாங்கிறாய். ஏன்னாக்க ஏன்னா ஆண்டாள் வந்து பின்னால் உனக்கு வந்து பூ சூட்டலாம் பூலாம் சூட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கேட்பா, இப்படி நான் பூ சூட்டினாலும் கிருஷ்ணன் வருவானா? வருவானா? ஏன் வரமாட்டான்? உடனே வந்து கிருஷ்ணன்ட்ட வந்து அவனுக்கு ஆறாத காதல் அந்த இளம் வயதிலே வந்து கொடுத்த ஆண்டாளுக்கு. ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் கண்ணனை பற்றியே அவன் செய்த லீலைகளை பற்றியும் கூறி அவன் சாக்ஷாத் எம்பெருமான் சிவன் நாராயணன் என்று பல பல நிகழ்ச்சிகள் சொல்கிறார், பல பல குறும்புகள் சொல்கிறான், குறும்புகள் சொல்லி அவன்கிட்ட ஈடுபட முடியா பண்ணுறான். ஆமாம், மாநிலருக்கென்று அப்படி அப்படி தீர்மானம் பண்ணுறான். அப்படின்னா வந்து சாட்சாத் நாராயணனாக இருக்கக்கூடிய அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஆண்டாள் தீர்மானம் பண்ணுறான். மாநிலருக்கென்று பேச்சுப்படியில் வாடகில்லேன் கண்டாய் மன்மதனே, அதனால் அவனை அடைய என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிச்சே, மேலையார் செய்வனர்கள் வேண்டுவனை கேட்டு இறையேல் அதை உடனே செய்கிறார். காத்தியாயினி விரதம் செய்கிறார். ஸ்ரீவில்லிப்புத்தூரையை கோகுலமாக்கி 500,000 தோழிகளை இடைப்பெண்ணாக்கி திருமுக்குளத்தை யமுனை ஆக்கி திரு அங்கே காலை நீராடுறான். நீராடியான்னு என்ன பண்ணுற, காத்தியாயினி மகாமாயே மகாயோகி நிதீஸ்வரி நந்தகோபு சுதம் தேவி பதிமே குருவே நமகம் மாறி மாதம் தொடங்கி பொங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி நாங்களம்.

மார்கழி திங்கள் தொடங்கி கரவைகள் பின் சென்று வரை என்று கரவைகள் பின் சென்று காணம் செய்துன்றோம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தும் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாழுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ நம்பினார் உந்தன்னை சிறுவேர் அடைத்தனவும் சிறி அருளாதே இறைவானை தாராய் பரையரம்பாவாய் பரையரம்பாவாய் கண்ணனே கடிமணம் போட வென்று மனதிலே அப்படியே கண்ணனே மனசில் நினைச்சுக்கிறார் கண்ணன் நினைவாக இருக்கிறார் அதே மாதிரி விரகதாரம் அவர் வாட்டுறது அவன் அப்பா வயசு அவருக்கு 10 வயசுக்கு மேல ஆயிடுச்சு 10 வயசுனாக்க பிஞ்சாய் பழுத்தாளை இருக்க அவளை வந்து கண்ணன் வந்து இது பண்ணிக்கிறான் மனசில் வாங்கிக்கிறான் விரகதாம் வாட்டுறது தையறு திங்கள் தொடங்கி கண்ணனை விருந்தாவனத்தே கண்டோம் என்று 143 பாசனங்கள் நாச்சியார் திருமொழி தன் காதலை தெரிவிக்கின்றார் தோழியெல்லாம் கூப்பிடுறார் தனக்கு விரகதாம் தாங்கிற கண்ணன் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆவலினாலே எனக்கு விரகதாம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தோழிகளும் கெஞ்சறான் ஏ தோழி கண்ணன் திருப்பாத துளசி என் தன் நிறை மேல் சூற்றுங்கள் அவன் நடந்த இடத்து மணத்துகளை என் மேல் பூசுங்கள் புல்லாங்குழல் வழியும் வாயுபுதத்தை என் மேல் தடவுங்கள் மேகத்தை தூது விடுறான் குயிலை தூது விடுறான் கண்ணன் ஞாபகமும் இருக்கா ஞாபகம் கிச்சே கண்ணனை பண்ணுறான் கோதையின் மேல் இறக்கம் கொண்டு ஒரு திருக்கல்யாணத்தை அவளுக்கு நடத்தி கொடுக்குறான் எப்படின்னா முதல்ல ஒரு கனவு மூலமாக நடத்தி கொடுக்குறான் அப்புறம் உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கிறான்

முதல்ல வந்து யானை ஏன் கூப்பிடறாங்க, ஒரு காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும்னாக்க வைஷ்ணவத்துல வந்து தும்பிக்கு ஆழ்வார், சைவத்துல வந்து விநாயகர். அதனால முதல்ல வந்து யாரை கூப்பிடறாங்க, வாரணம் யானையை கூப்பிடுறா. தன்னுடைய கனவு சபலமாக ஆக வேண்டும், எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டும், அவனை கைத்தலம் பற்ற வேண்டும்.

வந்து ஆண்டாள் போறார் ஸ்ட்ரைட்டா. ஆண்டாள் தன்னுடைய கனவை சொல்ல முடியுமா? தோழிகள் மூலம் சொல்றா. உடனே இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து விபவாவதாரத்தில் முடியாது, அர்ச்சாவதாரத்தை முடியாது, விபவாதாரத்தெல்லாம் முடியும் அப்படிங்கிறதுக்கு தானே நேரம் அழிச்சின்னு போகிறா. உடனே ஒவ்வொரு திவ்ய தேசமாக அழிச்சின்னு போகிறா. அழிச்சின்னு போன உடனே முதல்ல ஒரு பெரியார் நம்மாழ்வார்ட்ட அழிச்சின்னு போகிறா. நம்மாழ்வு இருந்த இடத்துலேயே 108 திவ்ய தேசங்களின்னு தன்னுடைய ஒரு ரிமோட் மாதிரி கையில் வச்சுருப்பார். ஒவ்வொரு பெருமாளையும் கூப்பிடுவார். கூட்ட உடனே ஒரு ஒரு பெருமாள் அங்கேருந்து வருவார். முதல்ல பதரிகாசிரமத்தை காமிக்கிறார். ஐயோ பதரிகாசிரமம் ஒரே குடு அங்கே வேண்டாம், அந்த சுவாமி வேண்டாம். அடுத்து சாலிக் கிராமத்தை காமிச்ச உடனே சாலிக் கிராமத்தை பார்த்தா எந்த பக்கத்தில் உருண்டையாக தான் இருக்கேன், பெருமாளுக்கு முகத்தையே காணுமே, அந்த பெருமாள் வேண்டாங்கிறார். அப்புறம் வந்து கயை கதாதரன் அங்கே எப்போ பார்த்தாலும் சாத்த மந்திரம் கேட்டு இருக்கும். கயையில் வந்து எப்போ பார்த்தாலும் சாத்த மந்திரம் தான் கேட்டுருக்கோம். அப்புறம் வன் புருஷோத்தமம் பூரி ஜெகநாதன், எங்கன்னாக்க ஜெகநாதன் உட்கார்ந்துருக்கார், பலபத்திரன் உட்கார்ந்துருக்கார், பக்கத்தில் உட்கார்ந்துருக்க யாருன்னா சுபத்ரா. ஐயோ நாத்தனார் உட்கார்ந்துருக்கா, அந்த இடம் வேண்டாம், நாத்தனார் இருக்கலாம் வேண்டாம். அப்புறம் திருமலைக்கு போகிறார். திருமலையில் ஏகப்பட்ட கூட்டம். பெருமாளுக்கு வந்து ராத்திரி 1 மணிக்கு தான் சுப்பிரபாதம் பாடுறான். நான் ஒருத்தமே எப்படி என்னுடைய குறையெல்லாம் சொல்கிறது முடியலை. அப்புறம் திருவல்லிக்கேணிக்கு வரார். திருவல்லிக்கேணிக்கு வந்தாக்க அந்த காலத்திலேயே வந்து பெருமாளுக்கு வந்து பீசையெல்லாம் கிடையாது. விற்பருவிடவும் கஞ்சனும் மல்லும் வேடனும் பாகம் வீழ செற்றவன் தன்னை புறமிதி செய்த சிவன் உரு துயர்களை தேவை பற்றளவிய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தந்தேர் முன்னின்றானே சிற்றவை பணியார் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்று இருக்கக்கூடிய பெருமாள். அவர் வந்து இந்த காலத்தில் இருக்கிற பெண்கள்லாம் மீசையோடு இருக்கிற மாப்பிள்ள தான் வேணும். அந்த காலத்தில் மீசை இல்லை. ஏன்னா பெரியாழ்வார் வந்து வைஷ்ணவராக வந்து வளர்ந்த ஆச்சாரத்தோடு வளர்ந்தவர், அதனால் மீசை இல்லாத மாப்பிள்ள தான் வேணுங்கிறவர். அதனால் அதே லெவலில் வந்தவர் தான் ஆண்டாள். ஆனால் மீசை இருக்கிற வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து நேரம் வந்து திருவல்லிக்கேணி வந்து திருவகிந்திரவர தாழ் செடியின் நீர்முடியும் வேண்டாம் வேண்டான்றான். அடுத்து காஞ்சிபுரத்தில் வந்தவுடனே காஞ்சிபுரத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் பறவை ஏறும் பறவை உருடானியை கை கை கொண்டவன் என்று கருடவானத்தில் உட்காந்து காஞ்சிபுரம் கருட விசேஷம் இல்லையோ. அப்புறம் காரிச்சீனாமரம் நகரம் காரிச்சீனாமரனாக பெரிய சீர்காழி பெருமாள். ஒரு குரலாய் இருநிறம் மூவடி மண் வேண்டு என்று உலகளந்த பெருமாள் உசரமான இருக்கார். என்னுடைய குறைகளை சொல்லணும்னு பெருமாட்ட போய் சொன்னாங்க. பெருமாட்ட காதல உணவு விடாது. அதனால் என்ன பண்ணுறா, திருவண்ணகரம் வரா. திருவண்ணகரம் வந்தாக்க அங்கே உப்பே கிடையாது. அப்புறம் திருக்குழந்தை வரார், அகோபுரம் வரார், திருவரங்கம் வரா. திருவரங்கம் வந்த உடனே ஆகா எனக்கு பெருமாள் வந்து இந்த பெருமாள் தான் எனக்கு மனசில் இருக்கார், அந்த பெருமாளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஸ்ரீரங்கநாதன் வந்து வழிபட

என்று சுபமாக திருமண வைதிக பிரக்கிரியைகள் ஒன்றும் குறைவென்று கோதா ரங்கமன்னார் கல்யாணம் விசேஷமா நடக்கிறது. அவளுக்கு ஒரு கனவிலே வந்து எம்பெருமான் முதல்ல சொன்னான், அதே மாதிரி நேரமே வந்துடுறான். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று முற்றிலை தாமம் நிறைதாழ்ந்த வந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்ன கைத்தளம் பற்ற கனா கண்டேன் என்று நேரம்

இப்படி கனவிலே பலர் பலவிதமாக கண்ட கனவுகளை கடைசியில் வந்து கோதையினுடைய ஒரு விசேஷமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால கோதா கல்யாணத்தோட

అలగ వినిహితా విశ్రగ్విరాగృష్టనాద విరసతీర్ది గోదా విష్ణుచిత్తాత్మజానగ కవితార్కిక సింహాయ కళ్యాణ గుణచారిణే శ్రీమతే వెంకటేశాయ వేదాంత గురవే నమ. கனவிலே பல காவியங்கள் மறந்தாலும் மங்களமாக ஆண்டாளுடைய ஒரு மாதத்திலே ஆண்டாள் கல்யாணத்தோடு நிறைவு செய்கின்றோம். நம பன்னகரத்தாய் வைகுண்ட வசவர்த்தினே சுத சிந்து சுதோத்பாய மந்தராய குருத்மதே. ஏன்னா ஆண்டாளுக்கு உத்தாசகா யார் வந்து உத்தாச பண்றாருனாக்க கருடன் வந்து உத்தாச பண்றார். ஆனால் கருடனை நாம் நினைக்க வேண்டும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே.

இதுவரை தெய்வீக கனவுகள் இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தினார் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம் NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 40.1 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.9 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 30.1 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.7 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 71%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 41.3 டிகிரி செல்சியஸ்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி 1 நிமிடம் ஆயிட்டிருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3. கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக அஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். இளையராஜா அவர்களுடைய இசையில், வாலி அவர்களுடைய வரிகளில், யுவன் பவதாரணி இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.